மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 5:36 நிமிடம். புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடல் யுகேந்திரன் மற்றும் பொன்னி ஆகியோர் குரல்களில் ஆட்டோகிராஃப்.

இனிமையான கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில் இளைஞன். பாடல் ஒலிக்கும் நேரம் 5:41.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபப வருடம் வைகாசி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 20 நாள் புதன்கிழமை. நேரம் காலை 5:55. நேர்களினை கேட்கலாம் குரல் அமுதமும், அதனைத் தொடர்ந்து மங்கள இசையும்.

0: தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து காக்க உறுதி பூண்ட சொல்லையும் காத்து சோர்வடையாமல் இருப்பவள் பெண். குறள் எண் 56, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.
1: தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண்.
0: தன்னையும் காத்து தன் கணவனையும் காத்து காக்க உறுதி பூண்ட சொல்லையும் காத்து சோர்வடையாமல் இருப்பவள் பெண். குறள் எண் 56, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் பண்பலையோடு.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும்

0: நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6. நேரம் காலை 6:02. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நேர்களை இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தொழிலர் ஜே ரூஜன் அவர்கள், 7:00-7:30 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும், 8:02-8:30 திரையருவி நிகழ்ச்சி, இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். இன்று காலை 9:02 இடம்பெறும் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா என்ற தலைப்பில் நீர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நீர் விருப்ப பாடல், முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து செயலி பற்றி தெரிந்து கொள்ளலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சியில் வளரிளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் இந்த தலைப்பில் தோழிகள் பேச இருக்கிறாங்க. 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களும் தடுக்கும் வழிகளும், 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள், பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் குருசுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் விசாகப்பட்டினம் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும், பங்கேற்பவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். ஆறு 10:00 6:40 பக்தி மாலை நிகழ்ச்சி, 7:00 திரை இசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம், 10:00 தாலாட்டம் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in Rome last night on an official visit to Italy. Mr. Modi was received at the airport by Italy's Deputy Prime Minister and Minister of Foreign Affairs and International Cooperation, Antonio Tajani. Mr. Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus on how to boost India-Italy cooperation, especially focusing on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025-29 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization and strengthening India's commitment to multilateralism and as well as global food security. The External Affairs Ministry said India and Italy share a long-standing and multifaceted partnership. The visit is set to add new momentum to the India-Italy partnership. PM Modi had previously visited Italy in June 2024 to attend the G7 summit. Before arriving in Rome, the Prime Minister was in Oslo, Norway, where he participated in the third Indian-Nordic summit. This is the final leg of his five-nation tour. Earlier yesterday, Indian-Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while addressing a joint press meet with leaders of Nordic nations after attending

நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேரம் காலை 6:11. காலை கதிரவன் கண் விழித்து பனித்துளியின் வெண்மையை விழிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்நேரம் நேயர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6. இந்த நிகழ்ச்சி வணக்கப்பூக்கள். நம் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நாம் இறைவனிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம் குறைகளை தீர்க்காத பொழுது இறைவன் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாகும்.

நம்பிக்கை என்பது இறைவன் நமக்கு விருப்பமானதை செய்வார் என்று நம்புவதல்ல, இறைவன் நமக்கு சரியானதை மட்டுமே செய்வார் என்று நம்புவதாகும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 இன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

சிந்தையில் இறைவனை நினைத்து கொண்டு செவிகளில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டு நீர்கள் இணைந்திருப்பது நெல்லை பந்துலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நல்ல வினைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நமது வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்தால் அதற்கு ஈடான புண்ணியத்தை தேடிக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது புது சூழலையும் வாய்ப்புகளையும் சந்திக்கிறோம். அதற்கேற்ப நம்முடைய அறிவை பயன்படுத்தி உள்ளத்தில் உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே அதில் ஒவ்வொரு செயலிலும் நாம் வெற்றி காண இயலும். நேர்கள் இணைந்திருப்பது நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: அன்பின் சிகரம் இன்பத்தென்றல் கருணை கடலாம் இறைவன் இன்பக்தி பாடல்களை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்போக்கள் நிகழ்ச்சியோடு செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. நம்முடைய மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்புவோம். அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் நம் முன் நிறுத்துவோம். அதிலிருந்து நல்ல செயல்கள் விளையும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இவை மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவையாகும். அத்துடன் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு இருந்தாக வேண்டும். வாழ்க்கையில் அன்பு மட்டும் இருந்துவிட்டால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். நெல்லை பண்பலை 102.6 நீர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
4: காலை பொழுதினில் காற்றின் மொழியாய், செவிப்புலனில் தேன் சொட்டும் ஒலியாய், மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி நேர்கள் அணிந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு.

0: நேர்களை கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்கப்போக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் இணைந்திருப்பது நெல்லை பண்பலை 102.6 நேரம் காலை 6:35. நேர்களை இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பருத்தியில் அடர் நடவு சாகுபடி செய்வதால் உயர் விளைச்சலும் கூடுதல் வருமானமும் பெற முடியும். இம்முறையில் 100 x 10 cm என்ற இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 40,000 செடிகள் என்ற எண்ணிக்கையில் பவர் டில்லர் உதவியுடன் சாகுபடி செய்யலாம். இயந்திரங்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் அடர் நடவு பருத்திக்கு பக்க கிளைகள் இல்லாமல் நேராக வளரக்கூடிய ரகங்கள் உகந்ததாகும். கோ 17 ரகம் நேராகவும் பக்க கிளை இல்லாமல் அடக்கமானதாக வளர்வதோடு குறுகிய காய் கிளைகளையும் சுமார் 5 g அளவில் பெரிய காய்களை உடையதாகவும் இருக்கும். ஒரு செடியில் சுமார் 15 to 20 காய்கள் வரை இருக்கும். இதன் கூடுதல் சிறப்பு அம்சங்கள் ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைவது ஆகும். இதனால் பருத்தி

0: சீராக ஒரே நிறத்தில் வெடிப்பதால் வேலையாட்களின் செலவை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். இந்த ரகத்தை கொண்டு அடர் நடவு சாகுபடி முறையில் சாகுபடி செய்தால் ஒரு ஏக்கருக்கு 1835 கிலோ அளவில் விளைச்சல் கிடைக்கும். அடர் நடவு சாகுபடி முறையில் கூடுதலாக பயிர் எண்ணிக்கை உள்ளதால் இரவை பருத்திக்கான பொதுவான உர அளவு பரிந்துரையை விட 25% அதிகமாக ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து மற்றும் 20 கிலோ சாம்பல் சத்து உரத்தை இட வேண்டும். மேலும் நல்ல விளைச்சல் பெற வேண்டுமானால் தரமான முளைப்புத்திறன் கொண்ட விதைகளை பயன்படுத்துதல் அவசியம். பஞ்சு நீக்கிய மற்றும் பஞ்சு நீக்காத ரகப்பருத்தி விதைக்கு 65% முளைப்புத்திறனும் 98% புற தூய்மையும் அதிகபட்ச 10% ஈரப்பதம் இருக்க வேண்டும். விதைகளின் முளைப்பு திறன் அறிய விரும்பும் விவசாயிகள் திருநெல்வேலி விதை பரிசோதனை ஆய்வகத்தில் 80 ரூபாய் கட்டணம் செலுத்தி விதைகளை பரிசோதனை செய்து கொள்ளுமாறு திருநெல்வேலி விதை பரிசோதனை ஆய்வக வேளாண்மை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். இளஞ்சிவப்பு நிற மெத்திலோ பாக்டீரியா என்பது ஒரு திரவ உயிர் உரம். இது வறட்சியை தாங்கி பயிர்கள் வளரவும் மகசூல் அதிகரிக்கவும் உதவுகிறது. மெத்திலோ பாக்டீரியாக்கள் பயிரின் வளர்ச்சி ஊக்கிகளான ஆக்சின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின் உற்பத்தி செய்வதால் விதைகளின் முளைப்பு திறன், நாற்றுகளின் வீரியம் மற்றும் செடிகளின் வளர்ச்சி போன்றவற்றை ஊக்குவிக்கிறது. 10% வரை பயிர் மகசூல் அதிகரிக்கிறது. பயிரின் வளர்ச்சி அதிகப்படுவதாலும் நொதிகளை உற்பத்தி செய்வதாலும் தழைச்சத்தின் உபயோகிப்பு தன்மை அதிகப்படுகிறது. வறட்சி காலங்களில் இலைவழி தெளிப்பு செய்வதால் 3 வாரங்கள் வரை பயிரின் பசுமைத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. மெத்திலோ பாக்டீரியத்தை சொட்டு நீர் பாசன முறையில் அளிக்கலாம். இது அனைத்து வகை பயிர்களுக்கும் ஏற்றது. அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டுமே தெளிக்க வேண்டும். பொதுவாக ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி லிட்டர் மெத்திலோ பாக்டீரியத்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பயிர் வளர்ச்சியின் முக்கியமான நிலைகளில் தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 73 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மிதமான காற்றாக மேற்கு மற்றும் தென்மேற்கு ஆகிய திசைகளில் இருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 46% முதல் 71% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: தலைவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 48 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 62 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 56 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 75 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 80 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 900,000 பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.

0: அறிவித்துள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும், பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128th மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
3: உதகையில் கோடை சீசன் களைக்கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128th மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20 மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49th கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28th வரை 7 நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு

மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரில் நினைச்சிருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 நேரம் காலையில 6:55.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதும் மிக முக்கியமான பொறுப்பாக இருந்து வருகிறது. இந்த நிலைமையை உணர்ந்து மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் நிறுவப்பட்ட திட்டமே பசுமை பள்ளி திட்டமாகும். தற்போது வரை நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 கட்டங்களாக 8 அரசு பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு பசுமை பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன. இன்னும் பல பள்ளிகள் பசுமை பள்ளிகளாக மாற்றப்பட உள்ளன. பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் எவ்வாறு பள்ளி வளாகம் பசுமையான சூழலாக மாற்றப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோம். முதலாவதாக சூரிய மின்சக்தி. இந்த திட்டத்தின் முக்கிய கூறுகளில் ஒன்றாக பள்ளிகளில் சோலார் பேனல்கள் மற்றும் ஆற்றல் சேமிப்பு விளக்குகள் நிறுவப்படுகின்றன. சூரிய மின்சாரம் சுற்றுச்சூழலுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு தூய்மையான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். சூரிய சக்தியை பயன்படுத்துவதால் காற்று மாசுபாடு அல்லது தீங்கான வாயுக்கள் உருவாகாது. இதனால் நிலக்கரி போன்ற எரிபொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மின்சாரத்தின் தேவை குறைகிறது. இதன் மூலம் கார்பன் உமிழ்வு குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. ஆகவே பள்ளிகளில் சூரிய மின்சார பலகைகள் அமைப்பது பசுமையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக உள்ளது.

0: பள்ளிகளுக்கும் சூரிய மின்சார அமைப்பு மிகவும் உதவிகரமாக உள்ளது. சூரிய பலகைகள் மூலம் கிடைக்கும் மின்சாரம் வகுப்பறை விளக்குகள், விசிறிகள், கணினிகள், ப்ரொஜெக்டர்கள் போன்ற கல்வி உபகரணங்களை இயக்க பயன்படுகிறது. இதனால் மின்சார செலவுகள் குறைக்கப்படுகின்றன. மேலும் சில இடங்களில் ஏற்படும் மின்தடை நேரங்களிலும் பள்ளி செயல்பாடுகள் தடையின்றி நடைபெற உதவுகிறது. மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல கற்றல் வாய்ப்பை உருவாக்குகிறது. பள்ளியிலேயே சூரிய மின்சாரத்தை பயன்படுத்துவதை காணும்போது மாணவர்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் முக்கியத்துவத்தை எளிதாக புரிந்து கொள்வார்கள். இது அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே அதிகரிக்க உதவுகிறது. இதன் மூலம் மாணவர்கள் எதிர்காலத்தை பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள ஊக்கமளிக்கிறது. பள்ளிகளில் ஆழ்துறை கிணறு அமைத்து தோட்டங்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதி ஏற்படுத்தப்படுகிறது. இதனால் குறைந்தளவு நீரை பயன்படுத்தி தாவரங்களை நன்றாக வளர்க்க முடிகிறது. சுற்றுச்சூழல் பார்வையில் இவ்வமைப்புகள் நீர் சேமிப்பை அதிகரிக்க உதவுகின்றன. சொட்டு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் தேவையான அளவுக்கு மட்டுமே செடிகளின் வேர்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. இதனால் நீர் வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் மண்ணின் ஈரப்பதமும் நிலைத்திருக்க உதவுகிறது. ஆழ்துளை கிணறு மூலம் பள்ளிகளில் ஆண்டு முழுவதும் நிலையான நீர் ஆதாரம் கிடைக்கிறது. இதன் மூலம் பள்ளி தோட்டங்கள், மரங்கள் மற்றும் பசுமை பகுதிகள் சரியாக பராமரிக்கப்படுகின்றன. குறிப்பாக வளர்ச்சி காலங்களிலும் பள்ளி வளாகம் பசுமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க உதவுகின்றன. மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த நடைமுறை கல்வி வாய்ப்பாக அமைகிறது. மாணவர்கள் நீர் சேமிப்பு, செடி வளர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றை நேரடியாக கற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் இயற்கையை பாதுகாக்கும் பொறுப்புணர்வையும் வளர்த்து கொள்கிறார்கள். பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீர் வளங்களை நிலைத்த முறையில் பயன்படுத்தவும் மிகவும் உதவுகின்றன. மழைநீர் சேகரிப்பதன் மூலம் மண்ணுக்குள் நீர் சென்று நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. இது நீர்வள பற்றாக்குறையை குறைத்து வறட்சி காலங்களில் கூட நீர் கிடைக்க உதவுகிறது. மேலும் மழைநீர் வீணாக ஓடி செல்லாமல் சேமிக்கப்படுவதால் இயற்கை நீர்வளங்கள் பாதுகாக்கப்படுகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலை மக்கள் எல்லாருக்குமே சூப்பரான காலை வணக்கம், குட் மார்னிங். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும், கிடைச்ச இந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் காலையில 7:01 ஆகிட்டு இருக்குது. 8 வரைக்கும் கேட்க போறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6. வணக்கம் பரணி. நெல்லை சுற்றி நடக்கிற நிறைய நிகழ்வுகளோட அழகான அதிரடியான அட்டகாசமான பாடங்களாம் அடுத்தடுத்து அழகாக அணிவகுத்து உங்களுக்காகவே வெயிட்டிங். இதெல்லாம் கியூரோ தொகுத்து வழங்க வந்துட்டேன்னா உங்கள் ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்லி நம்ம வணக்கம் பண்ணி நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது. அனிருத் இசையில் அனிருத் மலேசியா வசுதேவன் தீப்தி சுரேஷ் பாடியிருக்கிறாங்க வீட்டையின் திரைப்படத்திற்காக. பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6 இங்கெல்லாமே எப்போதுமே சம்மஞ்சோறு.

கண்ணா வந்தாரு.

வேட்டையின் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலையில் 7:06 ஆகிட்டு நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்டு வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: இன்னைக்கு நம்ம தமிழை அமுதி பகுதியில் டாக்டர் சிதம்பரநாதன் சித்தியார் அவர்களுடைய தமிழ் தொண்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தமிழினும் சேயை சீராட்டி பாராட்டி வளர்த்த புலவர்களும் அரசர்களும் பலராவர். தமிழின் பெருமையையும் தொன்மையையும் உலகறிய செய்த உயர்ந்தோர் சிலராவர். அவர்களுள் ஒப்பற்ற ஒருவராய் இருந்து செந்தமிழ் காவலராய் விளங்கியவர் தான் டாக்டர் சிதம்பரநாதன் அவர்கள்.

கும்பகோணம் இவரை பெற்றெடுத்த திருத்தலமாகும். அமிர்தலிங்கம் பார்வதி அம்மையார் அவர்களுக்கு மகனாக 1907 ஏப்ரல் 3 பிறந்தார் சிதம்பரநாதன். 1928 குடந்தை அரசு கல்லூரியில இளங்கலை தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சியும் பெற்றார். தமிழில் சிறந்த தேர்ச்சி பெற்றதற்காக டாக்டர் ஜி யு போப் நினைவு தங்க பதக்கத்தையும் பெற்றார். 1933 வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து முதுகலை பட்டத்தையும் வென்றார். அந்த பல்கலைக்கழகத்தில் 1943 தமிழ் செய்யுள் வரலாறு அப்படின்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு முனைவர் பட்டத்தை முதன் முதல்ல பெற்ற சிறப்புக்குரியவர் அப்படின்ற பெருமையும் பெற்றார் சிதம்பரநாதன் அவர்கள். வடசொல் நீக்கி செந்தமிழ்லேயே பேசவும் எழுதவும் கூடிய ஆற்றலை பெற்றது போன்றே ஆங்கிலத்திலும் திறன்மிக்கவராக திகழ்ந்திருக்காரு. இவருக்கு சிலப்பதிகாரமே உயிர் மூச்சா அமைஞ்சிருந்தது. அந்த நூலை மாணவர்களுக்கு அவர் எடுத்துயம்புற பாங்கே தனி பாண்டியத்தியம் நிறைந்ததாக காணப்படும். மாணவர்களுக்கு கருத்துரைகளை சொல்றதை காட்டிலும் ஆய்வு முறையில் அவங்க தெரிஞ்சு அறிஞ்சு உணருமாறு செய்யறது தான் கொள்கையாக கொண்டிருந்தார் சிதம்பரநாதன். இவர் எழுதிய நூல்கள் ஏராளம். அவற்றுள் தமிழோசை, முன்பனிக்காலம், இளங்கோவின் இன்கவி, தமிழ் காட்டும் உலகு, செங்கோல் வேந்தர், தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், கட்டுரை கொத்து ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. உலக அரங்கில் தமிழ் காப்பியங்களின் சிறப்பினை நிலை பேராசிரியர்களை போற்றும் அளவுக்கு சிறந்த தமிழ் காப்பாளர். 1956 மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழோட சிறப்பை நன்கு உணர்த்தி நம் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தார். 1960 ரஷ்ய நாட்டு தலைநகர் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற அனைத்துலக புலவர் மாநாட்டுக்கு இந்திய நாட்டோட பிரதிநிதியா சென்றார் சிதம்பரநாதன். 1966 தில்லியில் நடைபெற்ற அனைத்துலக இலக்கிய பேரறிஞர் கருத்துரங்களை பங்கேற்று உலக மொழிகளில் விழுமிய தமிழ் இலக்கியங்களோட செறிவை உலகுக்கு உணர்த்த விரும்பி ஆங்கிலத்தில் உரையாற்றி பெரும் புரட்சியை ஏற்படுத்தி அனைவரையுமே திகப்பில் ஆழ்த்தினார். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து இந்த நாடுகளுக்கும் சென்று தமிழோட சிறப்பை பறைசாற்றினார். தமிழ் ஆசிரியர் கழக மாநில தலைவராகவும் தமிழ் புலவர் குழு தலைவராகவும் செயல்பட்டார் சிதம்பரநாதன். பட்டதாரிகள் தொகுதியிலிருந்து பல்கலைக்கழக ஜெனரேட்டருக்கும், பட்டதாரி ஆசிரியர் தொகுதியிலிருந்து அகாதமிக் கவுன்சிலுக்கும் தேர்வு முதல் தமிழ் ஆசிரியர் சிதம்பரநாதன் அவர்கள்தான். மிகச்சிறந்த தமிழ் சான்றோர்களான வி கல்யாண சுந்தரனார், மலைமலை அடிகள், ஞானியர் அடிகள் இவர்களால் பெரிதும் பாராட்டப்பெற்று புகழப்பட்டார் சிதம்பரநாதன். அன்னை தமிழை அகிலமெங்கும் பரப்பி தமிழுலகுக்கு பெருமை சேர்த்த இவரது மணிவிழா 1967 சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. அவருடைய தூய தமிழ் தொண்டனை என்றும் மறவாது பேணி காக்க வேண்டியது தமிழ் நெஞ்சங்களின் தலையாய கடமையாகும். நேர்களே, இன்னைக்கு தமிழே அமுதே பகுதியில் சிதம்பரநாதன் செட்டியார் அவர்களுடைய தமிழ் தொண்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: நெல்லை பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுருக்கீங்க. வணக்கம் மர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அமரன் திரைப்படத்திற்காக ஹரிஷ்சரன் திசையில் கார்த்திக் நேதா வரிகளில் ஹரிச்சரன் பாடியிருக்கிறாங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க நெல்லை பண்பலை 102.6.
3: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: இந்தியாவின் நம்பர் 1

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகம் அடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், ஃபின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக

0: பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டு வரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதி உதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை இராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை.

என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின் போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் ஐஎஸ் தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேர்களை இணைஞ்சிருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 நேரம் காலையில 7:26 ஆகிட்டு நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுக்லாபுரம் பகுதியிலிருந்து செல்வராஜ் அவர்கள் அவர்களுடைய வானொலி அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் செல்வராஜ் அவர்களே.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்களோட வானொலி அனுபவத்தை இங்க கூட பகிர்ந்துக்கோங்க.
1: கண்டிப்பா சொல்றேன். தென்காசி மாவட்டம் பொது சுப்பலாபுரம் செல்வராஜ் பேசுறேன். கடந்த 1972 இருந்து வானொலி கேட்டு வருகிறேன். வானொலி வந்து எங்களுக்கு ஒரு நண்பன், முதல் நண்பன் வானொலி தான். எங்கள் நாங்கள் பார்க்கும் நெசவு தொழிலுக்கு உங்களுடைய வானொலி உற்ற துணை உறுதுணையாக இருக்கிறது. நாங்கள் பாடல்கள் மட்டும் கேட்பது பாடல்களும் கேட்போம், அதோடு பல நல்ல நிகழ்ச்சிகள், நலந்தானா, இன்று ஒரு தகவல், காந்தி அஞ்சலி, வணக்கம் பரணி, இது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக கேட்போம். மேலும் தமிழ்நாட்டிலே வானொலி அதிகம் பேர் கேட்கிறார்கள் என்றால் அது எங்கள் ஊர் காரணம். அனைவரும் நெசவு தொழிலாளிகள். வானொலி கேட்டுக்கொண்டு பொழுதுபோக்கும் அதுவே, வேலை பார்ப்பதற்கு மனதில் உற்சாகமூட்டுவதும் அதுவே. பாடல்கள் மட்டும் கொடுத்தால் சலிப்பு ஏற்படுத்திவிடும். எனவே தினந்தோறும் 1 மணிக்கு நலந்தானா மருத்துவ குறிப்புகள், அது நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது. அதோடு பாடல்களும் காலையில 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று கேட்போம். நேயர்களின் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பாடம் பள்ளிக்கூடம் போய் பாடம் படித்த ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. அதோடு இல்லாமல்

0: மற்றபடி
1: இந்த வானொலி நண்பர்களாக சேர்ந்து ஒரு வானொலி, ஒரு வானொலியின் பாசப்பறைகள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல நல்ல காரியங்கள் நடைபெறுகிறது. அது வானொலிக்கு பெருமை. வருட வருடம் ஆண்டு விழா நடத்தி பல தமிழ்நாட்டில் உள்ள நேயர்களை சந்திக்க வைத்து வானொலி நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த வானொலி தான். வானொலியை வந்து நாங்கள் என்றும் மறக்க முடியாது. அதுவும் நமது திருநெல்வேலி வானொலி ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தபடி உள்ள ரசிகர்களின் எண்ணப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் எதுவும் கேட்கறதா கேளுங்க.
2: நன்றி சார். உங்களுடைய வானொலி அனுபவங்களை வந்து வானொலி தொடர்பான உங்களோட அனுபவங்களை ரொம்பவே அழகமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இனிய பயணத்தையும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: வானொலியில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்த வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சார். நன்றி. நேர்லே வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட சுக்லாபுரத்திலிருந்து செல்வராஜ் அவர்கள் அவர்களோட வானொலி அனுபவத்தை, இனிய அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். நேர்லே நேரம் 7:29 ஆகிட்டிருக்குது. இணைஞ்சிருக்கிறோம் நெல்லை பண்பலை 102.6. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறோம். டி இமான் இசையில யுகபாரதி வரிகளில் ஸ்ரேயா கோஷல் அவர்களுடைய குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. தொடரி திரைப்படத்துல இருந்து பாடலை கேளுங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க நம்ம நிலை பண்பலை 102.6.

கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் காலக்கண்ணாடி, வலிமறந்து சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை. மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. நேர்களை இன்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 நேரத்தில் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:34 ஆகிட்டிருக்கு. நம்ம வணக்கம் வர்ணி நிகழ்ச்சியில் தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, முதலே வந்து மின்தடை செய்திகள் தான் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு நிறைய இடங்களில் மின்தடை சொல்லியிருக்கிறாங்க. கல்லடைக்குறிச்சி பகுதி, கங்கணாங்குளம், சடையமான்குளம், வெங்கட்ராபுரம், சிங்கிக்குளம், தேவநல்லூர், காடுவெட்டி, சீரன்மகாதேவி, பத்தமடை, கோபாலசமுத்திரம், மேலச்செவல், வாணியங்குளம், சுப்பிரமணியபுரம், கரிசூழ்ந்தமங்கலம், கேசவ சமுத்திரம், மலையடி, மேல்கரை, இந்த பகுதிகள்லாம் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் கடையநல்லூர் பகுதியிலையும் மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, காலை 9 மணியிலிருந்து இங்கு மாலை 5 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடையநல்லூர் பகுதி எந்த ஏரியாலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடையநல்லூரில் முத்துகிருஷ்ணாபுரம், பேட்டை, மாவடிக்கால், குமாந்தபுரம், முத்துசாமிபுரம், வலசை, கருப்பாநதி, தார்காடு, போகநல்லூர், கண்மணியாபுரம், பால அருணாச்சலபுரம், இதை சுற்றியிருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து கடைநல்லூர் பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல தான் வந்து மேலப்பாளையம், ரெட்டியார்பட்டி மற்றும் புதிய பேருந்து துணைமின் நிலையங்களில் வந்து நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மேலப்பாளையம் மற்றும் அதை சுற்றியிருக்கிற பகுதிகளையும், ரெட்டியார்பட்டி, டக்கமால்புரம், கொங்கந்தான்பாறை, பொன்னாகுடி, அடைமதிப்பான்குளம், செங்குளம், புதுக்குளம், இட்டேரி, தாமரைச்செல்வி, இந்த பகுதிகளையும், பெருமாள்புரம், பொதிகை நகர், அரசு ஊழியர் குடியிருப்பு, என்ஜிஓ காலனி, மகிழ்ச்சி நகர், திருநகர், திருமால் நகர், ராமச்சந்திரா கார்டன், ராமச்சந்திரா நகர், பரணி பார்க், அரசு பொறியியல் கல்லூரி பகுதி, புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 4-5 இடங்களில் வந்து மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிப்பன்மலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தலாம் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ஏ ரஹ்மான் இசையில், ஸ்ரேயா கோஷல் குரலில், விவேக் ஜித்தன் ராஜ் வந்து பாடல் வரிகள் எழுதியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நெஞ்சிருங்க. நம்ம நெல்லை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் பரணி.

கோப்ரா திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலையில் 7:40 ஆகிட்டு இருக்க நிலைப்பான்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகரில் உழவர் சந்தைகளோட காய்கறிகள் பழவைகளோட விலை நிலவரம் தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தக்காளி கிலோவிற்கு 50 மற்றும் 48 விலைகளில் கிடைக்கிது. கத்தரிக்காய் கிலோவிற்கு 64 ரூபாய். வெண்டைக்காய் கிலோவிற்கு 26 மற்றும் 24 விலைகளில். புடலங்காய் கிலோவிற்கு 24 ரூபாய். சுரைக்காய் 14 ரூபாய். பீர்க்கங்காய் 40 ரூபாய். பூசணிக்காய் 20 ரூபாய். தடியங்காய் 12 ரூபாய். அவரைக்காய் 160 ரூபாய். கொத்தவரை 22 ரூபாய். பாகற்காய் பெரியது 60 ரூபாய், சிறியது 55 ரூபாய். பச்சை மிளகாய் கிலோவிற்கு 48. முருங்கைக்காய் 28. பெரிய வெங்காயம் கிலோவிற்கு 25 ரூபாய். சின்ன வெங்காயம் கிலோவிற்கு 64 மற்றும் 62 விலைகளில். காராமணி கிலோவிற்கு 22 ரூபாய். கோவக்காய் கிலோ 45 சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சி கிலோவிற்கு 135 மற்றும் 130 விலைகளில். மாங்காய் கிலோவிற்கு 20 ரூபாய். நார்த்தங்காய் 30 ரூபாய். முள்ளங்கி கிலோவிற்கு 30 ரூபாய். உருளைக்கிழங்கு கிலோவிற்கு 24 மற்றும் 22 விலைகளில். கேரட் கிலோவிற்கு 58 ரூபாய். ரிங் மீன்ஸ் 126 ரூபாய். சவுச்சவ் 42 ரூபாய். முட்டைக்கோஸ் கிலோவிற்கு 40 ரூபாய். பீட்ரூட் 35 ரூபாய். காலிஃப்ளவர் கிலோவிற்கு 46 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. சோயாபீன்ஸ் கிலோவிற்கு 160. பச்சைப்பட்டாணி 180. சேம்பு 50 ரூபாய். சேனைக்கிழங்கு 30.

ரூபாய், சீனி கிழங்கு சிந்தாமணி கிழங்கு 30 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. கருணை கிழங்கு கிலோவிற்கு 100 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய், சிறுகிழங்கு 60 மற்றும் 55 விலைகளில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பழ வகைகளில் செவ்வாழை கிலோவிற்கு 100 ரூபாய், ஏலக்கி 90 ரூபாய், மட்டிப்பழம் 70 ரூபாய், நேந்திரன் கிலோவிற்கு 50 மற்றும் 40 விலைகளில், கற்பூரவள்ளி கிலோவிற்கு 60 ரூபாய், கோழிக்கூடு கிலோவிற்கு 60 ரூபாய், நாட்டுப்பழம் 60 ரூபாய், பச்சைப்பழம் கிலோவிற்கு 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் கிலோவிற்கு 80 மற்றும் 70 விலைகளில், ஆப்பிள் கிலோவிற்கு 240 ரூபாய், அன்னாச்சிப்பழம் 70 மற்றும் 60 விலைகளில், மாதுளை கிலோவிற்கு 240 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய், சப்போட்டா கிலோவிற்கு 60 ரூபாய், பப்பாளிப்பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் கிலோவிற்கு 65, சாத்துக்குடி கிலோவிற்கு 100 ரூபாய், கிர்ணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. மாம்பழம் கிலோவிற்கு 80 ரூபாய். மாம்பழத்திலே பங்கனம்பள்ளி மாம்பழம் வந்து 100 மற்றும் 80 விலைகளில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.

நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம். வர்ணி நிகழ்ச்சி நேரம் காலையில் 7:45 ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அதன்படி இன்றைய நாளுக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தினம் உலக தேனீ தினம். இன்னைக்கு 20 உலகம் முழுவதும் வந்து உலக தேனீ தினம் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நாள். மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் அத்தியாவசியமான சிறிய உயிரினமான தேனீக்களை பாதுகாக்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற நாள் தான் இந்த உலக தேனீ தினம். இந்த ஆண்டு 2026 உலக தேனீ தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, தேனீக்களை காப்போம், உணவையும் உயிரையும் காப்போம். இந்த கருப்பொருளோட இன்னைக்கு உலக தேனீ தினம் கொண்டாடப்படுது. ஒரு தேனி சிறியது தான், ஆனால் அதோட பணி ரொம்பவே பெரியது. பூக்கள்லேருந்து பூக்களுக்கு மகரந்தத்தை எடுத்து செல்கிற தேனீக்கள் இல்லை அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அப்படின்னு பல உணவு பயிர்கள் உருவாக முடியாது. உலக உணவு தயாரிப்பில் சுமார் 75% பயிர்கள் மகரந்த பரப்புதலின் மீது சார்ந்திருக்கின்றது. அதனால் தேனீக்கள் முக்கிய பங்கு ஆற்றுது. தேனீக்களை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? வீட்டில் பூச்செடிகள் வளர்க்கலாம், நச்சு மருந்துகள் பயன்பாட்டை குறைச்சிக்கலாம், இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கலாம், குழந்தைகளுக்கு தேனீக்களோட முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கலாம். சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்றைய உலக தேனீ தினத்தில் இயற்கையை நேசிப்போம், தேனீக்களை பாதுகாப்போம், பசுமையான உலகை அடுத்த தலைமுறைக்கு அளிப்போம். நேர்லே, இன்னைக்கு உலக தேனீ தினம். நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி,
6: நேர்களை நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நேரம் காலையில் 7:52 ஆகிட்டு இருக்கு. நேக்லா அடுத்து கேட்க இருக்கிறீங்க.
3: இன்றைய குறுஞ்செய்தி,
7: மந்திரியாரே மந்திரியாரே, எங்கே இருக்கிறார் இந்த மந்திரியார்? அட, இங்கு செய்தித்தாள்களையும் புத்தகத்தையும் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்?

0: ஒருவேளை அப்படி இருக்குமோ? வாய்ப்பில்லை, இருக்காது.
1: நான் வந்ததை கூட கவனிக்காமல் அப்படி என்ன யோசனை செய்து கொண்டிருக்கிறேன்?
0: சுவாரஸ்யமாக செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கும் போது யாரடாது சிவா பூஜையில் கரடி நுழைவது போல?
1: மந்திரியாரு,
0: ஐயோ மன்னா, தாங்களா? தாங்கள் என்று நினைக்கவில்லை மன்னா. காலை வணக்கம் வருக மன்னர்வேந்தே. அது வேறொன்றுமில்லை மன்னா, செய்தித்தாளில் துருவ கரடிகள் அழிவின் விளிம்பில் இருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் சொல்வதாக செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள். அவற்றின் அழிவிற்கு மறைமுகமாக நாம் காரணமாக இருக்கிறோமே என்றே யோசித்துக் கொண்டிருந்தேன்.
1: எங்கேயோ கண்காணாத தூரத்தில் ஒரு துருவத்தில் இருக்கும் கரடிகளின் அழிவிற்கு இங்கே இருக்கும் மனிதர்கள் நாம் எப்படி காரணமாக முடியும்?
0: இந்த மன்னருக்கு எல்லா விஷயத்தையும் மிலாவாரியாக விளக்கி கூற வேண்டும்.
1: என்ன மந்திரியாரே, பதிலை காணவில்லை
0: மன்னா. அதாவது மனிதர்கள் செய்யும் சில காரியங்களினால் தான் பின் விளைவுகள் ஏற்பட்டு காலநிலை மாற்றம் உருவாகிறது என்பது தங்களுக்கு தெரியும் தானே?
1: ஆம், உண்மைதான் மந்திரியாரே.
0: அந்த காலநிலை மாற்றம் தான் இந்த துருவ கரடிகளின் அழிவிற்கு தற்போது காரணமாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கிறார்கள்.
1: அப்படியா, எப்படி காரணமாகிறது? காலநிலை அதை துருவ கரடிகளால் சமாளிக்க முடியவில்லையா?
0: ஆர்டிக் கடல் பகுதியில் உள்ள பனி உருகி வருவதால் சில துருவ கரடிகள் பட்டினியால் அவதிப்படுவதாகவும், நிலத்தில் வாழ்வதற்கு ஏற்றவாறு தங்களது உணவு முறையை அவற்றால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆர்டிக் பகுதியில் வாழும் இந்த உயிரினம் பொதுவாக கடலில் உள்ள பனிக்கட்டிகள் மீது வாழும் நீர் நாய்களை உணவாக உட்கொள்கின்றன. ஆனால் புவியின் வெப்பநிலை அதிகமாவதால் பனி அதிகம் உருகும் நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக இந்த கரடிகள் பெரும்பாலான நேரத்தை கரையில் கழிக்கின்றன. அப்போது பறவைகளின் முட்டைகள், பெர்ரி பழங்கள் மற்றும் புற்களை உண்டு உயிர் வாழ்கின்றன. இதன் காரணமாக இவை வேகமாக எடை குறைந்து உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுகிறது. இந்த துருவ கரடிகள் ஆர்டிக் பகுதியில் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல்களுக்கு இரையாக மாறியுள்ளன. துருவ கரடிகள் அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினமாக சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் பட்டியலிடப்பட்டுள்ளது மன்னா.
1: அடடா, பார்ப்பதற்கு புஸ் புஸ் என வெள்ளை முடியுடன் அழகாக இருக்கும் இந்த துருவ கரடிக்கு இந்த நிலை நேர வேண்டுமா? இதற்கு தீர்வே கிடையாதா?
0: முந்தைய ஆய்வுகள் பலவும் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகும் சவால்களை சுட்டிக்காட்டியிருந்தாலும் இந்த புதிய ஆய்வு காலநிலை மாற்றத்தை உயிரினங்கள் எப்படி எதிர்கொண்டு தங்களை தகவமைத்துக் கொள்ளப் போகின்றன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மனிதர்களின் மறைமுகமான செயல்கள் மற்ற உயிரினங்களை எவ்வாறெல்லாம் பாதிக்கின்றன பார்த்தீர்களா?
1: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? துருவ கரடிக்கு இந்த நிலைமையா ஏற்பட வேண்டும்? மந்திரியாரே, பேசாமல் நான் நேரடியாக துருவ பகுதிக்கு சென்று அந்த பனிக்கரடிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடலாம் என்று நினைக்கிறேன். அதை பற்றி நீர் என்ன நினைக்கிறீர்?
0: இங்கே அருகே இருக்கும் காட்டில் இருக்கும் கரடியை பார்த்து பயந்து வேட்டையாட போகாத தாங்களா துருவ பகுதிக்கு சென்று பனிக்கரடிகளை காப்பாற்றப் போகிறீர்கள்? சும்மா கரடி விடாதீர்கள் மன்னா.
1: கரடி விடுகிறேனா மந்திரியாரே?
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நிலைப்பண்பலை 102.6 நீங்கள் கேட்டுருந்தீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான், உங்க அர்ஜி வசந்தி பாலமுருகன். நேர்களை சூப்பரான பாடல் கேட்கப்புறம் பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 8:02 திரை அருவி நிகழ்ச்சி வலம்பெற காத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து நினைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என் அன்பு உள்ளங்களுக்கு இனி அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இசையும் நினைவுகளும் சினிமாவும் ஒன்று சேர்ந்து ஓடக்கூடிய இந்த இனிமையான தருணத்தில் திரையருவி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். திரையின் வண்ண உலகத்துக்கு இன்னொரு ஒரு அழகான பயணம் தொடங்க போது. ஆமா, திரையருவி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. என் கூட
1: நான் உங்க அஜய் வசந்தி பாலமுருகன்.
0: என்ன வசந்தி பாலமுருகன், வாயடிச்சு போயிருக்கீங்க போலயே.
1: இல்ல, நீங்க சொன்னது திரை அனுபவத்தை அப்படியே ஆரம்பிக்க வச்சிருச்சு எனக்கு. நான் அப்படியே நினைவு வலைகள் தான் வந்துகிட்டு இருக்குது. பயணம் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு
0: சொன்னீங்கல்ல.
1: அதனால
0: அதனால இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் கேள்விகள் இருக்குங்க சொல்லுங்க.
1: இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்னா, வந்து பாசம் அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல வந்து எல்லாருக்குமே நினைவு வருது தாய்ப்பாசம் தான். அதனால் அந்த தாய்க்கும் சேய்க்கும் உண்டான பாசத்தை வெளிக்காட்டின தமிழ் சினிமா பாடல்கள் தான் இன்றைக்கி நேயர்களுக்காக ஒலிபரப்ப இருக்கிறோம்.
0: நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நாளைக்கெல்லாம் 0462251 1 3 2 மற்றும் 0462251 1 3 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு எங்கள் கூட பேசலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?

இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவேற்று மணி 11:00 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில் திரையருவி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அன்பு உள்ளம் யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம், நான் வீரவாண்ட பிள்ளைக்கு மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
1: நல்லம்மா இருக்கிறோம் முருகன் சார். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா? பாடல் இதோ.

0: சார், முருகன் சார், ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க, கண்டுபிடிச்சீங்களா என்ன பாட்டுன்னு?
1: சிங்கராஜ் பாடுங்களா மேடம்.
0: அன்னைக்கு பேசிட்டு இருக்க போதே நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அம்மா அம்மா பாடுது, இது ரஜினிகாந்த் படம் நினைக்கிறேன்.
0: சரிதான், கொஞ்சம் சொல்லுங்க.
1: ரஜினிகாந்த் படம் நடன பேரு
0: படம் பாரு. அது வந்து நான் இப்ப என்ன சொல்றது, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். அடுத்த நேர் வணக்கம், வேற எங்க இருந்து அவங்களுடைய இப்போ கட்டாயிரிச்சி நீங்களும் நிகழ்ச்சி கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0942255113123 மூன்று என்ற எண்கள்ல வசந்தி என்ன குரு குரு பார்வையா.
2: அடுத்த நேர் யாரும் வருவாங்க?

0: யோசிக்கிறோம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் நலமா.
2: சந்திரசேகர் நலமா இருக்கோம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி. பேக் டு ஃபார்ம் ஆ மேம்.
2: ஆ, பேக் டு ஃபார்ம் தெரியுதா என்ன வெளியே சொல்லுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். எனக்கு இன்னும் சாங் ஆப்பில் வரல, போடுங்க.
2: போடணுமா? கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த பாட்டு கேட்டிருக்கேன், என்ன படம் அப்படிங்கறது தெரியல.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா சந்திரசேகர் சார்?
1: மேம் ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
3: மே ஃபர்ஸ்ட் என்னடே?
1: உழைப்பாளி.
2: உழைப்பாளி அப்படிங்கிறது மிக சரியான பதில். நன்றி சந்திரசேகர் சார், உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யார் எங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க
4: இருந்து?
2: வளர்பதி மேம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
4: கொடுங்க மேடம்.
2: கண்டுபிடிச்சிங்களா என்ன திரைப்படம்னு?
4: எம் குமரன் சொன்னார்.

0: நெக்ஸ்ட் என்ன டே?
1: உழைப்பாளி.
2: உழைப்பாளி அப்படிங்கிறது மிக சரியான பதில். நன்றி சந்திரசேகர் சார், உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி.
1: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க
3: இருந்து?
2: வளர்பதி மேம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க மேடம்.
2: கண்டுபிடிச்சிங்களா என்ன திரைப்படம்னு? நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. நம்மளுக்கு உங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா இப்ப நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம். ஆங்கிலத்தில் செய்திகள் வந்துட்டே இருக்கு, அதனை தொடர்ந்து மீண்டும் 8:30 திரையறிவி நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேரில் கேட்டுட்ருக்கீங்க. திரையரவி நிகழ்ச்சி நேரம் காலையில் 8:30 ஆகிட்டுருக்குது. நானும் ஜோனாவும் திரையரவி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம திரையரவி நிகழ்ச்சியில் தாய்ப்பாசத்தை சம்மந்தப்பட்ட தமிழ் சினிமா பாடல்கள் தான் வந்து நேயர்களுக்காக ஒலிபரப்பிட்டுருக்கோம். நேயர்களும் ஆர்வமாகவே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
2: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: சென்னையிலேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
2: மாலினி தேவிமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
3: ஆ போடுங்க.

0: ஆமா சொல்லுங்கம்மா, என்ன திரைப்படம்?
1: விஜய் ஆண்டனி சார் படம். நான்
2: ரெண்டாம் பாகமும் வந்துருச்சு, படத்தோட ரெண்டாம் பாகமும் ரிலீஸ் ஆச்சு.
0: குழு குடுப்பாடி
2: யாசகம் வாங்குற மாதிரி ஒரு படம், தன்னோட தாய்க்காக யாசகம் வாங்குற மாதிரி ஒரு படம். யாசகம் வாங்கி அவங்க வந்து சரியான பதில்.
0: நன்றி நன்றி.
1: புது படங்கள் கொஞ்சம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா கூட அந்த படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது.
0: நன்றிமா, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: விஜயம்மா. என்ன காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? இவ்வளவு சோகமா இருந்தா எப்படி? உங்களுக்கான பாடல் கொடுத்துட்டுமா?
1: கொடுங்க.
3: அம்மாவை வணங்காது உயர்வில்லை, நேரில் நின்று பேசும்
0: பெற்ற தாய் என்று சொல்லுங்க.
1: மன்னன் படம்.
2: சரியான பதில்,
0: சரியான பதில்.
2: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
0: கண்டுபிடிச்சிங்க, நன்றி நன்றி நன்றி. கேஜே யேசுதாஸோட குரல் ரொம்பவே அருமையா ஒழிச்சுது அப்படி சொல்லலாம், அப்படிதானே?
2: நிஜமாவே.
0: ஆமா ஆமா ஆமா, அதே ஆமா அப்படின்னு ஒரு ராகத்தோட பாடுப்பா. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்து இல்லாமா? நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் படையப்பா திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நேரம் 8:38. இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz திரையருவி நிகழ்ச்சியில். திரையருவி நிகழ்ச்சியில் இன்றைக்கி அம்மா சம்பந்தமான பாடல்கள் தான் போட்டிருக்கோம். நேர்களும் அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இந்த நேரம் எனக்கு ஒரு கவிதை சொல்லியே ஆகணும். என்ன கவிதை என்ன அப்படின்னா, சிறியதாய் ஒரு கவிதை சொல்ல சொன்னார்கள் அம்மா என்றேன், அவளை கேட்டிருந்தால் இன்னும் சிறியதாய் சொல்லியிருப்பேன் நீ என்று.
4: அருமையான கவிதை.
3: அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
0: தென்காசி மாவட்டம் கூலாங்குளத்துல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன்.
1: நலமா இருக்கும் சுப்பிரமணியன் சார்.
2: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
0: போடுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தெரியலையோ.
0: ஐயோ யோ யோ யோ, ஏன் இப்படி? வசந்தி அழுதுட்டா. ஐயோ, இந்த பாட்டு தெரியல அப்படின்னு தெரியலையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: நன்றி நன்றி
0: நன்றி. உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சியா. அடுத்த நேர் வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம். யார் எங்க இருந்து ஐயா? கோவில்பட்டில இருந்து
1: பாலு பேசுறேன்.
0: பாலு சார், பாடல் கேட்டீங்களா? அப்பவே கேட்ட பாடல் ப்ளே பண்ண பாடல்.
1: எனக்கு ஒண்ணும் புரியல.
0: புரியலையா? மறுபடி போட்டுமா இல்ல வேற பாடல் தட்டுமா? சரி, ஒழித்த பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு வசந்தி சொல்லுவாங்க. ஏன்னா வசந்தி அப்படியே ஷாக்கா இருக்காங்க.
2: அதாவது இப்போ சமீபத்திய படம் தானே, அதனால தான் வந்து தெரியலையோ என்னமோன்னு எனக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது. எதனால் தெரியாமல் இருக்குது அப்படின்னு, இந்த திரைப்படம் வந்து வாரிசு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அம்மா சென்டிமெண்ட் பாடல் இது.
0: ஆமாம், அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வியாபாரி
0: வியாபாரி அப்படின்னு சொல்றது மிகச்சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி. அட்டகாசமாக பதில் சொன்னாங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக.

0: 8:46 எழுந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் திரையருவி நிகழ்ச்சி. திரையருவி நிகழ்ச்சி இன்னைக்கு அம்மா சம்பந்தமான பாடல் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம்.
1: அன்பு சகோதரிகளுக்கு காலை வணக்கம். சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரலை கேட்டு.
1: நேற்று
0: நீங்க என்ன ஏன்ட்ட பேசல? பாடல் கொடுத்துட்டுமா?

0: தவிக்க விட்டாய்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்னக்கு பார்த்து புல் பாட்டு போட்டீங்கள?
1: ஆமாவா?
2: எனக்கு நடுநிலை பார்த்து இல்ல போலத்து பார்த்து
1: அப்படி கொடுத்துருக்கணுமோ. தனுஷ் தனுஷ் அவர்கள் நடித்த திரைப்படம்.
3: தனுஷ் நடித்த திரைப்படம் இது.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேலையெல்லாம் பட்டாதாரி தான். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எனக்கு இந்த பட்டமே கொடுத்தியே அப்படின்ட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், தென்னிகளும் சுந்தர் ஆகலா.
1: ஆ நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பராக இருக்கும் மேடம்.
3: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
4: ஆ போடுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ராம்
0: அப்படி இருந்து மிகச்சரியான பதில். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில போனான். போகிற வழியில ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறார். அமைதியா மௌனமா அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாருல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்டு இருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னான் ஞானி, அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானான். இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா.

0: பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: 8:54 ஆயாச்சு, இணைந்திருக்கிறோம் திரையரவி நிகழ்ச்சி தான். திரையரவி நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார் எங்கிருந்து வணக்கம். வணக்கம்,
9: பெருமாள். அன்பா என்பது தமிழ் வார்த்தை, அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் ஆண்டவன் என்பது முதல் தமிழ் வார்த்தை. இந்த பாட்டு என்ன படம்னு கண்டுபிடிச்சிருக்க?
8: அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது, நான் இன்னைக்கு மௌன விரதம், வசந்தி தான் இன்னைக்கு பேசுவோம்.
9: அந்த காலத்துல டீச்சர் அம்மாங்கிற ஒரு படத்துல வந்தது
10: 1968 வந்து வெளியாகி இருக்குது.
9: ஆமா, டீச்சர் அம்மாங்கிற படத்துல இந்த பாட்டு எல்லா ஸ்கூல்லயும் படிப்பாங்க அடிக்க. அம்மா என்பது தமிழ் வார்த்தை, தமிழ்ல வந்து நீங்க எல்லாரும் நேசிக்கணும்னு சொல்றதுக்காக பாடன பாடு.
8: நன்றிமா, நன்றிமா, அருமையான தகவல் கொடுத்தீங்க. நன்றி நன்றி.
9: நிகழ்ச்சியில
8: பேசினதுல மகிழ்ச்சி. இப்ப நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு அப்படித்தானே?
10: ஆமாம். இன்னைக்கு நம்ம திரையரவை நிகழ்ச்சியில் தாய்ப்பாசம் தொடர்பான தமிழ் சினிமா பாடல்களை ஒலிபரப்பி நேயர்கள் வந்து பங்கேற்றாங்க, ரொம்பவே அழகாக பங்கேற்றினாங்க. நம்ம நிகழ்ச்சியில் பேசின நேயர்களுக்கும் பேச முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
8: நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தே நான் உங்கள் சுட்டி பஞ்சோடா, என் கூட
10: நான் உங்க அஜய் வசந்தி பாலமுருகன்.
8: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. பையா திரைப்படத்துல இருந்து பெனிதயால் அவங்களோட குரல்ல இவன் இசையில பாடல் வருது. அதற்கு முன் விளம்பரம், அதனை தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
11: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலி சென்றடைந்தார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு MS பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில. இணைந்திருக்கிறேன்னா நாங்கள் சுட்டி பஞ்சோனா. நினைவுகள் அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். சில நினைவுகள் நம்மளை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். அதுவும் பழைய இனிய தருணங்கள் மறுபடி நம்மளோட மனசில் வரும்போது நமக்கே தெரியாமல் நம்ம சிரிக்க ஆரம்பிச்சிருவோம்னா பார்த்துக்கோங்க. நம்மளோட குடும்பம், நம்மளோட நண்பர்கள், நம்மளோட சாதனைகள், இந்த மாதிரி அனுபவங்கள் மனசுக்கு வந்தாலே மகிழ்ச்சி அப்படியே பூரிப்பாயிரும், உற்சாகத்தை தரக்கூடியது. அதே நேரத்தில் சில கசப்பான அனுபவங்களோ அல்லது இழப்புகள் பற்றிய நினைவுகள் மனசை என்ன ரொம்ப ரொம்ப சங்கடப்படுத்தும். ஏன் இப்போ இதை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறீங்க. நினைவுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற

0: தா சங்கடப்படுத்துகிறதா அப்படின்னா, உங்களோட நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா சங்கடப்படுத்துதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அழைக்கலாம் 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களில். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: நேய நெஞ்சுகளை கொள்ளியடிக்கும் நெல்லை பண்பலிக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்றது யார் எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் திருந்திரை திருவாச்சி சிலியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் சார் சொல்லுங்க.
1: மேடம், நம்மளுடைய நினைவுகள் பார்த்து நினைவு பார்த்து சந்தோஷப்படுத்து சங்கடப்படுத்துன்னு
0: கேட்டிருக்கேன்.
1: சார்
0: சந்தோஷப்படுத்துது.
1: ஆமா, ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து அந்த நுங்குல அந்த கயிறு போட்டுவோம், அதெல்லாம் இப்ப ஓட முடியுமா?
0: ஆமா முடியாது, முடியாது.
1: கூட்டிட்டு போவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு சக்கர வண்டி கட்டையில
0: முதல் நேர் அட்டகாசமா பதில் அடிச்சாங்க. அடுத்த நேர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம் சொல்லுங்க.
2: அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு செயல்களையும் நினைச்சு நினைச்சு சில சமயம் சந்தோஷப்பட்டிருக்கு. ஆனா இப்ப அவங்க இல்ல, நம்ம கூட இல்லையேங்கிற ஒரு எண்ணத்துல சங்கடப்பட வேண்டி இருக்கு.
3: உற்சாகமான காலை வணக்கம் நாகர்கோவில் கல்லூரி சகோதரி. நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற
0: சொல்லுங்க. அதே உற்சாகத்தோட
3: அதான் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா?
0: ஆமா,
3: உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு தலைப்பு தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவுகள் வந்து நமக்கு அந்த காலத்துல பள்ளி படிப்புகள் உள்ள காலங்கள்லயும் சரி, அம்மா அப்பா அண்ணன் தம்பியோட ஒரு உறவாடி அந்த மறையிலிருந்து அந்த குடும்ப உறவுகளை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மிகவும் சந்தோஷமா தான் இருக்கு. அந்த பள்ளி நினைவுகள், அந்த நம்ம உறவுகளோட அந்த அன்னைக்கு அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே குடும்பத்துல இருந்து சண்டை போட்டு அது இதுவும் பண்ணி நம்ம இருந்த நேரங்கள்லாம் சந்தோஷமா தான் இருக்கு இன்னைக்கு நினைச்சாலும். ஆனா சில துயரமான சம்பவங்கள், இன்னைக்கு நம்ம அம்மா அப்பா கூட இல்ல, அவங்க காலம் ஆயிட்டாங்க, இதுகள்லாம் நினைக்கும் போது அந்த காலத்துல உள்ளது கொஞ்சம் சங்கடப்படுத்துது. என்னத்தான் இருந்தாலும் பழைய நினைவுகளை சந்தோஷமான நினைவுகளை மாத்திரம் நினைவுகளை வைத்துட்டு வாழ்ந்தாச்சு உண்டுமானா, அவனுடைய வாழ்க்கை மேம்படுங்கிறதாம உண்மையான ஒரு சந்தோஷம்.
0: நன்றி ஐயா,
3: எல்லோரும் சந்தோஷமா இருப்போங்கிறத கூறி என்னுடைய ஒரே நேரமா வாழ்க்கை.
0: நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியை பார்த்ததா ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜோடி திரைப்படத்துல இருந்து வைரமுத்து வரிகள்ல உனிமினன் ஜானகி அவங்க குரல்ல ஏ ரகமான செயல்பாடுல வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு எழுந்திருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: நேரம் 9:12 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா அப்படின்னா கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
4: காலை வணக்கம்.
3: காலை வணக்கம், யார் எங்கிருந்து ஐயா?
4: திருவோடு சூரம்பட்டி வளத்துல இளங்கோ பேசுறேன்.
3: இளங்கோ சார் சொல்லுங்க.
4: அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம், இன்பம் துன்பம் கலந்ததுதான் நம்ம இதனுடைய வாழ்க்கை. அதே மாதிரி நினைவுகள் அப்படிதாம்மா. நம்ம நினைச்சு பாக்கணும்னா அதான் கஷ்டத்தையும் நினைச்சு பாக்கணும், சந்தோஷத்தையும் நினைச்சு பாக்கணும். அப்பதான் ஏதாவது கஷ்டமான சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நினைச்சு பார்த்துட்டோமா, இதுமே இப்ப இது வராமையா தவிச்சுக்கலாம், அது எப்படி தவிச்சுக்கிறது அப்படின்னு சிந்திக்க தோணும். வெறும் மகிழ்ச்சியை மட்டும் நம்ம பகிர்ந்து கூடாதுமா. ரெண்டு மனிதனுக்கு ரெண்டுமே தேவை, இனிப்பு கசப்பு ரெண்டும் முக்கியங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கணும். நினைவுகள் ரெண்டுமே நினைச்சு பாக்கணும், ரெண்டுமே நினைச்சு பாக்கறேன்.
3: சங்கடமான நினைவுகளையும் நினைச்சு பாக்கணும்னு சொல்றீங்க.
4: ஆமா ஆமா, சங்கடமான நினைவு நினைச்சு பாக்கணும். ஐயோ இப்படி நடந்துருச்சு, இது மாதிரி நடக்காம பாத்துக்கணுமே அப்படின்னு மகிழ்ச்சியாதனம். நம்ம நீங்க அங்க போனோம், திருநெல்வேலி போனோம், நிலையத்தை பார்த்தோம், நம்ம அறிவிப்பாளர் எல்லாம் பார்த்தோம், இது மாதிரி சந்தோஷமா
3: பார்த்தோம். நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு நன்றி நன்றி. நிகழ்ச்சி நீ கூட ஆட தன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: மனோகரன் பேசுறேன்.
3: மனோகரன் சார் சொல்லுங்க, நல்லமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கும், சொல்லுங்க.
5: அதாவது

0: அந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சுக்கிட்டே அதை வந்து வகையா மாத்துவாங்க. அது வந்து நம்மளுக்கு சங்கடத்தை தான் தரும் கடைசியில. நல்ல நினைவுகளை வந்து நம்ம வந்து இது பண்ணணுமே தவிர, அந்த எப்ப பார்த்தாலும் கசப்பான நினைவுகளே நினைச்சுக்கிட்டு அப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு நம்மளுக்கு வந்து இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்காது.
1: சந்தோஷப்படுத்தக்கூடிய நினைவுகள் தான் இருக்கணும்னு சொல்றீங்க.
0: நன்றி,
1: அருமையான பதிவு, அருமையான பதிவு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிறது?
2: மஞ்சள் காயில இருந்து சிங்காரவல் பேசுறேன்.
1: நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க
2: அம்மா. நினைவுகள்

0: நன்றி நன்றி, அருமையான பதிவு, அருமையான பதிவு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிறது?
1: மஞ்சள் நீர்காயில இருந்து சிங்காரவல் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: நம்ம நினைவுகள்ங்கும் போது ஒரு சந்தோஷம் தான்மா. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம சின்ன வயசுல செய்த சேட்டைகள் அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கணும். ஒண்ணு என்னன்னா, தாய் தாப்பம் பிரிஞ்சதான் ஒரு வருத்தமான நினைப்போம். அதனால என்னைக்குமே நம்ம சந்தோஷமா வாழணும்னா மலர் நினைவுகள் போல நம்ம பழைய காலத்தை நினைச்சு கொஞ்சம் கொண்டு போனோம்னு வைங்க, நல்ல சந்தோஷமா இருக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமா இருக்கணும், நினைவுகள் சந்தோஷமானதா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலையா ராமணேசில் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:21. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா இல்லை சங்கடப்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். ஈக்குவலாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து நினைவுகள் சந்தோஷப்படுத்துதுன்னா இன்னொன்று சங்கடப்படுத்தினா அதையும் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க ஐயா.
3: நினைவுகள் கவலைகளுக்கு செய்கிறதா மகிழ்ச்சியாக இருக்கு செய்கிறதா?
2: ஆமா,
3: தலைப்பு ரெண்டுமே தானுங்க. அதாவது நினைவுகள் வந்துங்க, நான் நினைச்சு பார்க்கும் போது இப்ப நல்ல விஷயம் வச்சுங்களா, மகிழ்ச்சியை கடந்து போயிருவாங்க. கவலையா இருந்து வச்சுங்களா, அதை வந்து மறுபடியும் மெருகூட்டுறக்கு ஒரு இதா இருக்குங்க.
2: ஆமா,
3: தவறான விஷயத்துக்கு வந்து கவலைப்படுறீங்களா, அதை வந்து செதுக்கிறக்கு மாதிரிங்க. அதாவது செதுக்கிற மாதிரி ஆயிருங்க. கவலைதான் அதிகமா கொலை சொல்லுங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டுமே இந்த கவலைதான் அதிகம் மிகுதியா நிக்க
2: நினைக்கிறேன்.
3: இப்படி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிறருக்கு வந்து சொல்லி காமிக்கிற பாத்தீங்களா, நீ அன்னைக்கு தப்பு பண்றேன்னு சொல்லுவேன். இப்படி கூட எடுக்கலாங்க. நம்மளோட பிற வந்து நீ தப்பு பண்ணா அதை குத்தி காமிக்கிறது ஒண்ணு இருக்கு. நினைவுகள் வந்து எப்போ ஒரு 10-20 வருஷம் தவறு பண்ணிருப்பான், நீ தவறு பண்ணின்னு சொல்லுவா, அது ஒரு இதா இருக்குங்க. அது நல்லது பண்ணிருப்பான். நீ வந்து நீ ஒரு சின்ன வயசு எனக்கு உதவி பண்ண, எனக்கு நல்லது பண்ண அப்படின்ற
2: நீங்களும் கலந்துக்கணும் அழைக்கலாம். 0462251132 மற்றும் 2561133 என்ற எண்கள். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
4: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவுபடுத்தி உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். குமரி மாவட்டம் இரணியர் ஜெகதி சினமா.
2: நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க.
4: நினைவுகள் வந்து நல்ல செய்திகள் வந்து சந்தோஷத்தை தரும். கொஞ்சம் கஷ்டமான நிகழ்வுகள் வந்து நமக்கு நினைவுகள் வரும்போது நம்ம சங்கடத்தை தரும். இதுதான் என்னுடைய கருத்து.
2: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம். சுத்தி பஞ்சோனாவிற்கு
2: சொல்றது யாரு?
5: தேனி மாவட்டம் சின்னமுள்ள சசிகலா பேசுறேன்.
2: இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும்பா. உங்களோட பேசி 2 மேலாச்சு அப்படின்னு நினைக்கிறேன்பா.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா.
5: இந்த நினைவுகள் தான்ப்பா நம்ம மனசுல வந்து ஆள் மனசுல பதிஞ்சிருக்கிற கடந்த காலம். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தினுடைய செயல்களுடைய பதிவேடுதான்ப்பா. இது வந்து ஒரு அழகான பொக்கிஷம்ப்பா. நினைவுகள் வந்து என்னைக்குமே அழியாதுப்பா. நம்ம உயிர் உள்ள வரை நம்மோட பயணிக்கிறதுப்பா. அந்த நினைவு வந்து சந்தோஷமா படுத்துதா சங்கடப்படுத்துறான்னு
2: கேட்டிருக்கீங்க.
5: நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து எந்த வகை என்பதை பொறுத்துதான்ப்பா சந்தோஷமா சங்கடமா இருக்குமா அப்படின்னு நினைக்க தோணுப்பா. அப்ப இனிய தருணங்களா இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துல நடந்த திருமணம், நம்ம பணிபுரிகின்ற

0: இடத்துல நடந்த ஒரு கேளிக்கையான விஷயம் பண்டிகை நாட்கள். இது எல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்பா. இந்த நினைவுகள் வந்து நமக்கு நினைச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும்பா, ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும்பா. எதிர்மறை ஆற்றல் வந்து எதிர்மறை நிகழ்வுகள் வந்து மறந்து கடக்க உதவியது வந்து அந்த இனிமையான தருணங்கள் தான்ப்பா. எது சங்கடப்படுத்தும்னா நம்ம ஏதாச்சும் யாரையாச்சும் நம்ம வார்த்தையால வந்து காயப்படுத்திருப்போம். அவங்க நம்மளோட பேசாம கோபப்பட்டு இருப்பாங்க, அவங்க எப்படா பேசுவாங்க, ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மள வந்து சங்கடப்படுத்தும்பா.
1: ஆகவே ரெண்டுமே இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானமா?
0: நம்ம பிடிச்சவங்க வந்து நம்மள விட்டு பயந்து பிரிஞ்சா கூட அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சங்கடம் ஏற்படும்பா.
1: நன்றிமா, நன்றி.
0: என்னன்னு நினைக்கிறோம்னா, நான் வாழ்கின்ற காலத்துல மகிழ்ச்சியாக வைப்பது சந்தோஷமான நினைவுகள், நம்ம வாழ்கின்ற காலத்துல வந்து துக்கத்தை ஏற்படுத்துவது வந்து சங்கடப்படுத்துகின்ற நினைவுகள் பா.
1: நன்றி, நன்றி. அருமையான பதிவு, அருமையான பதிவு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு. வைரமுத்து வரிகளுக்கு பாம்பே ஜெயஸ்ரீ, ஹாரிஸ் ராகவேந்திரா இவங்களோட குரல்ல, ஹாரிஸ் ஜெயர்ஜி சில பாடல் எதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:31. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம். நல்ல நல்ல நல்ல நினைவுகளை மனசுக்குள்ள வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் எப்பவுமே சில காயங்கள் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கையை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம், யார் எங்கேருந்து?
2: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
1: ராஜேஸ்வரிம்மா சொல்லுங்க.
2: அதாவது நம்ம நினைவுகள்லாம் இருக்கு, அது சங்கடப்படுத்துதா சந்தோஷப்படுத்துதான்னு. ஏன்னா யாரும் நம்மளை துன்பப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ பேசி இருக்கும் போதும், நம்ம வறுமை நிலையை அடைஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதும் நம்மளுக்கு மேல மேல மனசு வேதனைப்படும். இப்படி நம்மள அவமானப்படுத்தினாங்களே, இப்படி சங்கடப்படுத்தினாங்களே, இப்படி துன்பப்படுத்தினாங்க, நம்ம அதை எத்தனை இன்னலுக்கு ஆளானோ அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மனசு வந்து சலிப்படைய செய்யும். ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்ல ஒரு ஊர்களுக்கு போனது, நல்ல மனிதர்களோட சான்றோரோட பேசினது, இந்த வானொலியில பேசினதை கூட நினைச்சா கூட சந்தோஷமா தான் இருக்கும் மனசுக்கு. இந்த மாதிரி நம்ம நினைவுகள், இயற்கையில எல்லாம் பார்த்தது, ஒரு நல்ல கோயில்கள்ல ஆணை ஆன்மீக தலத்துக்கு தரிசனம் பண்ணது, இதுகளெல்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது மேல மேல அது நம்ம ஊக்கப்படுத்தி நம்ம கற்பனை உலகத்துக்கு அழைச்சி செல்லுங்கம்மா. சங்கடப்படுத்துற யாரும் துன்பப்படுத்தாத நினைவுகளை நினைக்க கூடாது இருக்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி. நினைவுகளே நம்மளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. பரமக்குளம் ராஜேஸ்வரிமா, அடுத்த நேர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கம்மா.
1: ரொம்ப நாளாச்சு.
3: சோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: அதாவதுமா நினைவுகள்ல வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட பல நிறைய பேர் கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க, நல்ல நினைவுகளை மறுபடியும் மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட
1: வேண்டியதுதான்.
3: நல்ல கசப்பான அனுபவங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் இது யாருக்குதான் வரல அப்படின்னு நம்ம அதை வந்து அப்படி நெக்லெக்ட் பண்ணிடலாம், இக்னோர் சொல்லுவாங்க. அப்படி நல்ல நினைவுகளை நினைச்சு சந்தோஷப்படலாம். அந்த மாதிரி நல்ல நல்ல பசுமையான பாருங்க, பசுமையான நினைவுகள் வேற இருக்காது. அப்படி நம்ம நல்ல நினைவுகளை தெரிய ரீகால் பண்ணணும். நல்ல நினைவு அல்லாதத நம்ம அதை கண்டுகிடாம, சரி நமக்கு அதை செலவர்களை ஒப்பிட்டு நமக்கு இந்த மாதிரி நல்ல நினைவு இல்லாம இருந்திருக்கு ஒரு காலத்துல, நம்மளோட மோசமானவங்க சில நல்ல நினைவு இல்லாம இருந்திருக்காங்க. அப்படி உள்ளதுக்கும் நமக்கு நல்லாதான் இருக்கு. எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். நல்ல நினைவுகளையே நம்ம ரீகால் பண்ணிருக்கணும்னு என்னுடைய கருத்து.
1: நன்றி ஐயா, நன்றி. அருமை அருமையான பதிவு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஹலோ
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். யார் எங்க இருந்து ஐயா?
4: நேற்று நான் ஒரு தமிழ் இசை அரங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய பாடகர் பாடுகாரு, தென்கரை மகாராஜா ஒரு பாட்டு பாடுகாரு. அவரு படிச்ச ஒரு பாட்டுல ஒரு வரி வழியில தலைபாரி பூச்சோடி உன்னை பாடசாலைக்கு

0: என்று சொன்னால் உன்னை, இந்த பாட்டு வரி வந்து மனசு நீங்காத வரிகளா இருக்கு. மகிழ்ச்சியோட வெள்ளம் வந்தது. இப்ப கூட இந்த பண்பில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிற.
1: நன்றி நன்றி நன்றி. நினைவுகள் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஸ்டார் திரைப்படத்தில் இருந்து வாலிபர்களுக்கு உண்ணிமேனன் கங்கா இவங்களோட குரலில் தேவாசியல் பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. நம்ம

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:39 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா அப்படிதான் கேட்டிருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னையம்பட்டி. மாரித்தாயனார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா மாரித்தாயமா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: எங்க ஊர்ல திருவிழா வருது, வந்துருங்க மேடம்.
1: கண்டிப்பா வந்துருங்க.
2: எல்லாரும் வந்துருங்க. காளியம்மங்கலம் திருவிழா.
1: ஏணிப்புடி முட்டையை வாங்கி வச்சிருங்க, வந்துடுறோம்.
2: சரி மேடம்,
1: சொல்லுங்க.
2: சந்தோஷத்தை தருதா சங்கடத்தை தருதான்னு கேட்டீங்க.
1: ஆமா,
2: நல்ல நினைவுகள். நம்ம வீட்டுல நல்ல காரியம், சடங்கு, கல்யாணம், பிழாரம் பேட்டி பிறந்தது, நல்ல ஒரு நினைச்சா சந்தோஷத்தை தருது. யாராவது துன்பப்படுத்திருப்பாங்க, இடஞ்சல் படுத்திருப்பாங்க, அவதூறா பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நினைச்சா சங்கடத்தை தருது. நம்ம நினைவுகளை நினைக்கிறத பொறுத்து மேடம். நன்றி.
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
3: சங்கடப்படும் போது இப்ப நினைக்கும் போது சங்கடமா இருக்குமா? மத்தபடி அம்மா அப்பா வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம கிட்ட இருந்து நல்லது எல்லாம் சொல்லிட்டு போனது
1: சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்றீங்க. நன்றி, நன்றி,
3: நன்றி.
1: அதை சொல்லும் போதே என்ன ஒரு பூரிப்பு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: சோனா மேடம், காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுலா மூல கருப்பட்டி மேடம்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: அவங்க பண்ற சேட்டை பூரா பழைய காலத்துல அந்த போட்டா பிடிச்சு வச்சிருப்போம். எவ்வளவு சங்கடப்பட்டோம் அந்த போட்டா பார்த்தாத்தினா இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்திருப்போமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பாருங்க அந்த குடும்பத்துக்கு. அதுதான் சந்தோஷம் மேடம். மேடம் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அருமையான பதிவு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பார்த்த ரசன் திரைப்படத்திலிருந்து சரண் அவங்களோட குரல்ல பரத்வாஜி சில பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 9:47. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சி நினைவுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா, சங்கடப்படுத்துகிறதா அப்படி தான் கேட்டிருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து? ஓடிபன் சார், சொல்லுங்கள். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கும், சொல்லுங்கள். ஆ, சொல்லிடலாம்.
2: பழைய நினைவுகள் இந்த காலம் வித்தியாசமாகவே இந்த காலத்துல நமக்கு ஒரு 5 வீசாவுக்கு ஒரு உழந்த வீடு வாங்கி கொடுத்து என்ன வச்சு கொடுக்காட்டாங்க சனிக்கிழமை. அந்த இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது இப்ப வந்து ஒவ்வொன்றும் விலைவாசிகள் ஏறி போய்கிட்டு இருக்குது. ஆமா, அந்த பழைய நினைவுகளை நம்ம நினைச்சோம்னாலே நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஒரு சில சம்பவங்களை பார்க்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது.
1: நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ஒரு அழகா சொன்னாங்க, ஒரே ஒரு வடை அது கொடுக்கற சந்தோஷம் இருக்கு, ஐயோ யோ யோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் இருந்து.

19:54 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் நினைவுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா சங்கடப்படுத்துகிறதா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். என்ன பொறுத்தளவில் ஒவ்வொரு நினைவுமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து தான் போயிட்டே இருக்குது. நினைவுகள் அப்படின்னா வெறும் கடந்த காலம் தானே அப்படின்னு நினைக்கிறோம், அது கிடையவே கிடையாது. அதுதான் நம்மளை உருவாக்கின ஒரு உண்மையான அனுபவம். நினைவுகள் அப்படிங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதா அல்லது சங்கடப்படுத்துகிறதா அப்படிங்கிறது முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா

முக்கியமே கிடையாது. அந்த நினைவுகளோட நம்ம எப்படி வாழ கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நினைவுகள் நமக்கு கண்ணீரை கொடுத்தா கூட அதே நினைவுகள் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, மனுஷங்களோட மதிப்பு என்ன அப்படின்னு உணர வச்சதே அந்த கண்ணீர்களாக தான் இருக்கும். சில நேரங்களில் சில நினைவுகள் நம்மளை நல்லா சிரிக்க வச்சுருக்கோம், சில நேரங்களில் நம்மளை அமைதியாக இருக்க வச்சுருக்கோம். ஆனால் எந்த நினைவுமே நமக்கு வீண் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நினைவும் நம்மளை உடைக்காமல் வாழ்க்கையை புரிஞ்சிக்க செஞ்ச நம்மளை ஒரு வலிமையான மனுஷனாக மாற்றினது அந்த நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பேன் ஜோனா. மறுபடியும் 11 மணிக்கு நிகழ்ச்சியில் இணைகிறேன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்திச்சிருக்கம்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பேச உள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிட உள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உட்பட 19 காவல்துறையினர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பின் அலைவரிசையின் ஊடகம் பண்பின் பண்பலை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறப்பான காலை வணக்கம். நேரம் காலையில 10:03 ஆகிட்டு இருக்குது. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு மட்டும் வரம், அது இசையே. இசைக்கு அவ்வளோ இனிமை இருக்குதுங்க. பாடல் கேட்கறதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கறது ஒரு அலாதியான ஒரு பிரியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில். இந்த ஒரு மணி நேரமும் மனம் விரும்புதை நிகழ்ச்சியில கேள்வி பதில்களோட பாடல்களும் வந்து கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 2561-1333 அப்படின்ற எண்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே வசந்தி பாலமுருகன். நேர்களை மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற முதல் நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில?
2: எனக்கு ஆனந்த படத்துல இருந்து என்ன இதுவோ என்ன சுற்றியே அந்த சாங்
1: கண்டிப்பா வழங்கிடலாமா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. உடையாமொழியில இருந்து பேசின சுதா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க. ஆனந்தம் திரைப்படத்துல இருந்து ஹரிகரன் குரல்ல பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கேள்வி பதில்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு.

ஸோ வந்து உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் யார்? சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிலைப்பண்பலை 102.1 நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. மனம் விரும்பி நிகழ்ச்சியில நேரம் காலையில 10:10. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அது கூடவே வந்து கேள்வி பதிலும் வந்து ரெடியாகிருச்சு. நான் முதல் கேள்வியை என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ வரக்கூடிய நேருக்கு அதுக்கான பதில் தெரியுதா? என்ன பாடல் கேட்க போறாங்க எல்லாமே கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: செங்கோட்டையில இருந்து முகமது அனீபா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: வருத்தப்படாத வாலிப சங்கத்திலிருந்து பார்க்காத பார்க்காத அந்த பாட்டு
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தோம், அதுக்கான பதில் தெரிஞ்சுதா?
2: ஆப்ஷன் சொல்லுங்க.
1: அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா பதவியேற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். டி முத்துசாமி ஐயர், சர் எஸ் சுப்பிரமணிய ஐயர்.
2: முத்துசாமி ஐயர்.
1: சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி, நன்றி. செங்கோட்டையிலேருந்து பேசின முகமது ஹனிஃபா வந்து சரியான பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் நம்ம ஒலிபரப்ப போகிறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலேருந்து பாடல் வருது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் இந்தியர் வந்து சர் திருவாரூர் முத்துசுவாமி ஐயர், டி முத்துசுவாமி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. 1877 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டாங்க. நம்ம பாடல் கேட்கலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் காலையில 10:11. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். மனம் விரும்புதை நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையின் பெயர் என்ன? தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி.

0: வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் வந்து சூப்பரான பாடல் கேட்டு வந்தோம். நேரம் காலையில் 10:16. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்ருக்கிறாங்க. பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பாட்டு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆட வைக்கணும் பாட்டு, அசைய வைக்கணும், கேட்க வைக்கணும், நல்லா கிறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் சந்தோஷமான நேரத்தில் குஷியாக குத்தாட்டம் வைக்க போட வைக்கிற மாதிரி பாடல்களும் இருக்குது. மனசு உடைஞ்சு போன நேரத்தில் தருணங்களில் தாயோட மடியில் படுத்து தலையை வருடி கொடுக்குற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் பல விதம் இருக்குதுங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி பாடல்கள் வந்து அதிகமான பாடல்கள் நம்ம கேட்டுப்போம். விருப்பமான பாடலாக இருக்கட்டும், பாடகராக இருக்கலாம், பாடகிகளாக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு நெருக்கமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. உங்கள் பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைக்கலாம் 0462256113 1 3 3. நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லிருங்க.
1: செங்காசி மேலத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஜெயக்குமார் சார், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: சாமுராய் படத்துல இருந்து ஆசாய சூரியனே தேசரியல் கட்டி வை, அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சதான்னு பாருங்க. தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், பதில் தெரிஞ்சதா?
1: அந்த ரெண்டு இதையும் கொடுங்க.
0: ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவங்களுக்கான விருப்பமான பாடலையும் கேட்டாங்க, சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ஒலிபரப்பு இருக்கிறோம். சாமுராய் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஷ், ராகவேந்திரா, ஹரிணி பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வியும் நான் கேட்டுறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணை வந்து என்னன்னு கேட்டிருந்தோம். இது வந்து பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாக் ஜலசந்தி அல்லது பாக் நீரிணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, வங்காள விரிகுடாவையும் பாக் விரிகுடாவையும் இணைக்கிற ஒரு குறுகிய கடல் பகுதி தான் இது. ஸோ 10:19 நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. சாமுராய் திரைப்படத்துலேருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: நேர்களை நேரம் காலையில் 10:25 ஆகிட்டு இருக்குது. நிலை பண்பலை 102.6 நேர்களை எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்பதே நிகழ்ச்சி. நம்ம மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க, அவங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுதான் அப்படின்றதையும் கேட்கலாம். என்ன கேள்வி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன, இதுதான் வந்து பாடலுக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ வரக்கூடிய நேருக்கு அந்த பதில் தெரிஞ்சதா, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க எல்லாமே கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சுரண்டையிலேருந்து பாப்பா பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்க போகிறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு நீ வருவாயன அப்படிங்கிற படத்துலேருந்து பார்த்து பார்த்து கண்கள் குத்திருப்பேன்.
0: அந்த பாடல் கண்டிப்பாக கொடுத்துடலாம். கேள்விக்கான பதில் தெரிஞ்சுதாம்மா?
1: ஆமாம் மேம், 4.
0: ஆ, எதெல்லாம்?
1: சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அப்புறம் திருச்சி.
0: சூப்பர்மா, சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. சுரண்டையில் இருந்து பேசின பாப்பா அவங்கள் வந்து சரியாகவே வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது அப்படின்னா 4. சென்னை சர்வதேச விமான நிலையம் கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. ஸோ அவங்களுக்காக அவங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, நீ வருவாயின திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் கேட்க போகிறோம். இந்த பாடல் கேட்குறதுக்கு முன்னாடி நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நிலைப்பந்துலை 102.6 மனம் விரும்புதேன்.

0: நெல்லை பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நேரம் காலையில் 10:32 ஆகிட்டுருக்கு. கடல் தாண்டி சென்றாலும் இனிய உலகை நினைவில் நிறுத்தும் கால கண்ணாடி, வலிமறந்து சுகமறிய கானத்தோடு தொடங்கும் பன்னிசை பெட்டகம், பசுமை நினைவுகளை பறைசாற்றும் பண்பலை, மக்கள் பணியில் 90 ஆண்டுகளாக உங்கள் ஆகாஷ்வாணி. மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6. அதாவது மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பாடல்களாக இருக்கலாம், மெல்லிசை பாடல்கள், காதல் பாடல்கள், ஒருதலை காதல் பாடல்கள், தன்னம்பிக்கை தரக்கூடிய காதல் பாடல்கள், இல்லை தன்னம்பிக்கை தர ஜென்ரலான பாடல் அப்படின்னே சொல்லலாம், அதிரடி பாடல் அப்படின்னு ஏகப்பட்ட பாடல் வகைகள் இருக்குது. அப்படி இந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில். 0462256113 அப்படின்ற எண்களுக்கு அழைத்து உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர் யாரு, என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலமா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு மானஸ்தம்பரத்துல இருந்து ராசா ராசா நினைக்கிறேன்.
0: பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாமா? பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பதில் தெரிஞ்சதா?
1: தெரிஞ்சு மேடம். மறைமலையடிகள்.
0: மறைமலையடிகள், சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. ரேணுகாதேவி அம்மா வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து மறைமலை அடிகர் அவர்கள் தான். தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை நீக்கி தனித்து இயங்குகிற ஆற்றல் மிக்க ஒரு தூய தமிழை பயன்படுத்துகிறத வலியுறுத்தினாங்க. இவரோட நினைவாக தமிழ் நூல்களை பாதுகாக்கவும் சென்னையில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருது. 10:35 பாடல் கேட்க போகிறோம். மானசன் திரைப்படத்திற்காக சித்ரா மற்றும் ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஆகிய உங்களுக்கு அந்த அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எந்த இடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? எந்த இடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது? இதுக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சியில.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பத்து மணி 40 நிமிடத்தில் நிலை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம்.

0: ஸோ அந்த வகையில் நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் வசந்தி பாலமுருகனுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாத்திக்கிட்டு இருக்கார் விஜயம் பேசுகிறேன். மேடம், நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கேன் சார். காலை வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நாள் ஊரெலாம் பேசு மேடம், நல்லா
0: இருக்கிறேன். சூப்பர் சார், மகிழ்ச்சி இன்னைக்கு பேசினதுக்கு. சொல்லுங்கள், நம்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: படம் அண்ணாமலை. ஆ, பாடல் வரி அதே தான், அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல.
0: சூப்பர் சார், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம், எந்த இடத்துல இந்த மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பதில் தெரிஞ்சதா? சரியான பதில், சரியான பதில் சார். வாழ்த்துக்கள்,
1: நன்றி மேடம்,
0: நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தர்மபுரியிலிருந்து பேசின விஜயன் அவர்கள் வந்து சரியான பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடலும் நம்ம ஒலிபரப்ப இருக்கிறோம். அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரலில் பாடல் வர காத்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலுக்கு முன்னாடி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலின் கேட்டதை தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதி நிகழ்ச்சி.

0: என்றென்றும் இசையின் ஒரே முகவரி நிலை பண்பலை 102.6 தான் நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் காலையில 10:47. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் என்ன பாட்டு கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நிலச்சேவில முருமேக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? நலமா இருக்கேன் சார், எப்படி இருக்கீங்க? ஒன்னு வந்து மதுரை, இன்னொன்னு வந்து சிவகங்கை. சரியான பதில் சார். வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மேலச்சவில இருந்து பேசின முருகன் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் அமைஞ்சிருக்குது. இது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் கீழே செயல்படுற ஒரு முதன்மையான தேசிய ஆய்வு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் வந்துட்டு இருக்கு. சிங்கம் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். பண்பலை 102.6 மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோடு மனசுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு வச்சிட்ருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நேர்களாகி உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. கேள்விக்கான பதிலை யோசிச்சே பாடலையும் கேட்டுட்டே தொடர்ந்து நினச்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6 மனம் விரும்புதே. Everybody listen to some

0: ஹாய், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனமிருமதி நிகழ்ச்சி நேரம் காலையில் 10:54 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவான நேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகர்கோவில் புண்ணிய நகர், ஜெய ஜெயக்குமார்.
1: சொல்லுங்க சார், நம்ம நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் வந்து உன்னுடன். கவிஞர் முத்து பாடல் வரிக்கு தேவாவின் இசையில்
1: நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை எங்கு தொடங்க உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது? பதில் தெரிஞ்சதா சார்? திருவையாறு. சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க சார். வாழ்த்துக்கள்,
2: ரொம்ப நன்றி.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நாகர்கோவில இருந்து பேசின ஜெயக்குமார் அவங்க வந்து சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. நாட்டின் முதல் இசை அருங்காட்சியகத்தை

திருவையாறுல தொடங்க இருக்கிறதா அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. கர்நாடக இசையோட மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜரோட பிறந்த ஊரான திருவையாறுல மத்திய அரசோட உதவியோட இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 மனம் மிருமதை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருந்தோம். மனம் மிருமதை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய நேர்கள் கலந்துக்கிட்டாங்க. உடையாமொழியிலேருந்து சுதா, செங்கோட்டையிலேருந்து முகமது ஹனிஃபா, மேலகரம் ஜெயக்குமார், சுரண்டை பாப்பா, ரெட்டியார்பட்டி ரேணுகா தேவி, தருமபுரி விஜயன், மேலச்செவல் முருகன், நாகர்கோவில் ஜெயக்குமார் அப்படின்ட்டு கலந்துக்கிட்ட நேயர்களுக்கும் கலந்துக்க முயற்சி செஞ்ச நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுச்ச எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மனம் பெருமிதை நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். முன்னுடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹர்னி அவர்களெல்லாம் கூட குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுக்கிட்டே தொடர்ந்து நெஞ்சிருங்க. நமநிலை பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்த உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான ஒரு பகல் வணக்கம். மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அரசாங்கம் நிறைய நலத்திட்டங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கு. அப்படிப்பட்ட நிறைய திட்டங்களை பற்றி தான் ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான திட்டம் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. அது என்ன திட்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சிட்டே இருங்க, சீக்கிரமே சொல்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய முதல் பாடல் அடுத்த வருஷ திரைப்படத்திலிருந்து பஞ்சவரட்சணம் வரிகளுக்கு எஸ்பிபி மற்றும் பி சுசிலா குரல் இளையராஜா பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு எழுந்திருங்க.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேரி பஞ்சாயத் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் கிராமங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சேர்ந்து முன்னேற ஆரம்பிச்சிட்ருக்கு. அந்த வகையில் பொதுமக்கள் தங்களோட ஊராட்சியோட நிர்வாகத்தை நேரடியாக அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செயலி தான் மேரி பஞ்சாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி. இந்த செயலி மக்கள் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கிடையே ஒரு பெரிய பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி தான் இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே ஜெயசுதாஸ் குரலை இளையராஜாசில் பாடல் வருது. பாடலை தொடர்ந்து இந்த செயலி பற்றிய திட்டங்களை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:14. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆப் மூலம் மக்கள் தங்களோட கிராமங்களில் நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. சாலை அமைத்தல், குடிநீர் திட்டம், தெருவிளக்கு பழுது பார்த்தல், இந்த மாதிரியான பணி எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வீட்டில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால வெளிப்படைத்தன்மை அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதோட முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு நேராக போய் அங்கே வெயிட் பண்ணி பார்த்து தான் சொல்லிட்டு வரோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மேரி பஞ்சாயத்து ஆப்

அப்படிங்கிற இந்த ஆப் மூலம் மொபைல்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், குப்பை அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், சாலை சேதம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து புகைப்படத்தோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஆப்பில் பதிவு செய்யக்கூடிய வசதியும் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து கங்கை அமரன் வரிகளுக்கு உமாரம்மன் குரலில் இளையராஜா பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

வந்து கூட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி கூட்டம் நடைபெறக்கூடிய தேதி, நேரம், முக்கிய விவாதங்கள் போன்ற தகவல்கள் இந்த ஆப்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த மக்கள் நேரடியாக உள்ளூர் நிர்வாகத்தில் பங்கேற்க முடியுது. அதோட அரசோட நலத்திட்டங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதனால் யாருக்கு என்ன கிடைச்சிது அப்படிங்கிற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் ரொம்பவே குறையுது. மக்கள் மத்தியில் இன்னும் நம்பிக்கை அதிகரிக்குது இந்த ஆப் மூலமாக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து வரும் துறைகளுக்கு கேஜி இசுதாஸ் மற்றும் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:20. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலி பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கோம். இதில் குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், குப்பை அகற்றக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். சாலை சேதம், இந்த மாதிரியான தெருவிளக்கு பழுது பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வீட்டிலருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னல. இது இதுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம சபை கூட்டங்கள் பற்றிய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: நேரம் 11:26. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz வெளிச்சம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத்து ஆப்புங்கிற ஆப்பை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். இதில் நமக்கு குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், குப்பை பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, அதில் கிராம சபை கூட்டங்கள் எங்கே நடக்கு, என்ன அதில் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த ஆப் மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல. அதோட இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, கிராம வளர்ச்சி மக்கள் கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கருத்தை அதில் பதிவிடுறதுக்கு, அதாவது ஆப்பில் சஜஷன் கொடுக்கறதுக்கு அதுக்கான வசதியும் இருக்குது. அதோட மக்கள் தங்கள் ஊருக்கான தேவைகளை நேரடியாக அதில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஜனநாயக பங்கேற்பை வலுப்படுத்துறதா இருக்குது இந்த மேரி பஞ்சாயத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் செயலி. நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல், நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து. வைரமுத்து வரிகளுக்கு எஸ்பிபி மற்றும் ஜானகி குரல் இளையராஜாவில் பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டு நினைஞ்சிருங்க.

11:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மேரி பஞ்சாயத் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலி பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி இந்த ஆப்பை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க தங்களோட ஊரோட நிர்வாகத்தை பற்றிய விழிப்புணர்வை கண்டிப்பாக பெறுவாங்க. நம்ம ஊருக்கு இந்த திட்டம் வந்திருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஆர்வம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கான பொறுப்புணர்வும் வளர ஆரம்பிக்குது. மொத்தத்தில் இந்த மேரி பஞ்சாயத்து அப்படிங்கிற இது வந்து ஒரு சாதாரணமான மொபைல் ஆப் மட்டும் இல்லைங்க, மக்களோட குரலை நிர்வாகத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கிராமங்களோட வளர்ச்சி வேகம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது இந்த மேரி பஞ்சாயத் ஆப். அதனால் நீங்கள் ஃபோனில் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கண்டிப்பாக மேரி பஞ்சாயத் ஆப் MERI மேரி பஞ்சாயத் ஆப் பஞ்சாயத் அப்படிங்கிறத டைப் பண்ணி அந்த ஆப்பை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் 1000 நிலவைவா திரைப்படத்தில் இருந்து. வைரமுத்து வரிகளுக்கு SPB குரலில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:38 இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்ததா உள்ளூர் தகவல்களை தரதுக்காக என் கூட
2: நான் இணைஞ்சிருக்கிறேன் வசந்தி பாலமுருகன்.
1: என்ன வசந்தி பாலமுருகன் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிக்கிறீங்க?
2: ஆமாம், ஏன்னா வந்து 10th ரிசல்ட் வந்து வந்தாச்சு.
1: ஆமாம்,
2: பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க எக்ஸாம், அதோட ரிசல்ட்டும் வந்து நமக்கு கண்கூடாக தெரியுது.
1: ஆமாம், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மக்கள் நலவாழ்வுத்துறை ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏதாவது உளவியல் ஆலோசனை ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா, அதாவது ஏதாவது டிப்ரெஷனில் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆலோசனை பெறணும் அப்படின்னா, மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் சொல்கிறேன், 104, அதாவது 104 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 144 16 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உதவி எண்ணுக்கு கால் பண்ணி மாணவர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் தேவை, அதாவது நலவாழ்வுத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது உளவியல் ரீதி ஏதாவது ஆலோசனை தேவை அப்படின்னா, ஆலோசனை தேவைனாலும் நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஒரு தகவலும் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம நெல்லை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்துக்கான இந்த வேலைவாய்ப்பு முகாம் 22ஆம் தேதி காலையில் 10:30 பாளை குலவணிகர்புரம் திருவனந்தபுரம் ரோடு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வச்சு தான் நடக்க இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் இணையதளத்தில் www.tamilnadu.careerservice.tn.gov.in அப்படின்ற இணையதளத்தில் உங்களோட பெயரை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளையும் இலவசமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. நம்ம நெல்லை மாவட்டத்தில் 22ஆம் தேதி தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குது.
1: ஓகே, நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் மனிதனின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்று மௌனமாய் பேசுகிறது, மரங்கள் அசைந்து கேட்கின்றன. உணர தெரிந்தவர்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஆம், உங்கள் உணர்வோடு கலந்த நம்ம ஆகாஷ்வாணி இப்பொழுது 90வது ஆண்டில் வெற்றி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz வெளிச்சம் நிகழ்ச்சியில். வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அப்படி குழு குழுன்னு தகவல் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மே 22 ஏற்காட்டில் கோடை விழா, அதாவது மலர் கண்காட்சி நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்காட்டில் 49வது கோடை விழா மலர் கண்காட்சி வர 22ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. அதனால் கோடை விழாவில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி, காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட இருக்குது. குறிப்பாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில் வண்ண மலர்களை கண்டு பல்வேறு வடிவமைப்புகளையும் வண்ண மலர் தொட்டிகளையும் கொண்டு மலர் காட்சிகள் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஸோ கண்டிப்பாக ஏற்காடு எதுக்காவது டூர் பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த மே மாதத்தில் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஏற்காடுக்கு போகிறத பிளான் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல சூப்பரான ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு வாங்க. அப்படி தானே வசந்தி?
1: அதே தான், சேலம் ஏற்காடு பக்கம் போங்க, ஆனால் கன்னியாகுமரி பக்கம் போயிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சேலம் ஏற்காடில் மலர் கண்காட்சி அருமையாக ரசிக்கலாம், ஆனால் கன்னியாகுமரியில் வந்து ஒரு ஃபேமஸான இடம் வந்து அந்த காளிகேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றங்கரையில் வந்து அந்த ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் பாஞ்சிட்ருக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் வந்து செல்ல அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சுற்றுலா இடங்க சுற்றுலா சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் ரொம்பவே பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். நம்ம சுற்றி பார்க்கலாம், ஆனால் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்பலை சார்பாக சொல்லிட்டு.
0: ஆமாம், அடுத்ததாக என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நெல்லை அருங்காட்சியகத்தில் மே 28ஆம் தேதி கவிதை திருவிழா ஒன்று இருக்குங்க. ஆமாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம், பொதிகை தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றின் சார்பில் கவிதை திருவிழா பாளையங்கோட்டையில் உள்ள அருங்காட்சியக வளாகத்தில் இந்த மாதம் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறுக்கு. இந்த மாதம் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கோடையை கொண்டாடக்கூடிய விதமாக கோடைக்கால நினைவுகளை கோடைக்கால நினைவுகள், கோடையும் குளிரும், வெயில் தரும் சுகம், வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற தலைப்பில் கவிதைகளை வாசிக்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா கவிதை வாசிக்கக்கூடிய 6 பேருக்கு சிறந்த விருதுகளும் பங்கேற்கக்கூடிய எல்லாருக்கும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கேற்க விரும்பக்கூடியவங்க தங்களோட பெயர், தங்களோட பள்ளி அல்லது தன்னோட கல்லூரியோட பெயர், ஊர், இந்த விவரங்களோட இந்த மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே ஒரு கைபேசி எண் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 89-03-92-61-73 அந்த தொலைபேசி எண் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், 89-03-92-61-73 அப்படிங்கிற இந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்.
1: இது கூடவே வந்து ஒரு மின்தடை செய்தியும் இருக்குது, அதை சொல்லிடுறேன். மேலப்பாளையம் ரெட்டியார்பட்டி வட்டாரங்களில் நாளைக்கு மின்தடை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னேற்பாடுகள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. காலையில் 9 மணிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் வந்து மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதி இல்லாமல் அதை சேர்ந்த பகுதிகளும் வந்து மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க. சேரன் மகாதேவி, கரிசல்பட்டி. ஸோ நாளைக்கு இந்த 4 இடங்கள்லையும் வந்து மின்தடை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
0: ரொம்ப ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 11:53. இணைந்திருக்கிறோம் வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் நிகழ்ச்சியில் என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தென்காசியில் July 24 ஓய் ஊதியர்கள் குறைத்தீர் கூட்டம் நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களுக்கு ஓய்வூதிய பலன் கிடைக்க பெறாமல் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா தங்களோட குறைகளை தெரிவித்து முழு முகவரியோட விண்ணப்பிக்க இரட்டை பகுதிகளில் கலெக்டருக்கு வரும் 24 போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அலுவலகம், தற்போது நிலுவையில் உள்ள அலுவலகம், அலுவலக மின்னஞ்சல் முகவரி, ஓய்வூதிய எண் குறிப்பிட்ட ஆணை, இந்த நகல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா July 24 நடக்க இருக்கிற குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு தகவல்களையும் அது பற்றிய தகவல்களையும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஓய்வூதியம் பற்றிய ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த குறைதீர் கூட்டத்தில் சேர்ந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா,
4: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம தென்காசி மாவட்டத்தில் வனக்கோட்ட அளவிலான விவசாயிகள் கூட்டம் வர 22 குற்றாலம் வன ஓய்வு விடுதியில் வச்சு நடக்க இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 10:30 அளவில் இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வன அலுவலர்லாம் வந்து வர இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டத்தில் விவசாயிகளோட கோரிக்கைகள் தொடர்பான தீர்வு காண்ற முயற்சியாக முன்கூட்டியே கோரிக்கை மனுக்கள் பெற்று அதை பரிசீலிக்க ஏதுவாக விவசாயிகள் 21 மாலை 3 கோரிக்கை மனுக்களை பக்கத்தில் இருக்கிற வனச்சரக அலுவலகம் வாயிலாவோ, அப்படி இல்லைன்னா tenkasi.dfo@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் வாயிலாகவோ சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தென்காசி மாவட்டத்தில் 22 வனக்கோட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்க போகுது.
3: ஸோ அதனால் வந்து உங்களோட குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே?
4: ஆமாம்,
3: கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் நிறைவோட பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 11:55 தாண்டியாச்சு. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. வெளிச்சம் நிகழ்ச்சியில் இருந்து நிறைவு பெறுறேன். என் கூட
4: நான் உங்கள் அர்ஜி வசந்தி பாலமுருகன்.
3: வசந்தி பாலமுருகன் மறுபடி வேற ஒரு நிகழ்ச்சியில் தான் இணைவாங்க. இன்னைக்கு கிடையாது அப்படி தானே சொல்லி முடிக்க, மக்கள் எதிர்பார்ப்பாங்கள. அடுத்து வசந்தி பாலமுருகன் அடுத்து எப்போ வருவாங்க?
4: ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேனே இருக்கலே.
3: நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

0: பாட்டு குயின்.
1: அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இன்னும் சில நொடிகளில்.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் இது குறித்து தான் தோழிகளோடு பேச இருக்கிறோம். பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி கேட்கலாம்.

ஒன்று பத்துக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் ஏற்படும் நோய்களும் அதை தடுக்கும் வழிகளும், 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள், ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று விசாகப்பட்டினம் குர்சுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும், பங்கேற்பவர் சித்த மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7:00 திரை இசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ், இரவு 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்று நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை குறித்து கேட்கலாம். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடர்வது திரை இசை புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
7: வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

0: வணக்கம் நேர்களே, இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலில் உங்களுடன் இணைந்திருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா,
1: மற்றும் நான் உங்கள் சுட்டிப்பான் ஜோனா.
0: இன்னைக்கு என்ன தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும். பொதுவாக டீனேஜ் அப்படின்னாலே அவங்க வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவங்க உடலில் நிறைய உடல் வளர்ச்சி இருக்கும், ஹார்மோன்னால் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் அவங்க சந்திக்கும் போது, நம்ம இவ்வளோ நாள் சின்ன குழந்தையாக இருந்துட்டு இப்போ பெரியவங்களாக வளர்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். அதனால் அதுவும் அந்த பெண் குழந்தைகள்லாம் முதல் தடவையாக வயதுக்கு வர்றாங்கங்கிறப்போ அவங்கள வந்து எப்படி பராமரிக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதுவும் அந்த ஹார்மோன் பிரச்சனைகள்னால நிறைய பேருக்கு அந்த முகப்பொருட்கள்லாம் வரும்போது தான் அழகா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாங்க.
1: ரம்யா, என்ன அப்படின்னா, ஆக கேள்வி எனக்கு தான் நினைக்கேன், வளர் இளம் பெண்கள் எதிர்களா? ஐயோ, எனக்கு வேற வெக்க வெக்கமா வருது. என்ன பிரச்சனை நான் சொல்றேன், எனக்கு என்னலாம் பிரச்சனை வருது அப்படின்னு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற காலத்துல நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும், எதுக்குன்னே தெரியாது கோவம் வரும். அதே மாதிரி பக்கத்துல இருக்க கூட பசங்க கிட்ட எப்போ பாரு சண்டைக்கு போவாங்க. அந்த கேர்ள்ஸ் விட பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப கோவம் வரும், பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா அடிபடி சண்டை போடுவாங்க. அப்புறம் எப்போ பாரு போன் நோண்டுவாங்க, யாருமே மெசேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா போனை நோண்டிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கோவத்துல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, சின்ன பிள்ளை இருக்கும் எனக்கு வந்து முகப்பருவுக்கள் வரும். அப்ப எனக்கு வந்து வெளியே முகத்தை காட்ட முடியாது, ஐயோ வெளியே போக மாட்டேன், ஐயோ மூஞ்சி அசிங்கமா இருக்கு, நான் வெளியவே போக மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன அப்படிப்பட்ட நேரத்தில் பெற்றோர்கள் எந்த மாதிரிலாம் பெண் குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களும் சரி பசங்களும் சரி, அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்நேகிதிகள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச இருக்கீங்க, நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம்.
0: 0462256132 அப்படி இல்லைன்னா
1: 2561133 என்ற எண்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கேருந்து வணக்கம்?
0: புலிகளினும் இன்னை பிடிச்சி வரல. அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய,
1: நான் எப்பவுமே சொல்லிட்டேன், போன தடவை வரும்போதே சொல்றேன், அம்மா 12 மணி ஆனா கொதிக்கிற சோர குருன்னு பாத்துட்டு இருக்காம, சோறு கொதிக்கட்டு போன் பண்ணிட்டு நீங்க அதை கொதிக்கிற சோற போய் பாத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: ஓகே ஓகே. டீனேஜ் பெண் பிள்ளைகள் உங்க வீட்டில் இருந்தாங்களோ அவங்கள நீங்க எப்படிலாம் சமாளிப்பீங்க அப்படிங்கறத பத்தான் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். கண்ணும் கண்ணும் திரைப்படத்துல இருந்து கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6 ஸ்நேகிதியே.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க சிநேகிதே நிகழ்ச்சி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள், வளர் இளம் பெண்கள், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவங்கள நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன்.

0: ஜோனா இப்பவுமே டீனேஜ் மாதிரி. ஜோனா நீங்க டீனேஜ் கடந்து பலகாலம் ஆச்சு, நீங்க இப்ப டீனேஜ் மாதிரி.
1: நானா சாக்லேட் வாங்கி தரேன் அப்படி பேசாதான் சொன்னடா இல்லையா, பொசுக்குன்னு இப்படி சொன்ன அப்படி.
0: அதாவது நீங்க என்றென்றும் 16 அதை ஒத்துக்கலாம், ஆனா அதுக்காக உங்களுடைய பிரச்சனையே இப்போ இருக்கிற பிரச்சனைங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. டீனேஜ் பிள்ளைங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக என்ன அப்படின்னா,
1: என்ன கேட்டீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் தான் வந்து டீனேஜ் பசங்க இப்போ கோவப்படுவாங்கல்ல, கோவப்படும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிலைமையே எடுத்து புரிய வைக்கணும். அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து ஒரு பையன் டீனேஜர் அப்படி கோவப்பட்டுப்பா என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டப்புனு அப்பாவுக்கு கோவம் வரும். அப்பா அந்த இடத்துல அப்பாவோட ரோல் பண்ணுறவங்க கோவப்படக்கூடாது. அம்மா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஆனாலும் அம்மாவும் கோவப்படுவாங்க. அதே மாதிரி பெண்கள் கோவப்படுவாங்க, பெண்கள் கோவப்படும்போது அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, அம்மா கோவப்படுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் அம்மாமார்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க வந்து ஏதோ ஒரு ஒரு அந்த இதுலனால தான் அவங்க ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. நம்ம இல்லைன்னா நம்ம பொண்ணு அப்படி கிடையாது, அதனால நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உட்காந்து பேசினாங்கன்னா இதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு.
0: தோழிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பழையப்பட்டியிலேருந்து செல்வகணியம்மா.
0: செல்வகணியம்மா சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்களாம் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க?
2: சமாளிச்சீங்கன்னா பிள்ளைகள் எனக்கு இப்போ பேச்சிங்க, ரெண்டு பேச்சிங்க இருக்காங்க.
0: சரி,
2: இந்த லீவில் சம்டைம் சிலம்பம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சொல்லியிருந்தா போயிட்டு இருக்காங்க. இப்போ பாப்பா 8th முடிச்சு 9th போறா. ஒரு மாசம் சரி நான் போறேன் பாட்டி அப்படின்னா, சரி நானும் சிலம்பம் சரி இருந்தாலும் வந்த உடனே உட்கார வச்சு அங்கே என்னென்னமா என்ன பண்ணீங்க எப்படி பண்ணீங்க ஜிம்னா

0: எல்லாத்துக்கும் போறா.
1: ஓ சரி சரி சரி.
0: அது மாதிரி பிள்ளைங்கிட்ட உட்காந்து அன்பா அதுகிட்ட கொஞ்சம் மன நம்ம மன விட்டு பேசினாலே அவங்க ஓரளவு நம்மகிட்ட கொஞ்சம் ஒத்திடுவாங்க. திருப்பி அது என்னன்னா ஏஜ் அட்டப்பட்ட வயசு வந்தாச்சு, இப்படி இப்படி இருக்கணுமா, என்னென்ன மாதிரி செய்யணும், நீ எதுனால ஒண்ணு இது பண்ணாதான், நீ பாட்டிட்டு எதா இருந்தாலும் சொல்லு.
1: ஏன்னா
0: இப்ப கூட்டுமான மட்டும் மேக்சிமம் அவங்க அம்மா மாரு வந்து வேலைக்கு போயிறாங்க, பிள்ளைகள் கூட இருக்க டைம் பத்த மாட்டேங்குது சரிங்களா. அதனால நம்ம பாட்டியா இருந்தா அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணா முடிச்சனா அவங்களும் நம்மகிட்ட எதுனாலும் மனம் திறந்து பேசுவாங்க. ஏன் பத்தி என்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாமா.
1: ஓ சரி,
0: அவ்வளவு நான் அப்படிதான் நான் பழக்கி வச்சிருக்கேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்படி இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இல்ல சாப்பிடணும்.
1: வெளியில சொல்லுவாங்க. பொதுவா டீனேஜ் பிள்ளைங்க நம்ம வந்து வளர்ந்துட்டாங்க, தோளுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டாங்கிறப்போ அவ்வளவு சீக்கிரம் பெற்றோர்களை விட்டு கொஞ்சம் வந்து பிரிய ஆரம்பிப்பாங்க, தனிமையை தேடுவாங்க. எனக்குன்னு ஒரு பிரைவசி வேணும், நீங்க அந்த எல்லைக்குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் அவங்களை தனியா விட்டுறக்கூடாது.
2: ஆமா, நிறைய பேர் டீனேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தனியா விட்டுறாங்க, எதுவுமே கேர் பண்றதுல.
1: ஆமா, ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. இவங்க சொன்ன மாதிரிதான் கூப்பிட்டு வச்சு அப்பப்போ நம்ம பேசினாதான் அவங்க லைஃப்ல என்ன போய்கிட்டு இருக்கு, யார் கூட ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள் கிட்ட பழகிறாங்களா.
2: முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட நண்பர்கள் தான். நம்ம வந்து இந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணுவோம்.
1: ஆமா
2: ஆமா, இது அவங்க கூட இருந்தா ஜாலியா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்றதுலயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிதானே.
1: ஆமா ஆமா கண்டிப்பா.
2: எனக்கு தெரியாது, நான் இப்பதான் டீனேஜ், இப்பதான் நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா.
1: ஆமா ஆமா ஆமா. அதாவது அந்த அப்பா அம்மாவுக்கு அது ஒரு கடமை, அவங்க வந்து யார்கிட்டலாம் நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்க நல்ல நண்பர்களா அப்படிங்கிறது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு தவறான நட்பு ஓட்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த டீனேஜ் பிள்ளைங்களை பக்குவமாக நம்ம கையாள வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நம்ம தோழிகள் கூட பேசுகிறதுக்கு முன்னாடி, அதாவது வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கே சித்ரா சுசித்ரா குரலில் பாடல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இணைந்திருக்கிறோம் சிநேகிதே நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி சிநேகிதே நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம் வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் பிரச்சனைகளும். நம்ம கூட இணைகிறாங்க தோழி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியை ரம்யமாக வழங்கிட்டு ரம்யமாவும் இடத்துக்கும் கலகலந்து கலக்கி கொண்டிருக்கும் ஜோனாம் இடத்துக்கு வணக்கம் சொல்லுங்க. அன்பு பார்க்கிறது வசந்தா, நலமா இருக்கீங்க? இருவரும்
1: நலமா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நமக்குலாம் கரண்டியே தேவையில்ல, கையே போதும் வாயே போதும்.
1: சரி சரி, வாங்க தலைப்புக்குள்ள போயிருவோம்.
3: பொறாமை வருங்க
1: நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
2: மற்றவங்களும் அவங்க கூட

0: கம்பேர் பண்ணும்போது அதுல எப்படி முன்னேறணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராட்டு தப்பான முறையில பார்த்து அம்மாட்ட வந்து சொல்லுமா பெண்ணே சொல்லுங்க எதுவுமே எப்படி எப்படி நடந்துக்குமோ அதனால வந்து பக்கமா சொல்லிதாரன்னு சொல்லியிருக்காங்க மேடம்.
1: ஓ சரி சரி,
0: அதுவரை சொல்லுவா சொல்லுவா.
1: ஓ சரிம்மா, நான் இந்த இவங்களெல்லாம் இன்னைக்கு பார்த்தேம்மா, இவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு பேசினேம்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுவாங்க.
0: இருக்கீங்க
2: வாங்கி தர முடியும்னா வாங்கி தருவாங்க இல்லனா இது முடியாதுன்னு சொல்லிருவாங்க.
1: இது நல்லா இல்லன்றுவாங்க, உனக்கு எல்லாம் சரி விட்டு வராது.
2: ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
1: என்ன பண்ணுவாங்க?
2: அதுக்கும் அடிப்பாங்க.
1: அடி வாங்கி பழகிருக்கோம். சரி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? சொல்லலாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. வளரிளம் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் தொடர்ந்து சிநேகிதர்கள் கூட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரலில் விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்.
3: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர்.

நேர்லே நினைவிற்கு நேர்லே இன்று பிற்பகல் 3-2 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இருக்கு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் எழுதி அனுப்பிய கடிதங்கள் கருத்துக்கள் எல்லாம் வாசிக்கலாம். மாலை 5:00 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் வழங்குகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க மறக்காதீங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் FM Rainbow 102.6.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில்,

0: வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 18 திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27 வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும் 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும் 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி

0: பள்ளிகள், 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலன்னா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மீண்டும் இணைகிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் வளர் இளம் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும். நம்ம கூட இணைகிறாங்க தோழி, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சாந்தி அம்மா சொல்லுங்க. டீனேஜ் பிள்ளைங்க, அதுவும் பெண் பிள்ளைங்கள, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை நீங்க வந்து எப்படி கையாளுவீங்க?
1: அதாவது அவங்க கோவப்படும் போது நம்ம வந்து நம்மளும் கோவப்படக்கூடாது, பொறுமையா தான் நம்ம கையாளணும்.
0: சரி,
1: ரொம்ப கவனமா இருந்தது.
0: இப்போ நான் தான் உங்களுக்கு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து எனக்கு சாதா செருப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீல் செருப்பு போடுறாங்க, எனக்கும் ஹீல் செருப்பு தான் வேணும்.
2: மனசில் இருக்கிற ஆதகத்தை எப்படி கொட்டுறா பார்த்தீங்களா சாந்திமா?
0: நீங்கள் இதுக்கு என்ன சொல்லுவீங்க?
2: வாங்கிட முடியாது சொல்லுங்க சாந்திமா.
1: அதான் ரம்யா, நீ கேளு, என்னால் முடிஞ்சது தானே வாங்கி கொடுக்க முடியும்.
0: வாழ்க்கையில
1: எவ்வளவோ மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கலாம்.
0: நிறைவான தோடி யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு வணக்கம். ஓகே, அவங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ஓகே, திருதுப்புன்னு கா லைன் கிடச்சோன்னே பயந்துட்டாங்க போல இருக்கு. அடுத்த நேரம் வணக்கம்.
2: இது வேற ஸ்நேகிதி நிகழ்ச்சி.
3: ரம்யாமா சோனாமா எப்படி இருக்கீங்க? ரெண்டு அம்மாவும்
2: எங்கம்மா போனீங்க? 12
3: வீட்டுல இருந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கு.
0: ஓ சரி சரி சரி, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க சாப்பிட போயிட்டீங்க. பாத்துக்கிறோம்.
2: நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, சோறு ஒரு பக்கம் கொதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில பேசிட்டு போய் சாப்பாடு வடிங்க
3: அப்படின்ட்டு. சீக்கிரம் சாப்பிட்டு.
0: சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, டீனேஜ் பிள்ளைங்க
2: யாரு எங்க இருந்து சொல்லிருங்க, அப்புறம் நாங்க கேக்கலன்னு சொல்லக்கூடாது.
3: ஆறுமுகமட்டில இருந்து சாந்தி.
0: சரிங்கம்மா சொல்லுங்க.
3: நான் உங்களுக்கு வாங்க நல்ல தங்கம் எனக்கு இருக்கிறதுனா வாங்கி தர முடியும் சொல்லுங்க. அந்த காந்தியா மரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: சரி,
3: எங்க வீட்டு பிள்ளைய எல்லாம் சொன்னதை கேட்டுக்கிறோம்.
0: ஓகே, சொல்லி கேட்டுக்கிடுவாங்க. ஏதாவது ஒன்று அவங்க சொல்லாமல் இல்லை அவங்க கிட்ட பேசாமல், முன்னாடிலாம் நல்லா பேசுவாங்க, இப்போ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க இல்லையா, அப்பா வந்து பிள்ளைங்களை எப்படி சமாளிப்பீங்க?
3: அப்படிலாம் போக மாட்டா, காலேஜ் போயிட்டு இப்போ காலேஜ் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சு இப்போ டீச்சர் ட்ரைனிங்க்கு போயிருக்கா.
0: அடடடா, அப்போ டீனேஜ் தாண்டியாச்சு.
3: அப்படி இருந்தாலும் அவன் வந்து காலேஜ் போயிட்டு ஏமா இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு ஒன்று விடாம சொல்லிடுவா வந்து.
0: ஓ சரி, என்னன்னாலும் அவங்க பிரச்சனைகளை அவங்க மனசுக்குள்ள பொத்தி வைக்க விடாம பேச்சு கொடுத்து வாங்கிடுறது வெளியில.
3: கண்டிப்பா வாங்கிடணும், அவ சொன்னதான் இருக்கையும் செய்வான்.
0: ஓ சரி சரி சரி சரி,
3: ஏமா அப்படி நடந்தது இப்படி நடந்தது எங்க காலேஜ்ல இப்படி இருந்தது, சாப்பாடு நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் வச்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லியாகும்.
0: ஓ சரி, இதான் அம்மாக்களோட திறமைங்கிறது இல்லையா? ஓகே, மகிழ்ச்சிமா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தது இருக்கு. அதாவது அப்பாக்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுற தயங்குறோமோ இல்லையோ, ஆனால் அம்மாக்கள் கிட்ட, ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அம்மாக்கள் கிட்ட சொல்லிடுவாங்க. இல்லைனாலும் அம்மாக்கள் கிட்ட அந்த அவங்களுக்கு வந்து வாங்குற திறமை அவங்களுக்கு நிறையவே இருக்கு.
2: அந்த ஷூக்கு நீங்கள்
0: அந்த மாதிரி தான் நம்ம அதை பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, டீனேஜ் பருவத்தில் இருக்கும்போது நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நம்ம அவங்கள வந்து சரியாக நம்ம கவனிக்கத்தான் செய்யணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சில பேர் சொல்கிற தயங்குவாங்க. அப்படிலாம் அவங்கள தனியாக விட்டுறாமல் அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு அவங்க வாயாலே நம்ம வாங்கி வச்சு அதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லணும். இரண்டாம் கெட்ட பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு வந்து அந்த சமயத்தில் தான் அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நல்லதை நோக்கி நம்ம செல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்டு ரசித்த எல்லா தோழிகளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜி ரம்யா,
2: மற்றும் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: நிறைவான பாடல் கேட்கலாம், ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்.

அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமே ஆனால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டுவரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒருபோலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது.

0: இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும் போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில்தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS நடத்தப்படுகின்றன. இன்று மாறி வரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus specially on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025 to 2029 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization, strengthening India's commitment to multilateralism as well as global food security. Earlier today, PM Modi said that he is looking forward to his meeting with his Italian counterpart Giorgia Meloni later today. He expressed hope that the talks between them will focus on strengthening India-Italy relations. India-Italy ties have expanded with unprecedented momentum in recent years and have now reached a decisive stage. In a joint article written by Prime Minister Narendra Modi and his Italian counterpart Giorgia Meloni, the two leaders highlighted that relations between the two countries have evolved from a cordial friendship into a special strategic partnership rooted in the values of freedom, democracy and a shared vision for the future. The leaders noted that at a time when the global order is undergoing profound changes, the India-Italy partnership is being guided by

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இது உங்கள் உடலும் உள்ளமும் நலம் பெற சில ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளித்தரும் நிகழ்ச்சி நலம் தானா. கோடை காலத்தில் அதிகரித்து வரக்கூடிய வெப்பநிலையினால் பல நோய்கள் நமக்கு வரலாம். தோல், கண்கள், இறப்பை அமைப்பு உட்பட நம்ம முழு உடலையுமே வந்து வெப்பம் வந்து பாதிக்குது.

உடைய தாக்கம் அதிகமாகும் போது நம்ம வயிற்றுப்போக்கு, தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அப்புறம் நமக்கு அம்மை போன்ற வெயில் கால நோய்களும் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலில் நீர் சத்து குறையிறதால நீர்க்கடுப்பு, தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியர்வை அதிகமாக இருக்கும்போது வியர்க்குரு போன்ற பிரச்சனைகளும் வருங்க. இப்படி கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். கூடவே அழகழகான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.6 வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு சரும பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம்ம தோலில் ஊடுருவி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் நீண்ட நேரம் சூரிய ஒளியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தோலில் எரிச்சல், வறட்சி, அரிப்பு, வெடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதனால் ரொம்ப நேரம் சூரிய ஒளியில் இருக்கிறத தவிர்க்கணும். குறிப்பாக அந்த மதிய வேளையில் வெளியில் போகிறத அறவே தவிர்த்தணும். தினமும் 2 முறை குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கலாம். மெல்லிய பருத்தி ஆடைகளை நம்ம வந்து அணியணும். குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப தடிமனான துணிகள்லாம் போட்டு விடாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி மெல்லிய துணிகளை நம்ம வந்து போட்டு விடணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சுஷீலா பாடியிருக்கிறாங்க பாடல்.

ஒளியில் இருக்கிறத தவிர்க்கணும். குறிப்பாக அந்த மதிய வேளையில் வெளியில் போகிறத அறவே தவிர்த்தணும். தினமும் ரெண்டு முறை குளிர்ந்த நீரில் நம்ம குளிக்கலாம். மெல்லிய பருத்தி ஆடைகளை நம்ம வந்து அணியணும். குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப தடிமனான துணிகள்லாம் போட்டு விடாமல் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி மெல்லிய துணிகளை நம்ம வந்து போட்டு விடணும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மனப்பந்தல் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன், ராமமூர்த்தி, சீல், சுஷீலா பாடியிருக்கிறாங்க பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கேட்டுட்டு நலம்தானா எஃப்எம் ரெயின்போ 102.6. கோடைகாலத்தில் பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று நீர் இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் அவங்களுடைய குடிக்கக்கூடிய தண்ணீர் அவங்களுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்யாத போது நமக்கு வந்து அந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது வரும். நம்ம சரியாக தண்ணி குடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிறுநீர் பாதை தொற்றுகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் நமக்கு கண் தொடர்பான நோய்களுமே நிறைய வரும். அதனால் நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா கண்ணில் வந்து நம்ம வந்து சன் கிளாஸஸ் வந்து அணிஞ்சிக்கலாம். அப்பப்போ வந்து கண்ணை வந்து நல்லா சுத்தமாக குளிர்ந்த தண்ணீரால் அப்பப்போ கண்களை கழு

குடிக்கிறது ரொம்பவே நல்லது. தேவையான அளவு தண்ணீரை நம்ம பருகணும், டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்மளை பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நேரிலே இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கிறாங்க பாடல். நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்துலேருந்து கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.6 இது நலம் தானா. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் அதை தடுக்கக்கூடிய வழிகளை பற்றி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து சளி, தட்டம்மை, சின்னம்மை, சொறி, தோலில் வந்து கொப்பளம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளை வந்து அம்மை நோய் வந்து எளிதாகவே தாக்கலாம். அதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணிக்கணும்னா, நம்மளோட வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் நம்ம சுத்தப்படுத்தி தூய்மையாக வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு சரியான வயசில் நம்ம தடுப்பூசி போட்டோம் அப்படின்னா இந்த அம்மை நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஒருவேளை குழந்தைங்களுக்கு அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற குழந்தைங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தனிமைப்படுத்தி நாம் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப அவசியம். வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மதிய வேளையில் குழந்தைகளை வந்து வெளியில் அனுப்பக்கூடாது.

அதே மாதிரி அவங்களே 2 முறை வந்து குளிக்க வைக்கணும். அவங்க விளையாடிட்டு வந்த உடனே கை கால்லாம் கழுவி நல்லா சுத்தமாக அவங்கள வச்சுக்கணும். அவங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா சில குழந்தைங்களாம் தண்ணீர் அளவு குடிக்க மாட்டாங்க, அதனால் நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பப்போ தண்ணீர் மட்டும் இல்லாமல் பழச்சாறுகள் இல்லை நீர் மோர் இந்த மாதிரி நீர்பானங்களையும் நம்ம அதிகமாக கொடுக்கும்போதும் அந்த குழந்தைங்க டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி குரலில் பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: காற்றலைகளில் இசை சாமரம் வீசி கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. கோடை வெயிலில் நமக்கு அதிகமாக வியர்வை வெளியேறும், நமக்கு அதிகளமாக தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ கிடைக்கிற இடத்துலலாம் தண்ணீரை வாங்கி குடிப்போம். அப்படி தூய்மை இல்லாத தண்ணீரை நம்ம குடிக்கிறதால அந்த தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மஞ்சள் காமாலை, இது கல்லீரல் பாதிப்பில் கல்லீரல் பாதிப்பால் வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் மஞ்சள் காமாலை. இது வந்து தண்ணீரில் வந்து அந்த அது உண்டாகக்கூடிய வைரஸ்கள் இருக்குது, அதை நம்ம அந்த அசுத்தமான தண்ணீரை நம்ம பருகும்போது அதனால் நமக்கு மஞ்சள் காமாலையெல்லாம் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சில வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது, விப்ரியோ காலர் அந்த மாதிரி பாக்டீரியாக்கள் தொற்றுலாம் கூட அசுத்தமான தண்ணீர் மூலமாக, அசுத்தமான உணவு மூலமாகவும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலரா வரும்போது நமக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம சுத்தமான தண்ணீரையும் சுத்தமான உணவையும் சாப்பிடணும். அதுலேயும் குறிப்பாக கோடை காலத்தில் உணவு சீக்கிரம் கெட்டுடும் அப்படிங்கிறதுனால சமைச்ச உடனே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்துலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன், சிஎல்டிஎம் சவுந்தரராஜன், சுஷீலா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: Good night.
1: கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தானா நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இந்த கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது நமக்கு செரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுவும் இந்த வயிற்று குடல் அலர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். சரி, இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணும். காரமான வறுத்த உணவுகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயோட்டிக் உணவுகளை எடுத்துக்கணும். இதில் வந்து குடலுக்கு உகர்ந்த பாக்டீரியாக்கள் அதில் இருக்கிறதால நம்ம அதை சாப்பிடலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடலாம். அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுடைய செரிமானத்தை வந்து ரொம்பவே எளிதாக்கும். நெல்லை அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சுஷீலா குரலில் அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பாடல், விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நலம் தானா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கோடை காலத்தில் நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளை தொடர்றதுக்கு, நீர் இழப்பை தவிர்க்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். பழங்கள், பழச்சாறுகள் இதெல்லாமே சாப்பிடணும். உடல் சூட்டை தணிக்கிற வகையில் நன்னாரி, வெட்டி வேர், பூசணிக்காய், கற்றாழை, தர்பூசணி, வெள்ளரி, நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள் மற்றும் பழங்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெல்லி, இதோட நலம் தானா நிகழ்ச்சி நிறைவு பெறு. இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். மாநிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் ஆலோசனைகள் வழங்குகிறார் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் ராஜ் கபூர் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 102.6.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சியடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3194 பேரும்

0: அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97%க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டித் திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17th ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்தமூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேரு உள் விளையாட்டு

0: விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக் குலுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போகிறோம். வெஹிக்கிளில் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
3: பொதுவாக காஃபி டீ என்பது நம்ம நாட்டில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டீ குடிப்பாங்க, ஈவினிங் ஒன்று இருக்கலாம். அது ஒரு அவங்களுடைய வேலை பளுவு குறைக்கிற மாதிரி, அவங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதிகமாக எடுப்பதை தவிர்க்க வேண்டும். காஃபி டீ குடிக்க வேண்டாம் என்று சொல்வதில்லை, நேரத்தையும் அதோடைய அளவையும் கம்மியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். டீ காஃபி

0: காஃபி அதிகமாக அருந்துவதால் நரம்பு பிரச்சனைகள் மற்றும் செரிமான கோளாறுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக அதிகம். டீ காஃபி சாப்பிடுவதால் உணவுகளை தவிர்க்கின்றார்கள் என்பதும் ஒரு உண்மை. சூப் வகைகள் எடுக்கலாம், காய்கறிகள் சூப்போ இல்லை மற்ற எந்த சூப்பு வகைகள் அவங்க எடுத்துக்கலாம், அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. பல ஜூஸ் வகைகள் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு மற்ற எந்த விதமான ஜூஸ் வகைகள் எடுத்துக்கலாம். அல்லது ரொம்ப மிகச்சிறந்தது நான் சுக்கு காபி, அது பித்தத்தை தணிக்கும், ஜீரணத்தை அதிகரிக்கும், உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி காபி, இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மேம்படுத்தக்கூடியவை. இது வந்து உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. கொத்தமல்லி, சுக்கு, கருப்பட்டி எல்லாம் போட்டு காய்ச்சக்கூடிய இது போன்ற பானங்கள் எடுப்பதனால் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரும். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு கால்சியம் சத்து மிகுந்த காய்கறிகள், கீரைகள் இது போன்ற உணவுகளை அவர்கள் அதிகமாக தவிர்க்கின்றார்கள். தயிர், மோர், பால் போன்ற உணவுகளை தவிர்க்கின்றார்கள். அவர்கள் அமர்ந்து படிக்கும் ஸ்டைல், அதேபோல் அவர்கள் வண்டி அதிகமாக நொடியான ரோடுகளில் அதிகமாக பயணம் செய்வது உடலில் உள்ள பலவீனத்தினால் வரக்கூடிய வழிதான். உணவில் சத்தான நல்ல ஆகாரங்களை எடுக்காததோட விளைவுகள் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்ல நிறைய உணவுகள் இருக்குது. முதல்ல வந்து கீரைகளை வந்து நம்ம வந்து ஒதுக்கவே கூடாது. கீரைகளை வந்து நம்ம உணவில் ஒரு முக்கியமாக அங்கமாக நம்ம வச்சுருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய கீரை. அதனால் முருங்கைக்கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம். முருங்கைக்கீரை சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்கலாம், இல்லை முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரைகளில் வந்து அரைக்கீரை நமக்கு எப்போதுமே கிடைக்குது. மணத்தக்காளி கீரை கிடைக்குது, தண்டங்கீரை கிடைக்குது, இப்போ வந்து ஸ்பெஷலாக பாலைக்கீரை, வல்லாரை, எல்லா வகையான கீரைகளும் கிடைக்கும். உணவில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது ஏதாவது ஒரு கீரையை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது. அதுபோல் காய்கறிகளில் பார்த்திங்கன்னா சவுச்சவ், நூல்கோல், பீன்ஸு இந்த மாதிரியான காய்கறிகள்லாம் கால்சியம் சத்தை அதிகரிக்கிறதா அறியப்படுது. கிழங்கு வகைகள், பனங்கிழங்கு, கரணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளும் உணவில் நம்ம சேர்க்கணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, மாதுளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது போன்ற பொருட்களை வந்து நம்ம அந்த கேரட், பீட்ரூட், மாதுளை, கருப்பு காஞ்ச திராட்சை, பேரீட்சை, அத்தி இந்த இதெல்லாத்தையும் அடித்து ஜூஸாக வாரத்துக்கு ஒரு நாள் உள்ளே குடிச்சிட்டு வரலாம். அதுபோல் கேரட்டு கூட தேங்காய் துண்டு போட்டுட்டு அதை ஊற வச்ச பாதாம் ஒரு மூணு போட்டு அதையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி அந்த சாறு உள்ளே குடிக்கலாம். அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு உடல் பலத்தையும் தசைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. இளைஞர்களுக்கான ஆரோக்கிய உடல்நல குறிப்புகள் வழங்கியவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
2: Afternoon. This is Akashvani. I'm Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome in a short while from now to boost economic cooperation. Prime Minister Modi and Giorgia Meloni outlined roadmap for India-Italy strategic partnership, highlight several economic initiatives in a joint article. DRDO completes trials of drone-launched unmanned precision-guided missile. Defence Minister terms it a strategic milestone. Supreme Court rejects petition challenging center's decision to undertake caste enumeration. Severe heat wave grips north and central India. Temperature breaches 44 degree mark at several places. And in IPL cricket, host Kolkata Knight Riders to take on Mumbai Indians at Eden Gardens. And now the news in detail. Prime Minister Narendra Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome in a short while from now to discuss ways to boost India-Italy cooperation. With a focus on strengthening India-Italy relations, major pacts may be announced later in the day. Both leaders will exchange perspectives on a wide range of subjects. A series of programs will be held in Rome to mark the importance of bilateral relations between the two countries. PM Modi's visit will also focus specially on the India-Middle East-Europe Economic Corridor, or IMEC. The Joint Strategic Action Plan 2025 to 2029 will also be reviewed during the meeting. In a social media post before the talks, Prime Minister Modi

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. 100வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று. ஆம், விழுந்தாலும் எழுவோம் விருட்சமாய். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பன்வலை 102.6 மகர்ஸ் மாணித்து நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் குர்சுரா நீர்மூழ்கி கப்பல் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்திய கடற்படையோட பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய வரலாற்று சின்னங்களில் ஒன்றா விளங்கு தான் இந்த INS குர்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல். இது இந்திய கடற்படையில் நிறைய ஆண்டுகள், எக்கச்சக்கமான ஆண்டுகள் சேவை செய்ததுக்கு பிறகு இந்த நீர்மூழ்கி கப்பல் இப்போ ஒரு இடத்துல அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கு மனித திராடி

0: நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களை உங்களுக்காக காத்துட்டே இருக்க நிகழ்ச்சியில் முதலாவது ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பார்வை ஒன்றிய போதும் திரைப்படத்திலிருந்து விஜய் வரிகளுக்கு ஹரணி மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரலா பரணி சில பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்க. அதற்கு முன் விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 2:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராட நிகழ்ச்சியில். இன்றைக்கி மணித்திராட நிகழ்ச்சியில் குர்சுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். முதல்ல இந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, 1969 இந்திய கடற்படையில் இருந்து இணைக்கப்படுது. இது எங்கே இருந்துன்னா, ரஷ்யாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சப்மரைன் தான் இந்த குர்சுரா நீர்மூழ்கி கப்பல். இந்தியாவோட பாதுகாப்பு பணிகளில் இது முக்கிய பங்கு வகிச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, கடலுக்கடியில் மறைஞ்சி சென்று எதிரியை வந்து எதிரியோட நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த குர்சுரா நீர்மூழ்கி கப்பல். இப்படி போயிட்டு இருக்கும்போது 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கல, அந்த போரின் போது இந்த கப்பல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுது. நிறைய ஆண்டுகள் இந்த கடற்படைக்கு இது சேவை செய்து அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஓய்வு கிடைக்குது. இதுக்கு ஓய்வு கிடைச்சாலும் இது வந்து வரலாற்றோட பெருமையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு அருங்காட்சியகமாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்சுரா நீர்மூழ்கி கப்பலை ஒரு அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வரப்போகிற பாடலுக்கு அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருக்கக்கூடிய பாடல் காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து ஸ்நேகன் வரிகளுக்கு கே சித்ரா குரல்ல சிவாயசில் பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:29. இணைந்திருக்கிறோம் யாஃபம் ரெயின்போ 102.6 மணித்திராட நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில் குர்சுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றிய தகவல் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்குறோம். இப்போ இந்த சப்மரைன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்தோட நகரத்தில் கடற்கரை பக்கத்தில் இப்போ அந்த சப்மரைன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அருங்காட்சியகமாக அமைத்திருக்காங்க. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதை பார்க்க வராங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு இரும்பு திமிங்கலம் மாதிரி காணப்படுதாங்க. இந்த கப்பலுக்கு உள்ளே போனால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடற்படை வீரர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நேரில் உணர்கிற அளவுக்கு இருக்குது அந்த நீர்மூழ்கி கப்பல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் வரசமெல்லாம் மசனம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கங்கா குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு எழுந்திருக்கு.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:36. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில குர்சுரான் நீர்மூழ்கி கப்பல் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த கப்பல் வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய இரும்பு திமிங்கல மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னல. அப்படியே கடலுக்கு, அந்த கப்பலுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கடற்படை வீரர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. நிஜமாவே அவங்க தூங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, அந்த ஆயுத அறை, கட்டுப்பாட்டு அறை, இயந்திர பகுதி, இது எல்லாமே ரொம்ப குறுகலாக இருக்குமா. அதை பார்த்தாலே அவங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் படியாச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருமாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா. அப்போ ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஆமாங்க, அந்த சப்மரீனில் வேலை செய்யுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. வெளிச்சம் இல்லாமல் கடலுக்கடியில் பல நாட்கள் தங்கி பணியாற்ற வேண்டியிருக்குமாங்க இந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணும்போது. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. காதல் தினம் திரைப்படத்திலிருந்து வாளி வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன் குரலை ஏ ரகவான் இசையில் பாடல். ஏதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகர்ஷி மனித நாடு நிகழ்ச்சியில். இன்றைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் குர்சூரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றிய தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு சப்மரைன், ஒரு நீர்மூழ்கி கப்பலில் வேலை செய்யறது சாதாரணமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கே ரொம்ப குறுகியமான கடினமான சூழலில் குறுகிய இடத்துல தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடலுக்கடியில் நிறைய நாட்கள் தங்கி பணியாற்ற வேண்டியிருக்கும். அதனால் ஆக்சிஜன், உணவு, பாதுகாப்பு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறாங்க, கடல் வீரர்களுக்கு தைரியம் மட்டும் இல்லை, ஒழுக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது இந்த அந்த இடத்த பார்க்கும்போது தெரியுமா அந்த கப்பல் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த அளவுக்கு அவங்களும் அவ்வளோ நீட்டாக இருந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குமா. அது மட்டும் இல்லை, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதை போய் பார்க்கும்போது, அந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்கும்போதே ஒரு அறிவியல் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம், தேசத்து மேலே ஒரு பற்று, இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்படை தொழில்நுட்பம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கப்பலை போய் பார்க்கறது, அதாவது இந்த அருங்காட்சியகத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம், நமக்குள்ள தேசப்பற்று, நமக்கு அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்பம் பற்றிய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே தானாக வந்துருவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசாகப்பட்டினம் போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சப்மரைன் மியூசியத்தை, அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகத்தை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து ஒன்றுமேனன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 2:51. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திருநாடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில குர்சுரா நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்தில் இந்த ஐஎன்எஸ் குர்சுரா அப்படிங்கிறது ஒரு பழமையான நீர்மூழ்கி கப்பல் மட்டும் கிடையாதுங்க, இந்திய கடற்படையோட வீரத்தையும் வரலாற்றையும் நினைவூட்டக்கூடிய ஒரு பெருமை மிகு சின்னம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுல்ல. அட ஆமாம் தானே. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளுக்கு ஹரிஹரன் குரலில் ஹாரிஸ் ஜெயரஜி சில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு எழுந்திருக்கேன்.

நேரம் 2:56. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் குர்சுரா சப்மரைன் மியூசியம் விசாகப்பட்டினத்தில் உள்ளது, அதாவது குர்சுரான்னு சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு நாள் இணைகிறேன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து அதனை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது அன்பின் வரிகள். நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு நேர்களாகிய நீங்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிக்க போகிறோம். அதை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி அன்பின் வரிகள் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக இணைஞ்சிருக்கிறேன் நான் ஆர்ஜே ரம்யா. முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா குடும்பத்தினர். உங்களுடைய கடிதம் தான். அன்பு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 7/5/2026 அன்று பொதிகை தும்பி நேரடி நிகழ்ச்சி கேட்டு நேர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அன்று சகோதரிகள் ஆர்ஜி திவ்யா, உஷா இருவரும் அருமையான கேள்விகள், பதில்கள் ஜோக் என்று புதுமையாக அசத்தி விட்டார்கள். இருவர்கள் கலந்து கொண்டது நிகழ்ச்சி மிக்க கலகலப்பாக இருந்தது. 72 வயதான எங்களுக்கு மிக மிக சந்தோஷம். நமது பண்பலை 102.6 எங்களது மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதத்தை பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் மதுரையிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 9/5/2026 நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அன்று காலை 8 திரை அருவி நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். நேரலையில் நானும் பங்கேற்று சரியான பதிலை கொடுக்கப்பட்ட பாடல் வரிகளை வைத்து சில வினாடிகளுக்குள் கண்டுபிடித்தேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நெல்லை பண்பலைக்கும் அறிவிப்பாளர்கள் இருவர்களுக்கும் பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்தது 11 நிகழ்ச்சியில் கேட்டு எழுதி அனுப்பிய கடிதம் பார்க்கலாம். எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 11/5/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தலைப்பு சிறு சிறு பொது தொண்டுகள் பற்றி சகோதரி சிந்து சாரா அவர்கள் மிக அருமையாக நேர்களிடம் தெளிவாக விளக்கங்களை கேட்டு மிக அருமையாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள். 1 பாடல்கள் அத்தனையும் மிக உற்சாகமாக இருந்தது. நிறைவு பகுதி தெளிவாக தனது கருத்து மிக அருமையாக எடுத்து சொன்னார் சகோதரி. நமது பண்பலை 102.6 அன்பான நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களை கடித்ததற்கு. அதே நேயர் அடுத்த கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. 11/5/2026 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் அவர்கள் ரொம்ப அருமையாக பொது அறிவு விளக்கம் கொடுத்து நிகழ்ச்சியை 1 விளக்க உரையுடன் அழகான பாடல்கள் அத்தனையும் வழங்கினாங்க இனிமையாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா. அடுத்ததாக செம்புலன் ஆதிகவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. புது பொலிவுடன் உலா வரும் நெல்லை பண்பலைக்கு என் வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப் சாய்ஸ் கொண்டு வந்த நிலையத்தாருக்கு என் அன்பான பாராட்டுக்கள். 11/5/2026 அன்று பொதிகை தும்பியில் சுப்பிரமணியன் சார் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர், அவருக்கும் மேரி லிசி அவருக்கும் என் இனிமையான பாராட்டுகள். மேரி லிசி அவங்களுடைய குரல் வளம் வந்து ரொம்பவே இனிமையாக இருக்குது. வானொலி அருகில் அமர வைக்கிறது. எனது பாராட்டுகள். உச்சரிப்புகள் தொடரட்டும், உச்சரிப்புகள் தொடரட்டும், பணி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி எழுதியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதம். அவங்களுடைய மற்றொரு கடிதம் 11/5/2026 வானவில் நிகழ்ச்சிக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அன்று வானவில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான ஒவ்வொரு பாடல் தேர்வுமே வந்து அருமையாக இருந்தது. மேரிலிசி அவர்களுக்கு என் பாராட்டுகள். அடுத்து அவர் வருகை தரும் நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உஷாவும் திவ்யாவும் இனிமையாகவும் புதுமையாகவும் பொதிகை தும்பி நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அவர்களுக்கும் என் பாராட்டுகள். சுந்தரி அவர்களுக்கும் சிந்துசாரா அவர்களுக்கும் என் வாழ்த்துகள். வெற்றிகள் தொடரட்டும். நிலையத்தாருக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி செம்புலன் ஆதிகவி அவர்களே. இப்போ நிகழ்ச்சியில் பாடலை கேட்டுட்டு இன்னும் அடுத்து என்னென்ன கடிதங்கள், யாருடைய கடிதங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வாசிக்க கேட்கலாம். பாடல் கேட்கலாம். தேவா இசையில் குஷி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்கம் குரலில் பாடல்.
2: யார் சொல்வார்?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது அன்பின் வரிகள். எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை அன்போடு நீங்க எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிக்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா மேலச்சேவல்லிருந்து முருகன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதத்தில், மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமறியாவல். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவங்க 12ஆம் தேதி நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அன்று மதியம் 1:15 நலம்தானா நிகழ்ச்சியில் முள்ளிக்கீரை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நல்ல தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு நன்றி. பழைய பாடல்கள் அனைத்தும் ரொம்ப இனிமையாக இருந்தது, அதனால் சந்தியா ஜெகனுக்கு 3 பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் நல்லா பொறுமையாக பேசுவாங்களாம், ஆனால் இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்களாம். எங்கே பேசிட்டு அடுத்து எங்கே போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கடிதம் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, 62 நாட்கள் ஆகிறது, எங்களெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்களோ அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் தொடர்ந்துட்டீங்க. நேர்களை வந்து நினைவுபடுத்திய 102.6 எஃப்எம் அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் நிலையத்தார் இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கடிதத்தை பார்த்தது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. மேலச்சேவல் முருகன் அவர்களுடைய மற்றொரு கடிதம், இவங்க தினமும் 3 மணிக்கு ஒளிபரப்பாகும் குக்கு நிகழ்ச்சியில் முதல்ல தொலைபேசி வழியாக தான் பாடல்கள் கேட்டோம். இப்போ வந்து அது வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்குற மாதிரி நேர்களை நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சிருக்கிறீங்க. பெரும்பாலான நேர்கள் வந்து டச் ஃபோன் வச்சிருக்கிற மாட்டாங்க, எங்ககிட்ட சாதாரண பட்டன்ஸில் தான் இருக்குது, இதை வச்சு எங்களால் இப்படி வாட்ஸ்அப் அனுப்ப முடியும், அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, காலையில் 10 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசி வழியாக பாடல் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எப்போவாவது உங்களுக்கு இந்த தொலைபேசி வழியாக பாடல் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசிச்சுட்ருக்குறோம், அதனால் காத்துருங்க, கண்டிப்பாக நல்ல தகவல் உங்களுக்காக கிடைக்கும். அடுத்த கடிதம் முள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி இவங்களுடைய கடிதம் தான். தினமும் காலை 7:25 வலம் வரும் வானொலிக்கு 90 வானொலியும் நானும் நிகழ்ச்சி நமது நேயர் பெருமக்கள் கலந்து கொண்டு தங்களின் வானொலி பயணங்களை கூறி வருவது மிக்க மகிழ்ச்சி. வானொலியில் தாங்கள் பெற்று வரும் பயன்கள் என்னென்ன, நட்பு வட்டாரங்கள் தங்களுக்கு எப்படி கிடைத்தது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு பயன்பெற்றோம். நமது பண்பலின் இந்த முயற்சிக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும், நிகழ்ச்சி தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி முள்ளக்காடு பாபு சரஸ்வதி அவர்களே. அடுத்த கடிதம் சாத்தான்குளம் எம்எஸ் மயில் சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பா குடிரா செல்வமணி, உக்கரங்கோட்டை மணி, தச்சை மணி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 13/5/2026 நிகழ்ச்சிக்காக அன்று காலை ஒலிபரப்பான இன்றொரு தகவல் கேட்டோம். விலங்குகள் பறவைகளிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 நற்செயல்களை சொன்னார் தென்கட்சியார், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாத்தான்குளம் எம்எஸ் மயில் சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பா குடிரா செல்வமணி, உக்கரன்கோட்டை மணி இவங்கெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஒரு கடிதம். 12ஆம் தேதிக்காக ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி கேட்டோம். தனிமை வாழ்வில் அவசியமா? தனிமை சிந்திக்க இடம் கொடுக்கிறது, தவறான முடிவுக்கு இழுத்து செல்கிறது என்பதே எங்கள் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 13/5/2026 அந்த நிகழ்ச்சி கேட்டு அன்று ஒலிபரப்பான ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் தலைப்பு வாழ்வில் துணிந்து எடுத்த முதல் முடிவு. சகோதரி ஆர்ஜி திவ்யா மிக அருமையாக தெளிவாக நேர்களிடம் கேள்வி கேட்டு அவர்கள் பதிலுக்கு சகோதரி கருத்துக்களும் ஒவ்வொன்றும் மிக அருமையாக சொன்னார்கள். அன்றைய பாடல் தலைப்பு சார்ந்த பாடல்களாக இருந்தது, அருமை. சகோதரிக்கும் நமது பண்பலின் அனைத்து

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு நேர்கள் எழுதி அனுப்பிய அன்பான கடிதங்களை தான் இப்போ நான் வாசிச்சிட்ருக்கிறேன். அதில் இப்போ கடிதம் மேலச்சேவல் பி முருகன் அவர்களுடைய கடிதம் தான். சென்ற வாரம் ஒளிபரப்பான அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நாங்கள் கேட்டோம், அதுவும் 63 நாட்கள் கழித்து கேட்டோம். எங்களெல்லாம் மறந்துடுவீங்களோன்னு நினச்சோம், ஆனால் நேர்களை உற்சாகப்படுத்தி விட்டீர்கள். அதற்காக நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி எங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்ததாக எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா குடும்பத்தினர் டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 13/5/2026 நிகழ்ச்சிகளை கேட்டு அன்று காலை ஒளிபரப்பான மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள் பதில்கள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு அருமையான தகவல்களையும் தெளிவான விளக்கங்களையும் சுருக்கமாக சொன்னாங்க. அன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சுறுசுறுப்புடன் நேர்களின் பதிலோடு நிறைவு செய்தார்கள். சகோதரிக்கும் பண்பலைக்கும் எங்கள் அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. அவங்களுடைய மற்றொரு கடிதம் பொதிகை தும்பி நிகழ்ச்சி அன்று 13/5/2026 அன்று மாலை ஒளிபரப்பான பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் சகோதரிகள் இருவரும் அருமையாக நிகழ்ச்சியை வழங்கினாங்க. பாட்டு ஜோக்கு நம்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அமர்களப்படுத்திட்டாங்க. 1 மணி நேரமும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி எங்களுடைய கடிதத்திற்கு. கருப்பசாமி குடும்பத்தினரின் மற்றொரு கடிதம் 13/5/2026 அன்று ஒளிபரப்பான ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் உளவியல் ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள் மாணவர்களின் வெற்றி தோல்வி பற்றி உளவியல் விளக்கம் உளவியல் விளக்கம் சொன்னாங்க. பெற்றோர்களுக்கு அவங்களுடைய கடமை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து கூறினார்கள். நமது நேர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் தனி பயிற்சியாளர் என்ற முறையில் கேள்விகள் அபாரமாக இருந்தது. நமது சகோதரி மேயரா அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை வழங்கினாங்க. அத்தனையும் ரொம்ப தெளிவாக இருந்தது அவங்க கேட்ட கேள்விகளும். சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி எங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா கோவில்பட்டியிலேருந்து குமார் எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான் வாசிக்க கேட்குறோம். மதிப்பிற்குரிய நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலம் அறியாவல். நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம், நீங்கள் நலமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இவங்க 14/5/2026 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் வியாழன் காலையில் 7:25 முள்ளக்காடு சகோதரர் திரு பாபு அவர்கள் வானொலியில் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருந்தது. தன்னுடைய வானொலி அனுபவ சிறப்புகள் மற்றும் பயன்களை எடுத்துரைத்தார். சகோதருக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. 14/5/2026 வியாழன் அன்று காலை ஒளிபரப்பான ஆனந்த பூங்காற்றில் நேர்மறை சிந்தனைகள் தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் அனைவரின் கருத்துகளும் அருமையாக இருந்தது. பாராட்டுகள். நமது வானொலி சகோதரி லிசி ஜெகன் அவர்களும் பல கருத்துக்களை எடுத்துரைத்தது பாராட்டுக்குரியது. நேர்மறை சிந்தனைகள் நோய் தீர்க்கும் மருந்து போன்றது. நேர்மறை சிந்தனைகள் வாயிலாக அனைவரும் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. நேர்களின் அன்பான கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நமது பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. இது அன்பின் வரிகள். இப்போ 14/5/2026 அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிக்க கேட்கலாம். முதல் கடிதம் மேலச்சேவல் பி முருகன் எழுதி அனுப்பிய கடிதம் தான். 14/5/2026 அன்று காலை 10 மணிக்கு மரம் பருப்பதே நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை பற்றி பொது அறிவு கேள்விகள் கேட்டிருந்தார்கள். நேயர்களும் ரொம்ப அருமையாக பதில் சொன்னார்கள். நேயர்களுக்கு விரும்பிய பாடல்களும் கேட்ட பாடல்களும் அனைத்தும் அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு 3 பாராட்டுகள். 1 பாராட்டு 10 தான், அதனால 3 பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. நன்றி எங்களுடைய கடிதத்திற்கு. இதே நேயர் மேலச்சேவர் முருகன் அவருடைய மற்றொரு கடிதம் 14/5/2026 அன்று மாலை ஒலிபரப்பான பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நேயர்கள் கொஞ்சம் சரியாக விளையாடலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய பேச்சுக்கலை அரசி சுபகலா அவங்களுக்கும் சகோதரி குமுதாவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா டவுன்லேருந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா எழுதி அனுப்பிய கடிதம் தான். 14/5/2026 அன்று மாலை ஒலிபரப்பான பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபகலா, குமுதா இருவரும் வெகு அழகான பாடல்கள் வழங்கினாங்க. ஜோக் விடுகதை அப்படின்னு ரொம்ப குதூகலமான முறையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்கள். அன்று 5 மணிக்கு ஒலிபரப்பான படமும் பாடலும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்னைக்கே 1980 வருடத்தில் வெளிவந்த படத்தின் பல அரிய தகவல்கள் விளக்கங்கள்னு சொல்லி அருமையாக இருந்தது. எங்களை பழைய நினைவுகளுக்கே அப்படி கொண்டு போயிட்டாங்க. தொடரட்டும் நிகழ்ச்சிகள். சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ் பாபு சரஸ்வதி எழுதி அனுப்பிய கடிதம். 14/5/2026 அன்று மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேயர்களையும் அன்போடு நலம் விசாரித்து எளிமையாக கேள்வி கொடுத்து அன்று நேயர்களை வெற்றி பெற வைத்தது மிக சிறப்பு. பாராட்டுகள். தொடரட்டும் நிகழ்ச்சியை படைத்த நமது பண்பலைக்கும் தொகுத்து வழங்கிய ஆர்ஜிக்கள் சுபகலா, குமுதா இருவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் தெக்காசியிலிருந்து குத்தாலிங்கம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. கடிதம் நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 14/5/2026 அன்று மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பான படமும் பாடலும் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய சுபகலாவிற்கு நன்றி. 1980 பாடல்களை அற்புதமாக விளக்கினார். நிகழ்ச்சிகளில் புதுமை புகுத்திய புதுமை பெண் சுபகலாவுக்கு பாராட்டுகள். தினமும் மதியம் 3 மணி 8 மணிக்கு ஒழிக்கக்கூடிய அந்த குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி வரவேற்புக்குரியது. 102.6 நன்றி. எங்களை போன்ற கால் பண்ண முடியாத நேயர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். பொதிகை தும்பியில் இருவர் கலந்து கொள்வதால் மகிழ்ச்சி. 2 ஆர்ஜிக்கள் இப்போ நிகழ்ச்சியை வழங்குறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக 18ஆம் தேதி நிகழ்ச்சிகளை கேட்டும் எழுதியிருக்கிறாங்க. அன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பான பாட்டும் படமும் பாடலும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் 1982 அதில் வெளிவந்த படத்தின் பாடல்களை அதுக்கான விளக்கங்களை சொன்னாங்க சுபகலா. அவங்களுக்கு நன்றி. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை உருவாக்கிய நிலை இயக்குநருக்கு நன்றி கலந்த பாராட்டுகள். குக்கோ நிகழ்ச்சியில் நான் விரும்பி கேட்ட பாடல்களை ஒளிபரப்பிய சந்தியா மற்றும் சுபகலாவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

நன்றி குத்தாலிங்கம் அவர்களே. அடுத்த கடிதம் கோவில்பட்டியிலிருந்து குமார் எழுதி அனுப்பிய கடிதம். 14/5/2026 என்று வியாழன் இரவு இலக்கிய சாரல் நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் சங்க காலத்து இலக்கியங்களில் கிராமிய கலைகள் அப்படிங்கிற தலைப்பில் சகோதரர் முத்து அபிஷேகம் மிகவும் அருமையாக பல கிராமிய கலைகளை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் மிக பழைய பாடல்களாக இருந்தது. முக்கனிகளை தேனில் சுவைத்து சாப்பிட்டது போல இருந்தது. அதனால் டபுள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆர்ஜேக்கள் எல்லாருமே டபுள் ட்ரிபிள் பாராட்டுகள்லாம் வாங்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் லெட்டர்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பாடல் கேட்கலாம். நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலேருந்து தேவா இசையில் மனோ அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

கேட்டுட்ருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு அன்பாக எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிக்க கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போ யாருடைய கடிதம் வாசிக்க போகிறேன் அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, கேடிசி நகர், பொன்ராணி, சங்கர், மேலப்பாளையம், பிஸ்மி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 15/5/2026 அன்று இரவு நேயர் தொகுப்பில் பாளையங்கோட்டை ராஜாமணி அவங்க தொகுத்து எழுதி அனுப்பிய பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. அதுவும் வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் பாடல்கள் தேர்வு செய்தாங்க. அனைத்து பாடல்களும் A1. அப்புறம் அவர் சொன்ன கருத்துக்களும் பாராட்டுக்குரியது. அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், வீரநல்லூர் கருணாநிதி, உடையாம்புலி மரியதாஸ் வம்சாபுரம் மீனா எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 15/5/2026 அன்று இரவு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணாபுரம் முத்துலட்சுமி குழுவினர் வில்லிசையை கேட்டோம். அதில் ஆல் இண்டியா ரேடியோவில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரும் என்பதை வில்லிசை பாடல் மூலமாக நல்ல சங்கீத வளத்துடன் பாடி அசத்தினார்கள். அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் எங்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதங்களுக்கு. அடுத்ததாக கோவில்பட்டி ஏ குமார் அவர்களுடைய கடிதம் தான். 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை ஒளிபரப்பான நிகழ்ச்சி, 7:25 நமது பாசத்துக்குரிய சகோதரர் நேயர் காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய வானொலி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அதில் வானொலியின் பெருமை மற்றும் முக்கியத்துவம், வானொலி மூலம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அனைத்தையும் அவருடைய அனுபவத்தின் வாயிலாக எடுத்துரைத்தார்கள். நமது வானொலிக்கு காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவர்கள் நேயர் அப்படின்னா நான் அவருக்கு நேயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல சுவையாக பேசுவதில் அவருக்கு நிகர் அவரு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள், அதுவும் ட்ரிபிள் பாராட்டுகள். இன்னும் இன்றைக்கி ஒரே டபுள் ட்ரிபிள் பாராட்டுகளாக இருக்குது. ஸோ காரக்குறிச்சி கிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க கோவில்பட்டி ஏகுமார். அவருடைய மற்றொரு கடிதம் 15/5/2025 வெள்ளிக்கிழமை காலை ஒளிபரப்பான ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சிக்காக, குழந்தைகள் வளர்ப்பதில் தேவை புத்தக அறிவா அனுபவ அறிவா அப்படிங்கிற தலைப்பில் பற்றி நேர்கள் பேசினாங்க. நம்ம நேர்கள் பல பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். புத்தக அறிவு தேவைதான், அனுபவ அறிவு என்பது கடல் போல எல்லை இல்லாதது, குழந்தையை வளர்ப்பதில் அனுபவ அறிவு தான் முக்கியமானது அப்படிங்கிறது அவருடைய கருத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் கோவில்பட்டி குமார் அவர்களுடையது. 16/5/2026 சனிக்கிழமை காலை ஒளிபரப்பான ஆனந்த பூங்காடு நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் அலட்சியத்தை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பது குறித்து நம்முடைய நேயர்கள் சொன்னாங்க. அவங்களுடைய கருத்துப்படி நடந்தாலே நிச்சயமாக அனைத்து அலட்சியங்களும் தவிர்த்து விடலாம். அருமையான பல கருத்துக்கள் கிடைத்தது, பாராட்டுகள். நமது அலட்சிய போக்கால் நண்பர்கள் உறவினர் அன்பை இழக்கக்கூடும். செல்போனை பேசிக்கொண்டு அலட்சியமாக வாகனங்களில் ஓட்டுவது நமக்கும் பிறருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முதல் தடைக்கல் அலட்சியம். சிந்தித்து செயல்பட வைத்த தலைப்பு. தந்த சகோதரிக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் மேலச்சேவல்லிருந்து பி முருகன் அவர்கள் எழுதி அனுப்பிய கடிதம். இவங்க 16/5/2026 அன்று மாலை 4 ஒளிபரப்பான பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சகோதரர் அம்பலவாணன் அவங்க விளையாடிய விதத்தை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அன்னைக்கு நிகழ்ச்சி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை வழங்கின சகோதரி பிரேமிக்கும் ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ சகோதரி சாய்ரா பானு அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி எங்களுடைய கடிதங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கடிதங்கள்லாம் இருக்குது.

0: அதெல்லாம் வாசிக்கலாம். அடுத்ததாக பாடல் நம்ம கேட்க போகிறோம், சொல்லாமலே அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பின் வரிகள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கேட்டுட்டுக்கிறீங்க அன்பின் வரிகள் எஃப்எம் ரெயின்போ 102.6 அன்பான நேயர்கள், நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதி அனுப்பிய கடிதங்களை தான் வாசிச்சிட்ருக்கிறேன். இப்போ ஒரு சில கடிதங்கள் இருக்க வாசிடலாம். விஜய கரிசல் குளத்திலிருந்து எம் பாண்டியன் அவர்கள் 17.5 நிகழ்ச்சிகளை கேட்டு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நலம்தானா நிகழ்ச்சி கேட்டேன், ஆரோக்கியம் பற்றிய தகவல் அருமையாக இருந்தது. அதே மாதிரி 13.5.2026 அன்றும் 17.5.2026 இந்த 2 நாட்களிலும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நான் கேட்டேன். என்னுடைய அபிமான அறிவிப்பாளர் கணேஷ் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அவருடைய தொகுப்பும் பாடலும் அருமையாக இருந்தது, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. அடுத்த கடிதம் கோவில்பட்டி ஏ குமார் அவர்களுடையது. 17.5.2026 ஞாயிறு அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் காலை 7:25 நமது நேயர் சகோதரர் மஞ்சள் நீர் கயல் சிங்காரவேலன் அவர்கள் அவங்களுடைய வானொலி அனுபவங்களை சொன்னாங்க. அதில் தங்களின் 60 ஆண்டு கால வானொலி அனுபவத்தை எடுத்து சொன்னாங்களாம். பிரமிக்க வைத்தது. அவர்களுடைய அனுபவம் நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக திகழும் என்பதில் ஐயமில்லை. பாராட்டுகள், நன்றியுடன் ஏ குமார் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்தை. அடுத்த கடிதம் தே பவீனா ரோஸ்லின், மேல் முக கல்லிடைக்குறிச்சியிலிருந்து தே பவீனா ரோஸ்லின் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நெல்லை பண்பலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு மாணவி என்னுடைய தொகுப்பு ஆப்ரேஷன் செந்தூர் பாடல்களை 26.5.2026 என்று அறிவிப்பாளர் திவ்யா வழங்கினாங்க. அவங்களுக்கும் 18.5.2026 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அவங்களுடைய பாடல் தொகுப்பு வந்ததாம். அதனால் என்னுடைய தொகுப்பை நீங்கள் ஒளிபரப்பின நிலை இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொகுப்பை எழுத உதவிய என் தாத்தா கனகராஜ் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி பவீனா ரோஸ்லின் உங்களுடைய கடிதத்திற்கு. நிறைவான கடிதம் செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம், நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சிக்கு என் அன்பின் வரிகள். இது 18.5.2026 அன்று வெளிச்சம் மற்றும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பின பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. போட்டி போட்டு ஒளிபரப்பிய மாதிரி இருந்தது. ரசிகனாக எனக்கு மட்டும் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிகளை வழங்கின ரம்யா சுபகலா சகோதரி இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். அப்புறம் சித்ரா சுபகலா இவங்களுடைய ஜோடி பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் அவ்வளோ அருமையாக இருக்குது, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். படமும் பாடலும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்திற்கு. பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்காக நேரம் ஒதுக்கி கடிதம் எழுதி அனுப்பிய அத்தனை நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் கடிதங்கள் எழுதி அனுப்பணும் அப்படின்னா அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002. அட்ரஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய கடிதத்தை எழுதி வைங்க. அடுத்த புதன்கிழமை ஒளிபரப்பாகக்கூடிய அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதத்தையும் படிச்சிடலாம். கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் ஆர்ஜே ரம்யா. நிறைவான பாடல் கேட்கலாம், நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளை கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமை பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 4:03. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியும் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்குறதுக்காக காற்றலையில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
2: நான் குமுதா.
1: எஸ், வழக்கம் போலதான் பொதிகை தும்பியில் இன்னைக்கும் நம்ம தாயக்கட்டை உருட்டி தான் விளையாட போறோம். தாயக்கட்டை உருட்டும் போது 1, 3, 5 இப்படி ஒற்றைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்போம். 2, 4, 6 அப்படின்னு இரட்டைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நேரிலாகிய நீங்க எங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 0462 அப்படிங்கிற நிலையின் முன் இணைப்பு சேர்த்து 2561132 அல்லது 2561133 சொல்லிட்டு இருக்கும் போதே நேர்களும் ஆர்வமாக விளையாட வந்திருக்கிறாங்க. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அம்மா வணக்கம்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: வடதிசர்வூர் மாணிக்கவாசகம் பேசுறேம்மா.
0: மாணிக்க வாசகம், தாயக்கட்டை உருட்ட தயாரா இருக்கிறீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறோம். 4 வந்திருக்கையா?
2: நான் தான் கேட்கணுமோ?
0: ஆமா, நீங்க வந்து குமுதாவுக்கு கேட்கணும்.
2: குமுதா அம்மா நீதான் தான் கேட்க.
1: ஆ கேளுங்க ஐயா.
2: ஆமா அம்மா, 3 மரத்துல உள்ள காய் புளிக்கும், அது என்ன மரம் என்ன காயின்னு சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான நேரம் தொடங்கியாச்சு.
1: 3 மரத்துல உள்ள காய் புளிக்குமா?
2: அம்மா,
1: புளிய மரம்
2: ஒண்ணு,
1: மஞ்சனத்தி மரம்.
2: மஞ்சனத்தி மரம் அது காய், அது புளிப்பா செய்யும் இருந்தல்ல.
1: லெமன், தமிழ்ல டக்குன்னு வரமாட்டேங்குது.
0: அவங்க லெமன் சாதம், லெமன் சாதம் செஞ்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு லெமன் சொல்லிட்டாங்க. அந்த எலுமிச்சை, கரெக்டா?
1: எலுமிச்சை, எலுமிச்சை மரம்.
2: எலுமிச்சை,
0: ஓகே ஒத்துக்கலாம். அடுத்தால இன்னும் ஒண்ணு இருக்கு. ஓகே, உங்களுக்கான நேரம் முடிஞ்சாச்சு. சரி, நீங்களே பதில சொல்லிருங்க.
2: மாங்காய், மாமரம்.
0: நெல்லிக்காய், நெல்லிக்காய் எத்தனை காய் இருக்கு. குமுதாவுக்கு வந்து புளிப்பு பிடிக்காம, அவங்க இனிப்பு தான் பிடிக்குமா, அதனாலதான் அவங்களுக்கு சொல்ல தெரியல. நன்றி, அருமையாக கேட்டாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு பாத்துலாம். வணக்கம்
3: அக்கா. வணக்கம் அக்கா, ரெண்டு அக்காளுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மண்ணையும் பொன்னாக்கூர்ல இருந்து காரைக்குடி கிருஷ்ணன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம். உங்களுக்காக தாயத்தை உருட்டிடலாமா?
3: உருட்டுங்க, ரெண்டா வருதம்மா.
0: உங்களுக்கும் விழுந்திருக்கிறது 4.
1: 4.
0: நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
3: சரிம்மா, நீங்க பாட்டுலாம் படிப்பீங்களா?
0: பாட்டு கொஞ்சம் சுமாரா தான் படிப்பேன்,
1: பயந்து ஓடிடக்கூடாது. சரி, இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். ஏன்னா
3: ஆமா, நீங்க ஒரு பாட்டை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே பாடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமா பாடணும், அதுக்கப்புறம் அழுதுகிட்டே பாடணும்.
0: ஓ அப்படி, 3 தடவை, 40 செகண்டுக்குள்ள 3 தடவை பாடிடல முடியுமான்னு தெரியல. சரி ஓகே.
3: நீங்க பேசும்போது கூட பாத்தீங்கன்னா சித்ராமா மாதிரி பாட்டு பாடினா இப்ப ஜானகி அம்மா மாதிரி.
0: அப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டே பாடுறேன். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும். ஓகே, சிரிச்சிட்டு முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணணும்?
1: அழுதுகிட்டே
3: அழுது, கொஞ்சம் சோகமா.

0: ஓகே உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் எனக்கு அழுக அழுகியாக வரும். ஓகே ஓகே ஓகே, போதுமா போதுவா?
1: நன்றி,
0: பெருந்தன்மை எனக்காக மார்க் விட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப நிகழ்ச்சியில நம்ம பாடல கேட்டு வந்து நீங்க விளையாடலாம். பாடல் வந்துட்டே இருக்கு, தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: கேட்டுட்டுக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாட வராங்க நீயர். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் என்கின்ற அன்பான நேயர் குட்டர் அம்பலவாணன்.
0: அம்பலவாணன் தயாரா வந்திருக்கீங்க போல. ஓகே சரி, உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டலாம். உங்களுக்கு வந்திருக்கிற எண் மூன்று. இப்போ வந்து குமுதா வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆமா ஆமா ஆமா,
1: கேட்டுடலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: வள்ளிக்கிழங்கு பறித்த அல்லி முத்து கிழவி கல்லு தடுக்கி விழுந்து.

0: வள்ளி
1: வள்ளி கிழங்கு பறித்த அல்லிமுத்து கிழவி கல்லு தடுக்கி விழுந்து பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்து கொண்டாள். ரொம்ப கஷ்டம்
0: இருக்கு. அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான் ஐயா, நாலு லைன் தானே
0: நீளமா, லென்த் 1.5 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கு.
1: அப்படியா?
2: ஆமா. உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை மட்டும் சொல்லுங்க.
1: என்ன ஒரு தடவை சொல்லலாமா? வள்ளி கிழங்கு பறித்த அல்லிமுத்து கிழவி கல்லு தடுக்கி விழுந்து பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்து
0: கொண்டாள். சொல்லுவேன், வள்ளி கிழங்கு பறித்த வள்ளி கிழவி
1: அல்லிமுத்து கிழவி
0: வள்ளிமுத்து கிழவி கீழே விழுந்தாளா?
1: எது தடுக்கி விழுந்தா?
0: கல் தடுக்கி விழுந்தாளா?
2: அடுத்து கீழே விழுந்த உடனே என்ன ஆச்சு உங்களுக்கு?
0: பல்லு உடைஞ்சதா?
2: ஆமா,
1: பள்ளத்திலே உருண்டு பல்லை உடைத்து கொண்டாள்.
2: படிக்காத கேள்வி வரும் பாத்தீங்களா? வாங்கிட்டோம் வாங்கிட்டோம். சூப்பர், நன்றி நன்றி.
1: நன்றி
2: நன்றி. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பெருசாலாம் கொடுக்காதீங்க, நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
1: யார் பேசுறீங்க ஐயா?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு சார் சொல்லுங்க,
2: தயாரா இருக்கீங்களா?
3: முயற்சி பண்றேன்.
2: முயற்சி பண்றேன். ஏன்னா தயார்னு சொன்னா அடுத்த நம்பர் விழாம போயிடுச்சுன்னா, அதனால சாரா சொல்லிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கும் வந்திருக்கிறது என்ன அப்படின்னா 3 தான். நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். காஸ்ட்லியான கீரை எது தெரியுமா?
3: காஸ்ட்லியான கீரை?
2: ஆமா, என்ன கீரை அது? காஸ்ட்லியான கீரை. கீரை வகைகளை ஒவ்வொன்னா யோசிச்சுட்டே வாங்க. இல்ல
3: அதனாலதான்
2: ஞாபகம் வரல அப்படிங்கறீங்க. கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரை இல்ல, இன்னொன்னு ஒரு கீரை சொல்லுவாங்க.
3: பொன்னாங்கண்ணி
2: கீரைய தவிர மத்த எல்லா கீரையும் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. இதுக்குதான் எல்லா கீரையும் சாப்பிடணும் அப்படிங்கிறது. அடுத்ததா நம்ம நேயர்கள் கூட விளையாட்டுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்ததெல்லாம். தமன் இசையில் கதை திரைக்கதை வசனம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி நிகழ்ச்சி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியை தாயக்கட்டை உருட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். நீங்களா நாங்களா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில விளையாட வராங்க நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: மாவட்டம் பூலாங்குளத்தில் இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன். நல்லா இருக்கா? ரெண்டு பேரும்
2: நலமா இருக்கோம் ஐயா. சொல்லுங்க,
1: ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டிடலாம். உங்களுக்கு விழுந்திருக்கிறது 1. இப்ப குமுதா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்க போறாங்க. ஆமா,
2: அதாவது ஒரு பையனுக்கு நல்லா படிச்சிருக்கான் சார், இன்டர்வியூக்கு போறது பிடிக்காதான். ஏன் பிடிக்காது? இன்டர்வியூக்கு போறது பிடிக்காது, நேர்முக தேர்வுக்கு போவாங்கல்ல.
1: ஆமா,
2: படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், நேர்முக தேர்வுக்கு போறது பிடிக்காதான். இன்டர்வியூக்கு போறது ஏன் அந்த பையனுக்கு பிடிக்காது?
1: படிக்கிறதுக்கு மனசு இல்ல. அந்த பையன் வந்து நல்லா படிப்பானா?
2: படிப்பான்.
1: ஆனா வேலைக்கு போகும்போது அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது மட்டும் பிடிக்காதான், மத்த எல்லாம் இன்டர்வியூக்கு பயப்படுவாரு அப்படிங்கிறாங்க.
2: வேற வேற கொஞ்சம் யோசிங்க.
1: இது வந்து அவங்க குமுதா எதிர்பார்க்கிற பதில் இல்லையா? இன்னும் யோசிங்க, உங்களுக்காக நேரம் இருக்கு.
2: ஒரு சின்ன க்ளூ கொடுக்கலாமா? அவங்க அப்பா ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அதனால அவனுக்கு பிடிக்காதான்.
1: ஆமா, அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் இன்டர்வியூக்கே போக மாட்டாராம். ஏன் இல்லையே?
2: நம்ம வீடுகளில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லுவோம்ல ஐயா.
1: ஆமா ஆமா,
2: என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பிள்ளைங்கிட்ட கூட சில நேரங்களில் சில பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்கில்
1: உங்களுக்கான நேரம் முடிஞ்சிருச்சு. பதில் வந்து குமுதாவே சொல்லுவாங்க. என்ன அட்வைஸ் அவங்க அப்பா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்போம்.
2: அதாவது 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்க கூடாதான் அப்படின்னு அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அங்கே கேள்வி கேட்பாங்கல்ல ஐயா, அதனால தவி போக மாட்டாக்காப்ல.
1: ஆமா, அவர் அவங்க அப்பா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரோ, அதனால. ஆமா ஆமா.

0: சரி, ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, உங்களுடைய இணைப்பு நமக்கு கிடைக்கல. பொதியை தும்பி கேம் ஷோ தான் கேட்டுட்ருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6லிருந்தும் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸில் இருந்தும் விளையாட வராங்க. நெய்யர் வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் சார்,
0: தயாராக இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம், நலமா இருக்கோம்.
0: ஓகே, உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டப்படுகிறது. உங்களுக்கு விழுந்திருக்கிற எண் 4. லக்கி நேயர் நீங்க தான். ஆமா கேளுங்க, நான் தான் அதுக்கு பதில் சொல்ல போறேன்.
2: சரி, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாடல் கேட்கறேன். பாடல் கேட்கலாமா? உங்களுக்கு படம் கேட்கலாமா? இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு.
0: எதுவுமே கஷ்டம்தான்,
1: எதனால கேளுங்க ஐயா.
2: சரி, உங்களுக்கு ஒரு படமே கேட்கறேன். ஆமா, நடிகர் வந்து விஜய், நடிகை வந்து திரிஷா நடிச்சிருப்பாங்க.
0: சரி,
2: அத போல அந்த விஜய் வந்து கிராமத்துல வந்து வசிப்பாரு, தங்கச்சி எல்லாமே கிராமத்துல இருப்பாங்க. தங்கச்சிய வந்து சிட்டியில வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அது சோகமா அழுகுவாங்க, அவங்க தங்கச்சியும் அழுகுவாங்க.
0: சரி,
2: வேற ஏதாச்சும் கொடுக்குமா? அதான் என்ன, அவ்வளவுதான் இருக்கு. என்ன படம் சொல்லுங்க. அப்புறம்
0: தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. திருப்பாச்சி தானே? திருப்பாச்சி தானே? ஓகே, ரொம்ப எளிமையா கேள்வி கொடுத்துருக்கீங்க சார், சூப்பர். இந்த மாதிரி நேர்கள் நமக்கு நன்றி நன்றி நன்றி.
1: கஷ்டம் என்ன சார், ஜாலியா விளையாடணும் உள்ளதான்.
0: நாங்க உங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்கோம், நீங்களும் எங்களுக்கு ஈஸியா கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்து ஈஸியான கேள்வியாக தேடிட்டு இருக்கோம், கொஞ்சம் கஷ்டமாகவும் கேள்வியாக எடுத்து வைக்கிறோம். வாங்க விளையாடலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பென்சில் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ்குமாரி சில பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்க.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் ஜாலியாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. பொதுகை தும்பி விளையாட வந்தாங்க வந்துட்டாங்க நெய்யர். வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குளஞ்சிநாதன்.
0: குளஞ்சிநாதன் சார், ஓகே, தயாராக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குளஞ்சிநாதன்
1: விட்டுங்க, எல்லாம் ஒரு ரொம்ப நாளாக இந்த நிகழ்ச்சியில் வந்து,
0: ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விளையாடி பார்த்துருவோம், ஒரு கை பார்த்துருவோம்னு வந்திருக்காங்க. ஓகே, அவங்களுக்காக தாயம் உருட்டுறோம். உங்களுக்கு விழுந்திருக்கிறது 5. இப்போ வந்து குமுதா உங்ககிட்ட கேட்பாங்க கேள்வி.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஐயா, கொசுவும் எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சு தான். கொசுவும் எறும்பும் ஸ்கூலுக்கு போச்சு தான். எறும்பு வந்து அரை நாள்லயே வீட்டுக்கு வந்துச்சான். ஏன்
0: ஏன்
1: எறும்பு
2: அரை நாள்லயே ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வந்துச்சு?
0: ஆமா. ஏன்
1: அதுக்கு பகல் தாங்கல் வெயில் தாங்கல் என்ன
0: காரணம் இருக்குமோ? கொசுவும் எறும்பும் ஸ்கூலுக்கு போகுது, அதுல எறும்பு மட்டும் பாதியில திரும்ப வீட்டுக்கு வந்துருது. ஏன்?
1: வீட்டுல உணவு பொருட்கள் இருக்கிறதுனால வந்துரும்.
0: சாப்பிடறதுக்காக எறும்பு வந்துருச்சு.
2: கொஞ்சம் கடி ஜோக்கு சார், கொஞ்சம் கடியா யோசிங்க.
0: நேர்களோட சேர்ந்து சேர்ந்து அவங்கள மாதிரியே நிறைய கடிஜோக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க குமுதா. பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோம். ஓகே, புதிய தம்பி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பான நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
2: யார் பேசுறது?
3: திருநெல்வேலி மாவட்டம் ராஜாதி.
0: திருநெல்வேலி மாவட்டம்
2: ராஜாதி.
0: ராஜாதி. ஓகே, கொஞ்சம் உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது. கொஞ்சம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசலாமா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டுறோம். கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்குது. சரி, உங்களுக்கு விழுந்திருக்கிற எண் வந்து 6. நீங்கள் தான் கேள்வி கேட்கலாம்.
3: சரி,
0: ம், கேளுங்க பார்ப்போம். தயார்.
3: ம்,
0: ஒரு பாட்டு படிக்கணுமா? இப்போதான் பாட்டு பாடி முடிச்சிட்டேனே.
3: பாட்டு நாம்
0: ஆ, நீங்க படிக்க போறீங்களா?
3: படிச்சேன். அதுல சொல்ற நீங்க அந்த பாட்டு கண்டுபிடிங்க.
0: ஓகே, சரி, ஓகே. ஆ, படிங்க பாப்போம்.
3: 100 இப்போ தள்ளி அப்படிவேல் அலைலி கொஞ்சம் பாட்டு வாசங்க.
0: ஓகேம்மா, உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவாக இல்லை. அவங்க ஆர்வமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா.

0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் தெளிவாக கேட்கல, விட்டு விட்டு
1: கேட்கல.
0: கேட்குது. சரிங்க, ஓகே. நேரில் சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க, அப்போ தான் நீங்களும் நாங்களும் நல்லா பேசி விளையாட முடியும். சரி, இப்போ பாடலுக்கான நேரம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து தி இமானி சீல பாடல் கேட்கலாம். கேட்டு ரசிங்க.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

I'll stick the gates. வெண்ணிலவில் லாண்டு வாங்கி

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 52க்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி இருக்கு. கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் பங்கேற்கிறார் சித்த மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். நேரில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெறலாம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸிலும் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில் அருமையாக தாயக்கட்டை உருட்டி நேர்கள் கூட விளையாடிட்டுருக்குறோம், விளையாட வர்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
0: வேக்கால்பட்டியிலேருந்து ரேணுகா தேவி. ஓகே ரேணுகா தேவிக்காக
2: நலமாக இருக்கிறோம். உங்களுக்கான நம்பர் 3. கரும்புக்கும் எறும்புக்கும் என்னமா வித்தியாசம்?
1: என்ன
2: வித்தியாசம்?
0: கரும்புக்கும்
1: எறும்புக்கும் வந்து நம்ம சாப்பிடுவோம், கடிப்போம். எறும்பு வந்து கரும்பு கடிக்கும்.
2: எறும்பு வந்து
0: இல்ல இல்ல, பின்னாடி இருந்து யாரோ பின்னாடி இருந்து சொல்லி தராங்க. அவங்கிட்ட அவங்கள தெளிவா சொல்ல சொல்லுங்க பாப்போம்.
2: தெளிவா சொல்லுங்க.
0: கரெக்ட். அப்பாப்பா, உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரேணுகா தேவியின் மகள் பதிலை கண்டுபிடித்தார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். ஓ சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அருமையா கண்டுபிடிச்சிங்க, உதவியோட வாழ்த்துக்கள்மா. நன்றி நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. இன்னைக்கு குமுதா ஒரே எறும்பு பிடியிலே இருக்காங்க, என்னன்னு தெரியல, என்னன்னு விசாரிப்போம். அதுக்கு முன்னாடி அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: முகவூர்ல இருந்து ஜோதி,
2: நல்லா இருக்கீங்களாமா?
3: சொல்லுங்க
0: பாப்போம், முயற்சி
3: பண்றேன். உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. இந்த இது எந்த பாடல்?
0: உண்மை எப்போதும் தூங்குவதில்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை. உண்மை பொய்மை யார் நடிச்சிருப்பாங்கன்னு ஏதாவது
3: சொல்லுங்களேன்.
0: எம்ஜிஆர் பாட்டு நிறைய பாட்டு இருக்கு.
2: நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாட்டா?
3: இல்ல
0: இல்ல, ஆக்சுவலா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நானே. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்?
3: இல்ல
0: இல்ல. சரி, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். நீங்களே பாட்டு சொல்லியிருக்க,
2: பாடிருங்க.
0: ஆ பாடிருங்க. ஆ பாடிங்க பாடுங்க.
3: உண்மை எப்போதும் தூங்குவதுமில்லை, பொய்மை எப்போதும் ஓங்குவதுமில்லை, கண்ணை நம்பாதே ஏமாற்றும் நினைத்ததை முடிப்பவன்.
0: அந்த பாட்டு தான் நாங்கள் நினைச்சேன், அந்த தப்பா பாட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, அருமையாக பாடி காட்டுனதுக்கு நன்றி நன்றி
3: நன்றி மேடம்.
0: ஓகே, அழகா பாடலும் கேள்வியுமாக ஜாலியா போய்கொண்டிருக்கிறது புதுகை தும்பி நிகழ்ச்சியில.
2: ஒரு பாட்டு கேட்கலாமா?
0: ஆமா, பாடல் கேட்கலாம். வாசுவும் சரவணனும் உன்னா படிச்சவங்க அப்படிங்கிற படத்துல இருந்தா இப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

0: நேர்களின் நினைவிற்கு நேர்லே இன்று மாலை 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கோடைகாலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் வழங்குகிறார் சித்த மருத்துவர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். நேர்லே நீங்களும் தொலைபேசி வழியாக உங்களுக்கான ஆலோசனைகளை கேட்டு பெறலாம். நேரம் மாலை 4:48 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸிலும் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில விளையாட வராங்க. நீயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டியிலிருந்து மாரியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: மாரியம்மாள், ஓகே. மாரியம்மாளுக்காக தாயக்கட்டை உருட்டப்படுகிறது.
1: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கிறோம்
1: மேடம். நான் பேசி கிட்டத்தட்ட 2-3 இருக்கும்.
0: ஓ சரி.
2: அப்படியா? இவங்களுக்கான நம்பர் என்ன வந்திருக்கு தெரியுமா? 3. ஆமா, நாங்க தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்.
1: கேளுங்க மேடம்.
2: பாலிலே புழு நலியுது, அது என்ன
1: மேடம்?
2: பாலிலே புழு நலியுது, பாலில் வந்து புழு நலிஞ்சுக்கிட்டே போகுது, அது என்ன?
1: பால் ஆடை?
0: இல்லை, புழு மாதிரி நீட்டமாக புழு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே இருக்குமாம்மா. பாலுக்குள்ளே என்ன அப்படி போடுவோம்?

0: பாலுக்குள்ள என்ன போடுவோம்?
1: பாலுக்குள்ளே சீனி போடுவோம்.
0: இல்லை, புழு மாதிரி ஒன்று இருக்கும், குட்டி புழு. ஐயோ,
2: உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமாமா?
1: இனிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பாலை வச்சு செய்யக்கூடிய ஒரு இனிப்பு, அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது.
2: ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க.
0: ஆமாம்
2: ரம்யா மேடம்,
1: அது இந்த கடும்புன்னு சொல்லுவாங்க, சீம்பாலுன்னு சொல்லுவாங்க.
0: அது இல்லை, அது வந்து பால்லேருந்து செய்யக்கூடியது. நம்ம இது பாலில் கலப்போம், சீனி கூட போடுற மாதிரி போடுவோம். என்ன போடுவோம்? அந்த பொருளை வச்சு உப்புமா கூட செய்வாங்க.
2: ஆமாம், இதுக்கு மேலே
0: அதேதான் உப்புமான்னொடனே கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, அங்க இருக்கிறீங்க நீங்க.
2: அப்ப அடிக்கடி உப்புமா பண்ணுவாங்க போல இருக்கேன் வீட்டுல.
1: மேடம் எங்களுக்கு எல்லாம் தூரம் மேடம், லைன் கிடைக்க மாட்டேங்க, மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய யோசனை
1: மாவட்டம் லைனே கிடைக்க மாட்டேங்க மேடம், ரொம்ப கஷ்டம்.
0: ஓ சரி சரி சரி,
2: இருந்தாலும் இவ்வளவு முயற்சி பண்ணி வந்திருக்கீங்களாமா, உங்களை
1: எங்க ஊரு
2: இவ்வளவு முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க, நிச்சயமா உங்களை பாராட்டணும். சரியா,
0: நன்றிமா, நன்றி.
2: அப்படியா,
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. சோ மாரியம்மாள் அற்புதமா கலந்துகிட்டு கண்டுபிடிச்சாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உடையாம்புலியிலிருந்து பத்மா. உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது. நல்லா கேக்குது, உங்க இணைப்பு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. சரி, சிக்னல் கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. உங்களுக்காக தாயக்கட்டை உருட்டியாச்சு. உங்களுக்கு விழுந்திருக்கிற எண் வந்து 2. இன்னைக்கு நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். எல்லா நேயர்களும் எனக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. சரி, ஆமா, நீங்க தான் கேள்வி கேட்கணும். ரோஜான்னு ஆரம்பிக்கிற அஞ்சு பாட்டு, நானே வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேன் போலயே. ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா, இது ஒரு பாட்டு. ஓகே, அடுத்து ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூ சேர்கிறதே, அது ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்மேகம். ஓகே, மூணு. ரோஜாவை ரோசான்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உன் பேரை சொல்லும் ரோசா பூ. நாலு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, ரோஜாக்களே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அஞ்சு பாட்டு
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. எனக்குன்னு இன்னைக்கு எல்லாருமே பாடல்களா ஈஸியா கேக்குறாங்க. எல்லா நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
2: பாடுறீங்க,
0: சரி ஓகே. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். வலிமை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

0: இனிக்கும் இசை தந்து, திகட்டாத தகவல்கள் தந்து, செவிக்கினிய ஊடகமாக மக்களை கவர்ந்த வானொலி இது ஆகாஷ்வாணி. 90 ஆண்டுகளாக என்றும் உங்களோடு.
1: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz.
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 பண்பலை மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியின் வெற்றியாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரம் வந்துருச்சு. வடக்கு கருமனூர் மாணிக்க வாசகம், அப்புறம் வெய்கால்பட்டி ரேணுகாதேவி, முகவூர் ஜோதி, தூத்துக்குடி மாரியம்மாள், இவங்க எல்லாம் வந்து வெற்றியாளர்கள். எனக்கு பாயிண்ட் கொடுத்தவங்க யார் யாரெல்லாம் அப்படின்னா, காரக்குறிச்சி கிருஷ்ணன், தூத்துக்குடி பாபு, ராமநாதபுரம் சாத்தான்குடி முருகன், அப்புறம் உடையாம்புலி பத்மா எனக்கு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. குமுதாவுக்கு பாயிண்ட் கொடுத்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா, குற்றாலம் அம்பலவாணன், தென்காசி சுப்பிரமணியன், அப்புறம் அரியலூர் கொளஞ்சிநாதன். திருநெல்வேலி ராஜாத்தி, அவங்களுக்கு சிக்னல் தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க இணைப்பில் இருந்து கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் ஆர்ஜே ரம்யா.
2: நான் குமுதா.
0: நேர்லே அடுத்ததாக 5:02 ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி இருக்குது. இதில் கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் குறித்து விளக்குகிறார் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். நேர்லே நீங்களும் தொலைபேசி வழியாக உங்களுக்கான ஆலோசனைகளை கேட்டு பெறலாம். இப்போ பொதிகை தும்பியோட நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாம். சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில.

0: செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிகா இறுதி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது ஆலோசனை நேரம். இன்றைக்கி ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் குறித்து ஆலோசனை வழங்குறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இளநிலை பொது மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். கோடை காலத்தில் வெப்பம் மனித உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, என்னென்ன நோய்கள்லாம் மனிதர்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்?
2: கண்டிப்பாக ஒவ்வொரு பருவ காலத்துலேயும் என்னென்ன நோய்கள் வருங்கிறத வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா,

0: பருவ காலங்கள்னு பிரிக்கிறாங்க. ஆறு வகை, பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு பிரித்து, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பருவ காலங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும்போது உடலில் சில மாறுதல்களை உண்டு பண்ணும். அப்போ அதில் வந்து உடல்நிலையில் வந்து சின்ன வேறுபாடுகள், எங்கள் இதில் சொல்கிறது வந்து முக்கு உயிர் தாதுக்கள் மற்றும் முக்குற்றம்னு சொல்லுவாங்க. வாத பித்த கபம் வலி அழல் ஐயம்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த வலி அழல் ஐயத்தில் ஏதாவது சின்ன அந்த சமநிலை, ஒன்று அரை கால்ங்க அளவில் இருக்கணும் உடம்பில். அதில் சின்ன வேறுபாடுகள் வந்து நம்ம ஒரு பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய சுற்றுப்புற சூழலில் வர பாதிப்புகள் வந்து உடலில் பாதிக்கப்பட்டு, இதில் சமநிலை வேறுபாடு தான் நோய்கள் வரும். அதனால் கோடை காலத்துலேயும் அதே மாதிரி நிறைய நமக்கு யூஸ்வலாக சாதாரணமாக பார்த்தா கோடை காலத்தில் சொல்லுவாங்க உடம்பு ரொம்ப சூடாக தெரியுது, கொஞ்சம் சிலவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும், உடம்பெல்லாம் சின்ன ஒரு எரிப்பு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு காந்தல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலவங்களை பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற்கனவே சாதாரணமாக தொட்டால் டெம்பரேச்சர் இருக்காது, பட் உடம்பு சூடாக தெரியும். அந்த மாதிரி யூஸ் இது பண்ணலாம். சிலவங்களுக்கு நீர் கடுப்பு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கலாம். ஒவ்வொரு அதாவது கோடை காலத்தில் வந்து உடலில் வந்து பொதுவாகவே என்னென்னா 12 மணிலேருந்து ஒரு மதியம் 3 மணி வரைக்கும் இந்த வெயில் ரொம்ப அதிகமான நேரத்தில் வந்து வெளியே வந்து போகாமல் இருந்தால் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது.
1: ஆமாம், குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் இதில் வந்து யார் இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதிகம் பாதிக்கப்படுவாங்க?
0: ஆக்சுவலாக கோடை காலத்தில் என்னென்னா உடம்பில் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து அதிகமான அளவு வெயில் இருக்கும், அந்த வெப்பம் வந்து அதிகமான அளவு ஹீட் இருக்கிற போது உடம்புல நீர் சத்து வந்து குறையும். நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே நீர் சத்து குறையும். இந்த நேரத்தில் என்னென்னா நிறைய பிளண்டி ஆஃப் வாட்டர்ஸ், நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறோம். இதை வந்து ட்ரெடிஷ்னலாக என்னென்னா நம்ம கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில்கள் நிறைய கோயில்களில் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, ஏதாவது சின்ன சப்ளிமெண்டேஷன் வந்து போயிட்டே இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாகவே இப்போ நம்ம கோயிலுக்கு போனோன்னா ஒரு தீர்த்தம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெஸ்ட் ட்ரெடிஷ்னலான பானகரம்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து வெயிலில் வரக்கூடிய அந்த சூட்டுக்கு ரொம்ப தி பெஸ்ட், ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லக்கூடியது. கருப்பட்டியும் புளி வெள்ளம் அவ்வளோதான். ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு 50 கிராம் கருப்பட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிட்டு நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி கலந்து பானகரம்னு குடிச்சாச்சுன்னா உடம்பு சூடு நல்லா குறைஞ்சிரும். நீர் எரிச்சல்லாம் கம்ப்ளீட்டாக, கண் எரிச்சல், நீர் எரிச்சல் இதெல்லாம் கரெக்டாயிரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து புதன் சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க, எண்ணெய் தேய்த்து முழுகிறது வந்து. பட் நமக்கு என்னென்னா இப்போ எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் நோக்கி போயிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் மறந்துட்டு, முன்னால் வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு இப்போ எங்கெல்லாம் 50 இயர்ஸ் தாண்டிட்டு இப்போ எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பழக்கம் இருக்குது. இப்போ உள்ள ஜென்சி ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் தெரியல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி இருக்குது. பட் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து உடலில் வந்து ஒரு நல்ல உடல் உஷ்ணம், உடலில் உள்ள அந்த சூட்டை வந்து நல்லா குறைக்கக்கூடியது. அதுவும் வந்து புதன் சனி நீராடுன்னு சொல்லுது. ஆண்கள் வந்து புதன் சனி நீராடும், பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக சித்த மருத்துவத்தில் அடிப்படை கோட்பாடாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குமா. சாதாரணமாக வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து இது ஃபிசிக்கலாக சொல்ல முடியாது, சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி இப்படி பார்க்குறத விட நம்ம இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணலாம். ஒரு உடல் லேசத்துவம் இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கே நிறைய மெத்தட் இருக்குது. எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எப்படி பண்ணணுங்கிறதுக்கே வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று ஒன்றா நம்ம கூட கேட்டு இது பண்ணிக்கிடலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர். இந்த கோடை காலத்தில் தான் தோல் பிரச்சனைகள், அதாவது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடிக்கடி வருது. நிறைய வேனல் கட்டிகள், அப்புறம் வந்து சொறி சரங்குங்கிற மாதிரி அடிக்கடி வருது. அதுக்கு காரணம் என்ன?
0: இல்லை இல்லை, ஆக்சுவலாக இது வந்து முதல்ல சொல்லலாம்னா அதிகப்படியான உடலில் வந்து சூடு வந்து வெயில் வந்து தாக்கம் இருந்துச்சுனாலே ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனஸ் ஆகும், அப்புறம் வந்து எக்ஸசிவாக ஸ்வெட்டிங் ஆகும். அப்போ வந்து ஏற்கனவே இதில் வந்து முக்கியமான காரணம் சொறி சரங்களை விட படர் தாமராஜில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்து அந்த ஸ்வெட் ஆகிறதுனால நமக்கு இன்னர் வேர்லாம் போகக்கூடிய இடத்துல வந்து படர் தாமரை அந்த மாதிரி உள்ள இது வந்து அதிகமாக வரும். இதுக்கு சாதாரணமாக சீமகத்தின்னு ஒரு இலை கிடைக்கும், சாதாரணமாக ரோடுகளில் கிடைக்க, சாதாரண அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய செடி. அதை எலுமிச்சை சாறில் நல்லா அரைச்சி அதை எக்ஸ்டர்னலாக போட்டால் கூட நல்ல லீஷன்ஸ் வந்து குறையும். இது போக என்ன பண்ணணும்னா சாதாரணமாக இச்சிங் இருந்துச்சுனாலே வந்து சாதாரண என்ன தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா போதும், பெரிய மெடிக்கேட்டட் ஆயில்லாம் வேண்டாம். நமக்கு ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம ஹோல் பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்தோ இல்லை எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய இந்த மாதிரி அட்டாக்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது ஸ்கின்னு தான். அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மேனரில் இருக்கும். அதை வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டா வழக்கமாக நீங்கள் சொல்ல கோடை காலத்தில் மட்டும் இல்லை எந்த காலத்தில் நோய் வரக்கூடியதும் ஸ்கின் டிசீஸ்க்கு வரதுக்கு ஒரு ப்ரிவென்ஷனாக இருந்துக்கிடலாம்.
1: ஓகே, நிச்சயமா டாக்டர். அடுத்ததாக இந்த சில பேருக்கு வந்து வெயிலில் போனாலே அவங்க தோல் வந்து அப்படி செவந்து போயிடும், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி இந்த வெயில் காலத்தில் வந்து சமாளிக்கும்?
0: இது வந்து இப்போ என்னென்னா சன் டன் க்ரீமு, நிறைய க்ரீம்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸுக்கு நிறைய பண்ணுறாங்க. இதை விட பெஸ்ட் ரெமடி என்னென்னா ட்ரெடிஷ்னலாக என்னென்னா மழை

0: காட்டுக்கெல்லாம் போய் ஒரு வைல்டு கலெக்ஷன்ஸு, ஹெர்பல்ஸோ மற்ற தானியங்களோ எல்லா விஷயங்களுக்கும் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸுக்கு பண்ணுறவங்க எல்லாருமே தலையில் ஆவாரம் குலையை வந்து போட்டு வர்றது தான் வந்து பழைய பழக்கம். அது வந்து ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய சொல்லவடை உண்டு. அப்போ வந்து இந்த ஆவாரை வந்து உடற்சூட்டை வந்து நல்லா குறைச்சணும். ஆவாரை குடிநீர் வந்து இப்போ நாங்கள் டயபிட்டிஸ்க்கெலாம் எங்கள் சித்த மருத்துவ கல்லூரியில் சிறப்பு இதுக்குன்னு வந்து சிறப்பு சிகிச்சை பிரிவே இருக்குது. எவ்ரி வெனஸ்டே வந்து நிறைய பேர் வந்து பயன்பட்டுக்கிட்டு போகிறாங்க. நேச்சுரல் ட்ரக்ஸ் இந்த ஆவாரை குடிநீர் கொடுக்குறோம். இது போக மதுமேக சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ என்ன காரணம்னா டயபிட்டிஸ் வந்து அதிகமான அளவு தாக்கம். இது கோடை காலத்தில் வந்து நீரழிவு நோயாளிகள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து எக்ஸசிவாக ஃப்ளூயிட் லாஸ் இருந்துக்கிட்டு அடிக்கடி யூரினேஷன் இருக்கிறனால இருக்கும். இந்த வெயில்னாலே உடலில் நீர் தூங்குறீங்க. அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணும். இல்லைனா எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ்னால நிறைய நோய்கள் வந்து நிறைய உடல் சுகவீனங்கள் வந்து வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து ஸ்கின் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாமல் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிட்டு தான் இந்த கோடை காலத்தில் முக்கியமான காரணம். சித்த மருத்துவம் இல்லை, பொதுவாக மருத்துவத்திலே சொல்கிறது வந்து ஒரு மருத்துவர்களோட முக்கியமான ஒரு அறிவுரையாக சொல்கிறது வந்து நீர் சத்து வந்து குறைபாடு இல்லாமல் உடம்புல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு தான் நிறைய என்ன ஃப்ளூயிட்ஸ்னாலும் மோர் குடிக்கலாம், ஜீரக தண்ணி குடிக்கலாம். ஜீரக தண்ணி குடிக்கிறது வந்து இப்போ கேரளா பக்கம்லாம் நல்ல ரொட்டீனாக ப்ராக்டிஸில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி உள்ளது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நேரிலே மருத்துவர்கிட்ட நீங்களும் ஆலோசனைகள் பெற அழைக்கலாம். 0462-256-1132 அல்லது 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் கலந்துக்கிட்டு பேச இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? கண்ணன் பேசுறீங்க.
2: டாக்டர், பொதுவா சித்த மருத்துவத்துல வந்து நாள்பட்ட நோய்கள்லாம் குணமடையுமா? அதே நேரத்துல இந்த வெயில் காலத்துல வந்து நீர் கடுப்பு அந்த மாதிரி வந்தா அதுக்கு என்ன மருத்துவம்?
0: சித்த மருத்துவத்தில் நாள்பட்ட நோய்கள் இல்லை, பொதுவான நோய்களுக்கே சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய பரிகரிக்க முறைகள்லாம் இருக்குது. நீர் கடுப்பு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது வாட்ரு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணணும், பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் எடுத்துக்கிடணும். அதுக்கு என்ன காரணத்தினால நீர் கடுப்பு வந்திருக்குன்னு, ஒரு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனால இருக்கும். அது முறையாக மருத்துவரை அணுகி வந்து சிகிச்சை பெற்றால் நல்லது.
1: ஓகே, நன்றி நன்றி. அடுத்த நேயர் நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், அயலோடரம், கைத்தாறு அயலோடரம் கட்டுக்கொள்ள மேடம்.
1: ஓகே டாக்டர்,
0: வணக்கம், சொல்லுங்க சார். சொல்லுங்க
3: சார், இந்த சூட்டுக்கு வந்து சார் அந்த அறிமுகப்பட்ட இருக்கு பாருங்க.
0: ஆமா,
3: அதை நான் வாங்கிட்டு வந்து நைட்ல நல்லா தட்டி போட்டு தண்ணியில அரைப்போம். தண்ணி வச்சு காலையில காலையில் குடிச்சோம்னா சூடு விட்டுருது சார்.
0: கண்டிப்பா இருக்கும். அதிமதுரம் வந்து கிளைசிரியசா கிளாபரான்னு சொல்லி எங்களுக்கு வந்து என்னன்னா தொண்டைக்கட்டு, தொண்டையில் கட்டக்கூடிய கபத்தை வந்து நீக்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து இருமலுக்கு பயன்படுத்தலாம். சூவபுள ஏதாவது சின்னதாக அந்த வேரை மட்டுமே கட் பண்ணி எடுத்து வாயில் அதாவது சுவைச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த உள்ளே உள்ள நீர் இறக்குனாலே கபத்தையும் குறைச்சிடும், சூடையும் குறைச்சிடும். தொண்டைக்கும் நல்லது சார், நல்ல மருந்து அது. அதே மாதிரி வந்து சின்ன குழந்தைகளுக்கு இனிப்புக்கும் கூட சேர்த்து பயன்படுத்தும். என்ன சார், பெஸ்ட் ரெமடி அது. நீங்கள் சொல்ல மருந்து அதே மாதிரி வந்து வயிறு புண்ணையுமே குறைக்கும், தொண்டை புண்ணையும் குறைக்கும்.
3: ரொம்ப நன்றி சார்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் சார், நல்ல பரவாயில்ல. இவ்வளவு தூரம் சித்த மருத்துவத்துல இவ்வளவு ஈடுபாடோட சொல்லி நீங்க பெற்ற, அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்த வந்து பொதுமக்களுக்கும் தெரிவிச்சீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
1: அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதாவது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி சில மூலிகைகளுக்கு
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து அடல்ட்ரேஷன் நிறைய இருக்குது. ஒரு மருந்து மூலிகை தெரியாமல் பயன்படுத்தினா அதனால் அது நிறைய விளைவுகள், தீ விளைவுகள் இருக்குது. அதனால் மருத்துவர் அணுகி, நிறைய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இருக்காங்க. இது பட்டம் படித்து இதிலேயே சித்த மருத்துவத்திலேயே வந்து பட்டதாரி மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள அணுகி கேட்டிங்கன்னா இப்போ உள்ள அறிவியல் நோக்கோடு அவங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால் அதை பயன்படுத்திக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நிறைவாக ஒரு நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம், கோவிலிருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: ஆ சொல்லுங்க டாக்டர் இருக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
4: இந்த எங்க அம்மாவுக்கு 80 வயசு இருக்கு சார். இது நீர் கடுப்பு ஒரு மாசம் இந்த வெயில் காலம் வந்ததுல இருந்தே இருக்கு, கடவாயிலையும் வலிக்குங்கிறாங்க.
0: சரி சரி சரி,
4: இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கும்
0: இல்லம்மா? உங்களுக்கு உங்களுக்கு அம்மாவுக்கு சுகர் பிரஷர் ஏதாவது உண்டுங்களா?
4: ஒண்ணுமே இல்ல
0: சார். ரைட் ரைட், தேங்க் காட். 80 இயர்ஸ் வரைக்கும் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இல்லாம இருக்காங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிளஸ்டு பீப்புள்னு அர்த்தம். பட் நிறைய தண்ணி மட்டும் முதல்ல குடிக்க வைங்கம்மா, ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய. ஆமாம்மா, இல்லைம்மா இளநீர் நொங்கு அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காட்டாலும்
4: குடிக்கிறாங்க.
0: இல்லை இல்லை இல்லை, பழைய ஆட்கள் அது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதை கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணி

0: ரொம்ப இதுமா பெஸ்ட் நீராகாரத்தை வந்து கொஞ்சம் ஜீரகம் இல்ல வெந்தயம் சேர்த்து
1: பழைய
0: சோறு கொடுங்க, நீராகாரத்தோட ஜீரகம் வெந்தயம் கலந்து கொடுங்க. வெந்தயத்தை முந்தினாலே ஊற போட்டு எடுத்துட்டு அதை வந்து க்ரஷ் பண்ணியோ இல்லை அப்படியே கூட கொடுத்தீங்கன்னா கூட நல்ல நீர் கடுப்பு வந்து குறைஞ்சிரும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் காலில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து சுண்ணாம்பு கூட வைப்பாங்க, பெருவிரல்ல வச்சிங்கன்னா கூட
1: சுண்ணாம்பு வச்சுட்டேன் சார்.
0: ஆ வச்சுருப்பீங்க, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் நம்ம திருநெல்வேலியோட பழக்கம், அதெல்லாம் நல்ல விஷயம், அதை ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா நியர் அதாவது பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று ஏதாவது என்ன காரணம்னு தெரிஞ்சு பண்ணணுமா. கைப்பக்குமா பண்ணக்கூடாது, வயசானவங்க நல்ல கேர் எடுக்கணும். இப்போ நிறைய ஸ்கீம் எல்லாமே இருக்குது, நீங்கள் அணுகுனீங்கன்னா என்ன காரணத்தினால நீர் கடுப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, ஏன்னா ட்ரைனஸ் ஆகும் நமக்கு நீர் பாதை வந்து ட்ரைனஸ் ஆகும் ஏஜ்டானா, அதனால் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முறையான மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற்றீங்கன்னா ரொம்ப நல்லதும்மா.
2: நன்றி. அடுத்த நேர சந்திச்சிடலாமா? வணக்கம்.
3: வணக்கம்மா, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: ஆ சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: ஆ வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: அதாவது இப்போ இந்த வெயில் நேரம் வந்து உடல் சூடும் இருக்கு, அதே சமயத்தில் இந்த சருமங்களில் வந்து சுருக்கங்கள் அதிகமாக
0: இருக்கு,
3: இந்த ஒரு வறண்ட தன்மையா இருக்கு. இதுக்கு வந்து புளியலுக்கு ஏதாவது ஒரு பொடியல்
0: நலுங்கு மாவு, கொஞ்சம் நாகர்கோவில் கேரளா அந்த பக்கம் போனீங்கன்னா ராஷ்னாதி பவுடர்னு ஒன்று வந்து தலைக்கு தேய்ச்சி சின்ன வயசுலேருந்தே அதை பழக்கியிருப்பாங்க. நம்ம சைடில் வந்து நலுங்கு மாவு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக பயன்படுத்துறதுன்னா பாசிப்பயிர் மாவு தான் பெஸ்ட். பெரிய அளவு செலவு இல்லாமல் பாசிப்பயிர் நேசாக வறுத்துட்டு ஈரம் போக வறுத்துடணும். அதில் ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபங்கஸ் கோட்டிங் அந்த சின்ன சின்னதாக வண்டு வந்துடுற மாதிரி வந்துடும், அதனால் நல்ல லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதை மட்டுமே எக்ஸ்டர்னலாக பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டா இதை விட கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் வேணும்னா பாசிப்பயிர் மாவு, கொஞ்சம் கடலை பருப்பு, அப்புறம் வந்து கடையில் கார்போ அரிசின்னு ஒன்று கிடைக்கும் சார், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை கொஞ்சம் வாங்கிச்சேன். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. அந்த பாசிப்பயிர் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த ஜூஸ் போட்டுட்டு மீதி இருக்க எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லதாக கட் பண்ணி போட்டு திருச்சி எடுத்துட்டிங்கன்னா சேக்காவோட தேய்ச்சி இது பண்ணிட்டீங்கன்னா சேர்த்து அரைச்சி இது எக்ஸ்டர்னலாக பயன்படுத்தலாம். நிறைய நலுங்கு மாவு நிறைய நெட்லேயே நீங்கள் கோத்ரு பண்ணால் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. அதே மாதிரி பழைய சித்த மருத்துவ புத்தகங்களில் நலங்கு மாவு வந்து நிறைய இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ பூளாங்கிழங்கு சேர்த்தாச்சுன்னா நல்லா வாசனை, அப்புறம் நம்ம தேய்ச்சி கழுவும் போது ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்னஸ் ஒரு நுரம் மாதிரிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி என்னென்ன தேவையோ காஸ்மெட்டிக்ஸு பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு ட்ரைனஸ்ஸு ஒரு ரிங்கிள்ஸ் அதாவது ஒரு சின்ன சுருக்கங்கள்லாம் வருதுன்னு சொல்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக சோத்துக்கத்தாலே பயன்படுத்தலாம் சார். சோத்துக்கத்தாலையில்
3: போய் ஜெல் எப்படி பயன்படுத்த
0: ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். சோத்துக்கத்தாலே வந்து வெறும் எக்ஸ்டர்னலை மட்டும் பயன்படுத்தாமல் இன்டர்னலாக பயன்படுத்தணும். சோத்துக்கத்தாலே ரெண்டு பக்கம் அந்த முள் மாதிரி இருக்கிறத கட் பண்ணுங்கள். ஆமாம், அப்புறம் அந்த தோலை மட்டும் எடுத்திங்கன்னா உள்ள நொங்கு மாதிரி வெள்ளையாக இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கடுக்கா பொடி வாங்கி உள்ளே நல்லா கலக்கிடுங்க. கலக்குனீங்கன்னா நல்லா அதனோட ஒரு அதில் வந்து எல்லோ கலர் மியூஸ்லேஜ் மாதிரி ஒன்று வரும், அதுதான் கசப்பு தன்மை கொடுக்கும். இந்த கடுக்கா பொடியை போட்டு கொஞ்சம் தண்ணியும் கலந்து நல்லா கலக்கிட்டு தண்ணியை வடிகட்டுங்க. இப்படி ஒரு 10 தடவை செஞ்சீங்கன்னா அந்த கசப்பு போயிடும். அதுக்கப்புறம் வெறும் வயத்தில் ஒரு பெரிய கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து வெறும் வயத்தில் அதோட கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்து உள்ளே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சூடு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும், ஸ்கின்னையும் டோன் ஆயிரும். இது அதே நேரத்தில் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து இதை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா நல்ல மாதவிடாய் கோளாறு பிரச்சனைகள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும். என்னென்னா சோத்துக்கத்தலைக்கு இன்னொரு பேரே குமரின்னு சொல்லுவாங்க, அதாவது யங் லேடிஸ்க்கு வந்து பெண்களுக்கு வந்து வரக்கூடிய மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள், சின்ன சின்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸு எல்லா விதத்தையும், அதாவது வந்து எங்களோட கோட்பாடுபடி வாதப்பித்த கபன்னு சொல்கிறதுல வந்து பித்த வந்து அதிகமானால் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதை அவ்வளோத்தையும் சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சோத்துக்கத்தலைக்கு உண்டு. அதனால தான் குமரின்னு இதுக்கு பேர், இன்னொரு பேர் வந்து சோத்துக்கத்தலைக்கு குமரி, கிழவின்னு சொல்லக்கூடியது முருங்கைக்கீரையை சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய, குமரி வந்து சோத்துக்கத்தலை வந்து எக்ஸ்டர்னலாகவோ உடல் சூட்டை தணிக்கவோ பயன்படுத்திக்கலாம். நியூட்ரிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது என்ரிச்டு நியூட்ரிஷன் வந்து உடம்புல கண்டிப்பாக பெண்களுக்கு தேவையான ஒரு நுண் ஊட்டச்சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. எவ்வளோ தேவை கால்சியம் அயனு விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே ரிச்சாக இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை. பட் வந்து என்னென்னா நம்ம விதவிதமாக கலர்டு லீஃப் உள்ள கீரைகள்லாம் நிறைய காஸ்ட்லியாக வாங்குகிறோம். அதை தவிர்த்து முருங்கைக்கீரையை வந்து பயன்படுத்தினீங்கன்னா வந்து ரிச்சாக ஹீமோக்ளோபின் இரவு இப்போ இன்னும் சொல்லுதாக இருந்தால் நம்ம எல்லோரும் ஹீமோக்ளோபின்

0: ரத்த சோகை வர்றதுக்கு வந்து எல்லாரும் சாப்பிடு, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அதை சாப்பிட்றோம். நிறைய விஷயங்களை வந்து எல்லாருமே நம்ம வந்து சொல்லிட்டு போயிடும். பேரிச்சம்பழம் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ கிடைக்கும்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கால் கிலோ இல்லை 100 கிராம் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடணும். எவ்வளோ காஸ்ட்லி, அதை வந்து யாருமே இல்லாமல் ரெண்டு பேரிச்சம்பழம் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம டயட்ரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து பயன்படுத்துங்க. முருங்கைக்கீரையை பயன்படுத்தும் போது நம்ம வந்து சமையல் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சேர்க்கும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துக்கிடுவாங்க, கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கிடுவாங்க. கீரையோட பருப்பு சேரும்போது நமக்கு ரிச் மினரல்ஸ் நியூட்ரியன்ட் கிடைக்கிறதோட ப்ரோட்டீன் ரிச்சாக கிடைக்கும். இந்த பருப்போடு சேர்த்து நம்ம நெய்யும் சேர்த்து சேர்க்கும்போது வந்து ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, ரைஸு எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு டயட்டு கிடைக்கும். அதனால் வந்து தவிர்க்காமல் மேக்ஸிமம் முருங்கைக்கீரை, உங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நான் சொன்ன மாதிரி சோத்துக்கத்தாலே பயன்படுத்தலாம், சோத்துக்கத்தாலே உள்ளேயும் பயன்படுத்தலாம் சார்.
1: கண்டிப்பாக
0: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி சார். டாக்டர் தொடர்ந்து பேச

0: முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக நான் சொன்ன மாதிரி சோத்துக்கத்தாலே பயன்படுத்தலாம், சோத்துக்கத்தாலே உள்ளேயும் பயன்படுத்தலாம் சார்.
1: கண்டிப்பாக
0: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி,
0: தேங்க்யூ.
2: நன்றி சார். டாக்டர், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
3: அப்படியா ஆனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: டாக்டர், கோடை காலத்தில் சரும பிரச்சனைகளுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுன்னா அம்மை நோய். இது அடிக்கடி இந்த கோடை காலத்தில் வர்றதுக்கு காரணம் என்ன டாக்டர்?
1: பொதுவாக வந்து அம்மை நோய்கள் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லும்போது வந்து கொள்ளை நோய்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அம்மை நோய் வந்துச்சுன்னா டெத்து வந்து நிறைய நடந்துச்சு. அதான் கொள்ளை நோய்கள்னு சொல்லக்கூடிய ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன். இப்போ கோவிட் வந்துச்சுல, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அம்மை நோய்கள், அதாவது செல்ஃப் லிமிட்டிங் டிசீசஸ். அந்த காலத்தில் சொல்லும்போது பெரியம்மை நோய்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன்ஸ் நிறைய வந்து தடுப்பூசிகள்லாம் ஸ்மால் பாக்ஸுக்கு கொண்டு வரும்போது இந்த நோய்கள் வந்து பிரிட்டிஷ் இன்வேஷன் பீரியட்ஸ்லலாம் வந்து ரொம்ப அதிகமான அளவு டெத்து நமக்கு நிறைய நடந்துச்சு. அப்போ என்னென்னா வந்து எங்கள் சிஸ்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தால கோடை காலம் முடிஞ்சு அடுத்தால வந்து இந்த முன்பணி காலம் வரும்போது அந்த பருவநிலை மாறுபாடு வரும்போது உடம்பில் வந்து நிறைய பாதிப்புகள் வரும். இது அம்மை நோய் வந்து ஒரு பெரிய ஊழிக்காற்றுன்னு சொல்ல, அதாவது நிறைய கொள்ளை நோய்கள் ஊழி நோய்கள் மாதிரி அது வந்து ஒரு பெரிய கொள்ளை நோயாக வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வேரியோலா வைரஸ், ஒரு வைரஸ் இன்வேஷனால் வரக்கூடிய ஒரு நோய் தான் அந்த பெரியம்மை நோய். இது வந்துச்சுன்னா திரும்ப வந்து ரெக்கரன்ஸ் வந்து வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வந்து நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆயிரும். பட் என்னென்னா இதில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஒரு வைரல் டிசீஸ்க்கு பொதுவாகவே வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் வந்து பொதுவாக வேர்ல்டு வைடாகவே பெரிய அளவில் கிடையாது. குறிப்பிட்டு சொல்லலாம் தான் அக்கி நோய், ஹெர்பீஸ்னு சொல்லக்கூடிய நம்ம அக்கி நோய் தான் இப்போ காமனாக வரும். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்குலாம் அக்கி நோய் வந்து இந்த சம்மரில் வந்து அதிகமான அளவு இன்வேஷன் இருக்கும். இந்த பெரிய மெய் சின்ன மெயின் சொல்லக்கூடியது வந்து நம்ம சிக்கன் பாக்ஸ்னு சொல்லக்கூடியது, ஒரு ரேஷஸ் இருக்கும் உடம்புல, வந்து நல்ல ஒரு ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும். ஒரு 7 to 10 days வரைக்கும் அந்த ரேஷஸ் இருக்கும் உடம்புல. வந்து சின்ன சின்ன கொப்புளங்கள் வந்து உள்ளே வந்து சளம் இருக்கிற பஸ்டியூல்ஸ் இருக்கும். இந்த பஸ்டியூல்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக, அதாவது வந்து வந்துட்டு ஒரு 3 to 5 days வந்து நல்ல ப்ரொக்ரெசிவாக இருந்துட்டு அப்புறம் அப்படியே டிக்ளைன் ஆயிரும். சளம் வந்து பெரியம்மை இருக்கும்போது, இப்போ பெரியம்மை நோயெல்லாம் பெருசாக வந்து இன்வை யாருக்கும் நம்ம பார்க்குறது இல்லை. சிக்கன் பாக்ஸ் வந்து அதிகமாக வந்து அதிகமான வரும். இது மாதிரி மீசல்ஸ் சொல்லக்கூடியது வரும், மம்ஸ்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு விங்கின், இது எல்லாமே வைரல் டிசீஸ். இந்த வைரல் டிசீசஸ் வந்து வேரியோலா வைரஸ், வேரிசலா வைரஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு வைரஸோட டைப்பு டிஃப்ரென்ஸ் தான் வந்து நிறைய வந்து இன்வேஷன் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த சம்மர் பீரியடில் வந்து அதிகமான அளவு வந்து அஃபெக்ட் ஆக வந்து ஒரு காரணம் தான் சொல்லலாம். என்ன வந்து காரணம், எங்கள் நவீன மருத்துவத்தில் பார்த்தாச்சுன்னா வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலே ரேஷஸ் வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாலே ரேஷஸ் வரலாம். அம்மை நோய்கள்னு சொல்லக்கூடியது வந்து இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரெக்கரன்ஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, எப்போல்லாம் உடம்புல இம்யூனோ சப்ரஷன் இருக்குது, அதாவது வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் போது, ஒன்று குழந்தை பருவத்துலேயும் குறையாக இருக்கும், வயோதிகத்துலேயும் குறையாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நம்ம டயபெட்டிஸ் அந்த மாதிரி லாங் ஸ்டாண்டிங் இல்னஸ், க்ரானிக் இல்னஸ் இருந்துச்சுன்னா உடம்பு இம்யூன் சிஸ்டம், ஒரு நமக்கு ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குன்னா உடம்போட இம்யூன் சிஸ்டத்தோட ஒன்று இன்டர் ரிலேட்டடாக தான் உண்டு. நம்ம வந்து தனியாக வந்து ஒரு நோயின்னு பார்க்காம இப்போ என்னென்னா கான்செப்டே வந்து பர்சனலைஸ் மெடிசன் தான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன தொந்தரவு வருதோ அதை ட்ரீட் பண்ணு. ஒரு காமனாக ஒரு டிசீஸை வந்து பிளான் பண்ணியே போக வேண்டாம். ஏன்னா வந்து ஒவ்வொன்றும் பெக்யூலியரான உடம்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் இருந்தாலும் 5 பிள்ளைகளும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்குது. அதுதான் வந்து எங்கள் இதில் வந்து பேரி பிணி இளமை இன்பம் பிணி மூக்கு சாப்பாடு ஆறும் கருவில் அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. பேரு பிணி இளமை இன்பம் பிணி மூப்பு சாக்காடு, இந்த 6 விஷயங்களும் வந்து பெர்த் டிட்டர்மினேஷன். அதனால தான் இப்போ நிறைய வந்து டிஎன்ஏ பற்றி அனாலிசிஸ், ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங், ஜீனோமிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. சித்தா ஜீனோமிக்ஸ்னே இப்போ நிறைய இதில் எங்கள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் வந்து என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் பிறந்த உடனே அவருக்கு என்னென்ன டிசீஸ் தான் ப்ரிவலன்ஸ் இருக்கும், இந்த டிசீஸ் தான் வரும், இந்த டிசீஸ் தான் இவ்வளோ வயசில் நமக்கு எப்படி ஒரு ஜாதகம் பிறந்த உடனே ஜாதகம் கணிச்சிட்டு 20 வயசில் அந்த படிப்பான், 30 வயசில் மேரேஜ் ஆகும், 40 வயசில் குழந்தைகள், இந்த ஒரு சீக்வன்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு சீக்வன்ஸ் போதில்ல, இதே பேட்டர்னில் நமக்கு வந்து டிசீஸை வந்து இந்தந்த வயசில் இது இது வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு ஜீனில் சில வந்து ரிசஸிவாக இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும். பேரண்ட்ஸ் போத் டயபெட்டிக்காக இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து 50% சான்சஸ் இருக்குங்க. அப்படி பார்த்தாலுமே 4 பிள்ளைகளில் ஒரு 2 பிள்ளைகளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, 2 பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால் வந்து இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ஸ் தான். அப்போ வந்து பர்சனலைஸ்டு மெடிசன் சொல்லும்போது ட்ரீட் த இண்டிவிஜுவல், நாட் ட்ரீட் த டிசீஸ். அதான் வந்து கான்செப்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அதை வந்து ட்ரீட் பண்ண. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரே மருந்து கொடுத்தாச்சுனாலும் 4 பேர்த்து கொடுத்தாலும் 2 பேர்த்து கேட்கும், ஒருத்தர் கேட்காது, ஒருத்தருக்கு அதிகமாயிரும். இந்த கான்செப்ட் வர்றதுனால பெர்சனலைஸ்டு கான்செப்ட்லேயே போகிறது. இப்போ அம்மை நோய்களுக்கு எடுத்தாலுமே நிறைய டிசீஸ் வந்து என்னென்னா செல்ஃப் லிமிட்டிங், அதாவது வந்துட்டு அந்த பீரியட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகி வெளியே போயிடும். எக்ஸாம்பிள் மஞ்சக்காமலை. அதை விட பெஸ்ட்டு செல்ஃப் லிமிட்டிங் வைரல் டிசீஸ் வந்து நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது. ஜலதோஷம் பிடிச்சாச்சுன்னா நமக்கு நல்ல நேசல் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு நேசல் பிளாக் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், இதெல்லாம்

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆலோசனை நேரம். இன்னைக்கு கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் குறித்து ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இளநிலை பொது மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள்.

0: தான் இருக்கும், ஒரு லோ கிரேட் ஃபீவர் கூட வரலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு வாரம் இருக்கும், மருந்து கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி. இது ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க, 7 days மெடிசன் எடுக்கணும் இல்லை 1 week மெடிசன் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செல்ஃப் லிமிட்டிங்காக இருக்கும். அந்த வைரஸ் இன்வேஷன் உடம்புல வந்துட்டு, அதாவது என்னென்னா வைரஸ் வந்துட்டு வைரஸ் போயிடும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ரைட் ஒரு கலவரம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலவரம் வந்து எல்லோரும் அடித்து முடிச்சுட்டு எல்லோரும் போயிடுவான், செருப்பு கம்பு அதெல்லாம் நிறைய உள்ளே கிடக்கும். அந்த ரோடு வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனாலும் எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு போயிடும், அப்புறம் க்ளீன் பண்ணணும். இந்த விஷயம், இந்த நடக்கக்கூடிய விஷயந்தான் உடல் பாதிப்பு. வைரஸ் வந்துடும், வந்துட்டு வெளியே போயிடும், பட் உடம்புல உள்ள பாதிப்புகளை வந்து கிளியர் பண்ணதுக்கு வந்து நேச்சுரலாக உடம்பு இறக்கி போகணும். எப்போவுமே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது டைரெக்டாக மெடிசன் கொடுக்காம, நவீன மருத்துவத்தில் என்னென்னா அந்த கிருமியை எடுத்து மருந்து கொடுக்குறாங்க. எங்களோட கான்செப்ட் என்னென்னா உடம்பு வந்து அந்த கிருமி எதுக்கிறதுக்கு தயார் பண்ணுறோம். ரெண்டுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ட்ரீட் த ஹோல் பாடி, நாட் ட்ரீட் த டிசீஸ், ட்ரீட் த இண்டிவிஜுவல் ஆர்கன், அந்த கான்செப்டே இல்லை. ஹோல் பாடியை வந்து கரெக்ட் பண்ணி உடம்பே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படின்னா தான் வந்து நார்மலாக இருக்கணும். இது ஆக்சுவலாக மீன் வந்து கையில் கொடுக்கறது இல்லை, மீன் பிடிக்க தூண்டியில் தான் கொடுக்குறோம். ஒரு நோய்னா அதுக்குரிய மருந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் எங்களோட கான்செப்ட் என்னன்னா அந்த நோய் வந்தால் என்ன பண்ணணும், வராமல் இருக்க என்ன பண்ணணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ங்கிறது மாதிரி நோய் வராமல் இருக்கிறதுக்கு உடம்பை எப்படி நல்வழிப்படுத்தணும், அதை ஹோலிஸ்டிக் ஹெல்த் நிறைவாழ்வுக்கு தான் சித்த மருத்துவம். அப்போ அதை நோக்கி என்ன பண்ணணும், டெய்லி என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களுமே ஒரு ஒரு பியூர் சயின்டிஃபிக் பேசிஸில் எங்கள் இதில் என்லைட்டடாக சொல்லியிருக்காங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ அம்மை நோயில் அதுலேயும் கொப்பளங்கள் வரும், நமக்கு சாதாரணமான நமக்கு கொப்பளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது ரெண்டுத்தையும் எப்படி, இது வந்திருக்கிறது எனக்கு அம்மை நோய் தான் அப்படின்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறது?
0: ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரேஷஸ் வந்து உடம்புல ஒரு ஸ்கின் ரேஷஸ் வருது வித் அசோசியேட்டடாக ஃபீவர் இருக்கா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா அலர்ஜிக் ரேஷஸ் வந்து வரும், சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு அலர்ஜிக் ரேஷஸ் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சின்ன காஸ்மெட்டிக் ஒரு இது போட்டாலும் வந்துடும். அப்புறம் ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ சொன்ன மாதிரி ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, மீசில்ஸ், இதில் எல்லாமே ஒரு வைரல் ரேஷஸ், இந்த ரேஷஸ் வைரல் இன்ஃபெக்ஷனில் வரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸ்கார்லட் ஃபீவர் நிறைய இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லேயும் இந்த ரேஷஸ் வரும். இதை விட முக்கியமானது என்னென்னா ட்ரக் ரியாக்ஷன்ஸில் வரும். மருந்து வந்து மெடிக்கல் ஸ்டோர்ல போய் நம்ம வாங்குறோம் விதவுட் ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன், ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஒரு மெடிசனை போய் கன்சியூம். இப்போ நிறைய அப்படித்தானே பண்ணுவாங்க, 50% நம்மளே அப்படித்தானே, இது நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்ண வேண்டாம். 50% ஆஃப் த மெடிசன் வந்து விதவுட் மெடிக்கல் சூப்பர்விஷன், ஒரு கன்சல்டண்ட்டை இல்லாமல் ஏதாவது ஒரு மெடிசனை வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லோரும் நம்ம என்ன நினைப்போம்னா டாக்டருக்கு கன்சல்ட்டிங் எல்லாம் செலவு பண்ணி அவர் போனால் ஸ்கேன் எடுக்கணும், பிளட் டெஸ்ட் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ செலவாகும், அதுக்கு நம்ம நேராக மெடிக்கல் ஸ்டோரில் போய் வாங்கணும்னா மருந்து வாங்கிடுவாங்க. வாங்கி இதை எடுக்கிறது வந்து என்னென்னா எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த ஸ்கேன் எடுக்கிறது வந்து திரும்ப கண்டிப்பாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. 50% வந்து விதவுட் நோயிங் மெடிக்கல் ஸ்டோரில் உள்ளவங்க வந்து நம்மளை விட குறையாக தான் படிச்சிருப்பாங்க, அது தப்பாக சொல்லலை. நம்மளை விட, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து நிறைய இப்போ எல்லாம் கூகுளில் நெட்லலாம் பார்த்துட்டு தான் போகிறீங்க. இப்போ டாக்டரை வந்து செக் பண்ண வரும்போதே ஏஐயோட தான் வரீங்க, ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு சாட் ஜிபிடியில் போட்டு எக்ஸ்ரே. இப்போ எனக்கு என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ், என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டு எக்ஸ்ரேலாம் சாட் ஜிபிடியில் பார்த்துட்டு என்னன்ட்டு வந்துட்டு முதல்ல எனக்கு தெரியுமான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. இட்ஸ் நாட் இது வந்து தப்பான விஷயம் இல்லை, நல்லது, ஒரு விஜிலண்டாக இருக்கிறது. ஏன்னா என்னையே நான் ரெக்யூப் பண்ண ஒரு சான்சஸ், அப்போ வந்து இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறோம். அப்போ கொடுக்கும்போது இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றோம், அந்த மருந்தையும் இந்த மாதிரி அனலைஸ் தயவு செய்து பண்ணி பாருங்க. நான் வந்து யாரையுமே தப்பாக சொல்லலை, இந்த மருந்தையும் கொடுக்கும்போது உடம்புல வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஏடிஆர்னு சொல்லக்கூடியது. ஒரு மருந்து எடுத்தால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு கன்சியூம் பண்ணுங்கள். தப்பாகவே சொல்லலை, மெடிக்கல் ஸ்டோரில் போய் கவுண்டர் செல்ஸ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட பெஸ்ட் சாய்ஸ் ஒரு டாக்டரோட அட்வைஸ். என்ன ரியாக்ஷன் எதுக்கு எதுக்காக சொல்லணும்னா ட்ரக் ரியாக்ஷன் ஸ்டீவன் ஜான்சன் சிண்ட்ரோம்னு உண்டு, எஸ்ஜிஎஸ், அதுவும் இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் தான் வரும். அதனால் வந்து எந்த ஒரு இது ஸ்கின் ரேஷஸ்னாலுமே அம்மை நோயில் வந்து என்ன பஸ்டியூல்ஸ் இருக்கும், அதாவது உள்ளே வந்து சலம் கட்டியிருக்கும், அந்த ஒரு பிங்க் கலரில் ஒரு ரெட்டிஷ் கலரில் ரேஷ் வந்துச்சுன்னா முதல்ல ட்ரங்க் அதான் முன் நெஞ்சு பக்கம் அந்த பக்கம் வரும், அப்புறம் முகத்தில் வரும், பெரிய மென்ன வாய் பக்கம் ஃபேஸ்லலாம் இன்வால்மெண்ட் இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு 3 days அப்புறம் அப்படியே குறையும். நம்ம ட்ரெடிஷ்னலாக நிறைய ப்ராக்டிஸ், நம்ம இப்போ காலங்காலமாக எங்களோட டெக்ஸ்ட்லலாம் அம்மை நோய்களை வந்து 13 types பிரிச்சிருக்கிறாங்க. அம்மை வராமல் தடுக்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் என்ன டயட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு, எல்லாமே மொடாலிட்டிஸ் நிறைய

0: விஷயங்கள் என்லிஸ்டட். எங்கள் பழைய ட்ரெடிஷ்னல் இல்லஸ்ட்ரேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் லிட்ரேச்சரில் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
1: ஓகே.
0: பட் என்னென்னா, இப்போ வந்து இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வேக்சினேஷன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு அதனோட ப்ரிவலன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு. என்ன விஷயம்னா, புதுசு புதுசாக வைரஸ் வருது, ஒரு மாடிஃபிகேஷன் வருது. இப்போ நம்ம ஒரு வெளியூருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது ஹில் ஸ்டேஷன் ஜம்மு காஷ்மீர் போகிறீங்க, நம்ம இந்த காஸ்டியூமில் போக மாட்டோம், ஸ்வெட்டர் கட்டு போட்டு மஃப்ளர்லாம் கட்டி புது காஸ்டியூமில் போகிற மாதிரி போகிறோம். இதே மாதிரி வைரஸும் சர்டன் அடாப்டேஷன் எடுத்து அந்தந்ததுக்கு தகுந்தால வரும்போது வந்து இந்த மருந்துகளை வந்து தாண்டி ஒர்க் பண்ண ரெடியாகும். நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து தாண்டி போகிறோமோ அதே மாதிரி ஜெம்ஸ் மைக்ரோம்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் எடுக்கு. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது, அதுக்கு மெடிசனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு
1: இருக்கோம். இப்போ வீட்டில் அம்மை நோய் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேப்பழையும் மஞ்சளையும் அரைச்சி வந்து பூசுவாங்க. இது போக வேறு என்னென்ன?
0: இல்லைம்மா, இது பெஸ்ட் ரெமெடி என்னென்னா, இப்போ கோவிடில் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஹவு டு மேனேஜுங்கிறது போது, இந்த அம்மை நோய்களுக்கு ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்ணோம். இப்போ எங்களோட சித்தா காலேஜிலே வந்து ஒரு 1500க்கு மேலே வந்து ட்ரீட் பண்ணி, ஒரு மைல்டு அண்ட் மாடரேட், பெரிய அளவுலாம் போகலாம், மைல்டு மாட்ரேட் உள்ள சிம்டத்தை வச்சு உள்ளவங்க வந்தவங்களும் வந்து அட்மிஷன் பண்ணி வித்தவுட் அ சிங்கிள் டெத். மேக்ஸிமம் கிரிட்டிக்கலாக உள்ளதுக்குள்ள மெடிக்கல் காலேஜ் டிவிஎம்சியில் தான் பண்ணாங்க, தேஸ் எங்களோட 10 மடங்கு நல்லா பண்ணாங்க. பட் என்னென்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனை வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜில் பண்ணது வந்து இந்தியாவிலே எங்கள் சித்தால மட்டும்தான் பண்ணோம். அப்போ வந்து ஆஸ் அ பார்ட் அதில் இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் தெரியும். அம்மை நோக்கி என்னெல்லாம் பண்ணமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். சிம்பிளாக பெருசாக, ஏன்னா வந்து யாருக்கும் எதுவும் தெரியல, என்ன பண்ணணுங்கிறது தெரியல, இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது, பட் வர்றவங்கள மேனேஜ் பண்ணணும். அப்போ நம்ம இப்படி ஃபோனில் பேசிட்டு ஒவ்வொரு நேயர்கள்ட்டையும் கேட்குறோம்ல, இதை மாதிரி நிறைய ஃபோனில் கேட்போம். இண்டிவிஜுவல் உள்ளே இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, சார் எனக்கு இப்படி இருக்குது, இந்த தொந்தரவுக்கு என்ன பண்ணணும். ரொம்ப சின்ன சின்ன ஹேண்ட் ரெமெடிஸ், அதாவது வித்தவுட், இப்போ சாதாரணமாக ஒருத்தருக்கு நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு தலைவலி இருக்குது, இல்லை தலையில் நீர் கோத்த மாதிரி இருக்குன்னா ஒரு நீர்கோவை மாத்திரையை உரைச்சி போடுன்னு சொல்லலாம். இதை மட்டும் சொல்லாமல் ஒரு நேசல் ட்ராப்ஸ் ஆர்ட்ரி வேணும் ஏதாவது சேர்த்து ஊற்றிடுவாங்க, ரெண்டும் சேர்த்து நமக்கு ஈஸியாக ரெக்கவர் ஆகணுன்ட்டு. ஆனால் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் டயத்தில் ஒரு இதுவும் கிடையாது, ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் இதனால் உண்மையான ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வந்து தெரிஞ்சது. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஒர்க் அவுட்டோ, நிலவேம்பு கஷாயமோ கபச்சுர குடிநீரோ இந்த அளவு டிராஸ்டிக்காக ஒர்க் பண்ணும், இந்த அளவு ப்ரொடெக்ட் பண்ணும், இந்த அளவு ஹெல்ப் பண்ணுங்கிறது வந்து, ஒரு பிளேட்லெட்ஸ் டவுன் ஆனால் ஒரு பப்பாளி லீஃபு, ஒரு மலைவேம்பு சேரல், இதெல்லாம் உதவுங்கிறது வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சாதாரணமாக இருக்கும்போது ஈஸி கோயிங், சாதாரணமாக ஒரு ரொட்டீன் மெடிக்கேஷன் தான் போயிட்டுருந்துச்சு. உண்மையிலே ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வந்து தெரியும் போது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் தெரிய முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம இப்போ அந்த அம்மை நோய்களுக்கு வந்து நிறைய நோய்களுக்கு வரும்போது ப்ரிவென்ஷன் வந்து சாதாரண வேப்பிலை மஞ்சள் தான் அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க. குவாரண்டைன் பண்ணோம், வந்துச்சுன்னா ஒரு வாரம் அங்கே தங்க வச்சு அங்கே தங்க வச்சு வீட்டுக்கு யார் யாரும் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக வேப்பிலையை வந்து வீட்டில் வாசலில் கட்டிடுவாங்க, வெளியேருந்து உள்ளே போக மாட்டாங்க, உள்ளேருந்து வெளியே வர முடியாது, பட் இஸ் அ குவாரண்டைன். இதான் வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணது, இப்பவும் இதான் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு இஸ் அ பெஸ்ட் ஒன். அப்புறம் வந்து வேப்பிலை மஞ்சள் வந்து பயன்படுத்துவோம். வேப்பிலை மஞ்சள் உங்களுக்கு தெரியும், வேம்பில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 175-180 ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, பெஸ்ட் ரெமெடி. நிறைய கெமிக்கல் வேதி, அந்த கெமிக்கல்ஸ் வந்து நிம்பிடின் நிம்பின் நிறைய இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் கெமிக்கல் நேம்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. மஞ்சள் வந்து உங்களுக்கு தெரியும் இருக்கல, இஸ் அ பெஸ்ட் ஆன்டிசெப்டிக். அது வந்து மஞ்சள் வந்து குக்குர்மின் இருக்குது, ஒரு ஆல்கலாய்ட்ஸ். இதெல்லாமே வந்து இப்போ சயின்டிஃபிக்காக ரீடிஸ்கவரி நடந்துக்கிட்டு இருக்கு. அது ரெட்ரோ அனலைசிஸ், நீங்களாம் பாட்டு போடும்போது ரெட்ரோ அனலைசிஸ், 80s எங்கிட்ட உள்ள பாட்டெல்லாம் போடுவீங்கல்ல, அதே மாதிரி சார் ரெட்ரோ அனலைசிஸ் ரீடிஸ்கவரி நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ரீவாலிடேஷன் ரெட்ரோ அனலைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே இஸ் அ ப்ரூவ்டு சயின்ஸாக தான் போயிட்டுருக்கு, நாட் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். முதல் கான்செப்டே இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ், நாட் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். அதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம்.
1: சரி, ஓகே டாக்டர். நாங்கள் வீட்டில் வேறு என்ன என்ன பொருட்கள் பயன்படுத்தலாம் வேப்பிலை மஞ்சளை தவிர்த்து?
0: இல்லைம்மா, வேப்பிலை மஞ்சள் வந்து என்னென்னா, இப்போ முன்னால் எக்ஸ்டர்னலாக பிளிஸ்டர்ஸ் வரும்போது மேலே பூசுறதுக்கு அதான் பயன்படுத்துனாங்க. இப்போ என்னென்னா, இப்போது அதே மாடிஃபிகேஷன் இல்லை, அப்போ வேஷ்டி துண்டு அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பேண்ட் ஷர்ட்டு கோட் வரைக்கும் போடுறோம். அப்போ நம்ம இந்த காலகட்டத்துக்கு மாறும்போது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டுனா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எந்த ட்ரக்ஸும் கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் நாட் நெசசரி. குளிக்காமல் இருக்கிறது, குளிக்காமல் இருக்குன்னா இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி போர்ட்டபிள் வாட்டர்ஸ் இருக்காது, ஒரு காட்டன் வச்சு இல்லை ஒரு வைப் வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுக்கலாம், ஈரத்தெல்லாம் நீட்டாக தொடச்சி கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கலாம், பண்ணலாம், பெஸ்ட் ரெமெடி. அப்புறம் உடம்புல

0: இச்சிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அருகன் ஆயில், சாதாரண அருகன் ஆயில், குங்கிலி வெண்ணெய் அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே,
0: நம்ம
1: நான் இப்போ
0: என்னென்னா, இன்ஃபெக்ஷனு செகண்ட்ரி இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. முதல் விஷயம், கான்செப்ட் ட்ரெடிஷ்னலாக எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க தெரியாமல் சொல்லலை. இவங்க ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அதனால் ஒரு அடிஷ்னலாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் போயிடக்கூடாது. இன்ஃபெக்ஷன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் லிமிட்டிங் வந்துட்டு போயிடும். அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தால் தான் பிரச்சனை. இவங்க அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணி செகண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் டிட்டோரியேட் ஆகக்கூடாதுங்கிறது தான் இந்த ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூருங்க கான்செப்டில் இந்த மெத்தட்ஸ்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. வேப்பிலை மஞ்சள் தவிர நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக பண்ணுற மாதிரி முதல் விஷயம் என்னென்னா, நல்ல பிளண்ட்டி ஆஃப் வாட்டர், தண்ணி நிறைய குடிக்க சொல்லணும்.
1: உடல் சூட்ட
0: ஹைட்ரேஷனுக்கு முதல் விஷயம் அதான். அப்புறம் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செக்ரிகேஷன், தனியாக குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது. இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஷர் வந்து ஒருத்தன் இருமல் தும்மிட்டு வந்து இருக்கும்போது, ஏன்னா இதில் ஸ்னீசிங் இருக்கும், காஃப் இருக்கும், லோ கிரேட் ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், பாடி ரேஷஸ், ஃபெட்டிக் நிறைய இருக்கும், கான்ஸ்டியூஷன் சிம்டம் ரெகுலராக உள்ளதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து அடிஷ்னலாக யாராவது ஒருத்தன் இன்ஃபெக்ட் ஆன ஆள் உள்ளே போச்சோன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அடிஷ்னலாக இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து ஒரு ஆளோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம். அப்போ இன்னொன்று போய் சேர்ந்துச்சுன்னா நமக்கு ரிஸ்க். அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இதுதான் மெயின் விஷயம். வேப்பிலை மஞ்சள் உடம்புல நீர்த்துவத்துக்கு நிறைய கஞ்சி கொடுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக கோயிலில் வந்து இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மங்கோயிலையும் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அது எல்லாமே உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு தான், சூட்டை குறைக்கிறது. அதில் ஜீரகம் சேர்ந்துருக்கும், வெந்தயம் சேர்ந்துருக்கும், ரிச் நியூட்ரியன்ட் இருக்கும், எனர்ஜி வந்து கஞ்சி குடித்தா உடனடியாக கிடைக்கும். அப்போ நம்ம பிளண்டி ஆஃப் குளுக்கோஸ் எடுத்துக்கலாம். உடம்பு எனர்ஜி லெவல் வந்து குறையாமல் பாதுகாத்துக்கணும், அதே நேரத்தில் உடம்பு வந்து அந்த சூடு வந்து குறையணும். அதுக்கு தகுந்தால பண்ணிக்கலாம்.
1: ஒரு தடவை அம்மை நோய் வந்தால் மறுபடியும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
0: இல்லைம்மா, அதில் வந்து இப்போ ஆக்சுவலாக ஸ்மால் பாக்ஸ் வந்து வேக்சினேஷன் எடுத்தால் வராது, அதுவெல்லாம் உண்மை தான். ஒரு தடவை வந்துச்சுன்னா சர்க்குலேட்டிங் ஆன்டிபாடிஸ் உடம்புல இருக்கும், அது நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல ரெடி ஆகிருக்கும், அதனால் வர்றதுக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆகும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வேரியேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப், ஒவ்வொரு வித்தியாசம் மாறிக்கிட்டே இருக்கு. ஜென்ரேஷன் கேப்பில் ஒவ்வொரு ஜென்ரேஷனில் அடாப்டேஷன் வந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன், வைரஸ் மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா சில நேரத்தில், ஆனால் மேக்ஸிமம் வர வாய்ப்புகள் கிடையாது.
1: நம்ம உடம்பே அது வந்து
0: தற்காத்துக்கிடுமா, தற்காத்துக்கிடும், அதுவும் பிரச்சனை இருக்காது.
1: ஓகே டாக்டர், அம்மை நோய் வந்து எப்படியெல்லாம் எது மூலமாக ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் மெயினாக. அதாவது வந்து இருமல் தும்மல் இருந்துச்சுன்னா அதனோட எக்ஸ்போஷர் தான் மெயின். அதனால தான் வந்து குவாரண்டைன் பண்ணி வைக்கிறது, வேப்பிலை சுற்றி வேப்பிலையை போட்டுக்கிட்டு இங்கேருந்து யாரும் வெளியேருந்து உள்ளே போகாமல் அந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணி வைக்கிறது தான் காரணம்.
1: ஓகே டாக்டர், அம்மை நோய் நீங்கள் சொன்னீங்க முதல்ல ஒரு 5 நாளுக்கு நல்லா வளரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்?
0: இல்லை, ஆக்சுவலாக மினிமம் வந்து ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாம், பட் 2 வீக்ஸ் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா சிலவங்களுக்கு டிக்ளைன் ஆகிட்டு திருப்பி வரும், மறுமுழுப்பாகிறதுன்னு எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ரெக்கரண்ட் திரும்ப இன்ஃபெக்ட் ஆகும், சில இண்டிவிஜுவல்ஸுக்கு திரும்ப அக்ரவேஷன் இருக்கும். அதனால் பெட்ரு குவாரண்டைன். அதே நேரத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக என்னென்ன சொல்லியிருக்காங்களோ ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணணும். பொதுவாக அம்மை நோய் வராமல் இருக்கிறதுல உடம்புல சூட்டை வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து வர வாய்ப்புகள் அதிகம். அப்போ எவ்வளோ ப்ரிவென்டிவாக இருக்கணும். இன்னொன்று, நல்ல போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து எந்த கண்டாமினேஷன் இல்லாமல் முதல் விஷயம் வாட்டர் வந்து கரெக்டாக பிளண்டி ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணணும். கொஞ்சம் டெய்லி எல்லாம் காலையில் இந்த சூட்டு காலத்தில் வந்து ஒரு இளநீரோ, இளநீர் காஸ்ட்லி போக வேண்டாம், நீராகரம் பழைய சோறு போட்டு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் கலந்து டெய்லி பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த நீராகாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதில் வந்து நம்ம பேலட்டபுளாக முதல்ல கொடுங்க. என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸி ஈஸியாக ட்ரெடிஷ்னலாக உள்ளதை விட இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸுக்கு தேவையான எல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள்,
1: கொஞ்சம் சுவைப்படுத்தி
0: கண்டிப்பாக பண்ணணும். எல்லாமே பேலட்டபுளாக கொடுக்கணும். இப்போ எங்கள் மருந்துகளுமே நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும், கபச்சர குடிநீர் கசப்பாக இருக்குது,
1: குடிக்க மாட்டோம்.
0: நிறைய ஆமாம், நிறைய ஸ்கூல்களில் போய் கேம்ப் நடத்தும் போது முன்னால் சின்ன வயசில் பூச்சாண்டியை காட்டுற மாதிரி இப்போ என்னை கண்டா சில பிள்ளைகள் ஆளும், கஷாயம் கொடுக்க வந்திருக்கான்ட்டு எந்த இதுனாலும் நம்பாது. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிறத வந்து கொஞ்சம் பேலட்டபுளாக மாற்றணும். பேலட்டபுளாக மாற்றி குழந்தைகளுக்கு ஈஸியாக கன்வின்சிங்காக என்ன பண்ணணுங்கிறது வந்து ஒரு பேலட் சின்ன விஷயங்கள் தானே. ஒருத்தர் திட்டினாலும் சந்தோஷமாக தோளில் தட்டி கொடுத்துட்டு திட்டினா கேட்டுக்கிடுவான். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன், ஏன்னா நிலவேம்பு கஷாயம் கசப்பாக கொடுக்குறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். எல்லா மாடிஃபிகேஷனும் உடம்புல ரீச் ஆகிற மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், அந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப நம்ம நேயர்கள்கிட்ட வந்து பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு?
0: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் தியாகராஜன், செல்வகுமார் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க செல்வகுமார், சொல்லுங்க.
2: அதாவது மஞ்சள் காமாலை வருது இல்ல சார்?
0: ஆமா.

0: மஞ்சகாமலைக்கு சித்த மருத்துவத்தில் மறந்துருக்கா.
1: கண்டிப்பாக இந்த இப்போ ஒரு பொதுவாகவே வந்து என்னென்னா, பொதுவாக எல்லா நோய்களும் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம், பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு அப்புறம் தான் இந்த சித்த மருத்துவம் வந்து குறைஞ்சிது. அதுக்கு முன்னூட்டி இந்த நவீன மருத்துவமே கிடையாது. அப்போ வந்து உடம்புல உள்ள வரக்கூடிய எல்லா நோய்க்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இதில் சித்தாவில் மருந்துருக்கா, இதில் சித்தாவில் மருந்துருக்கான்னு கேட்குறாங்க. அப்படியே கிடையாது, எல்லா நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு உண்டு. அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ நவீன மருத்துவம் வந்ததுலேருந்து வந்து இதை வந்து இதில் அது இருக்கா அது இருக்கான்ட்டு நம்ம ஒரு டெண்டர் கோட் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பட் மஞ்சக்காமலைக்கு பெஸ்ட் ரெமடி இந்தியன் மெடிசனில் சித்த மருத்துவத்தில் முக்கியமாக நிறைய மருந்துகள் இருக்குது. கிளாநெல்லி வந்து ஒரு இஸ் அ பெஸ்ட் ரெமடி. கிளாநெல்லியை வந்து கஷாயம் போட்டோ கற்கம் மாதிரி இது பண்ணியோ, கிளாநெல்லியை சூர்ணம் பண்ணியோ அந்த மாதிரி கொடுக்குற நிறைய மருந்துகள் இருக்குது. பட் மஞ்சக்காமலை வந்து அளவு பிலிருபின் LFT பார்க்கணும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து பிலிருபின் லெவல் இருக்குது, SGOT எவ்வளோ இருக்குது, SGPT எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்து லிவர் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, லிவர் என்சைம்ஸ் என்ன, பயோமார்க்கர்ஸ் எதுவும் வித்தியாசம் இருக்கா, CRP எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் அசஸ் பண்ணணும். நாட் ஓன்லி வந்து வெறும் சித்த மருத்துவத்தில் உள்ள அடிப்படை கோட்பாடுகள் மட்டும் இல்லாமல் நவீன இப்போ நிறைய வளர்ந்து வந்திருக்கு, அதை அவ்வளோத்தையும் இன்கார்பரேட் பண்ணி விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட் நாட் ஃபார் சிஸ்டம். முதல் விஷயம் வந்து இந்த சிஸ்டம் பெருசாக அந்த சிஸ்டம் பெருசான்ல, அந்த இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் வந்து சித்த மருத்துவத்தில் என்ன பண்ண முடியும், அவரோட வெல்னஸ்க்கு என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். நிறைய மருத்துவங்கள் இருக்குது. சித்த மருத்துவக் கல்லூரியில் பொது மருத்துவத்துறையிலேயே வந்து இந்த மஞ்சக்காமலைக்கு தனியாக ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதிலே வந்து எங்கள் நோய் நடல் துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஸ்பெஷல் ஓபி இந்த லிவர் டிசீஸுக்குனே தனியாக ஸ்பெஷல் ஓபி சிறப்பு வெளிநோயாளர் பிரிவு நடைபெறுது. அதில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையான மருந்துகளோ, மஞ்சக்காமலையோ இல்லை அந்த ஃபேட்டி லிவரோ, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருந்துகள் இது பண்ணிக்கலாம். நன்றிங்க. நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில இருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
2: சொல்லுங்க.
1: வணக்கம். சொல்லுங்க சார்.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
3: ஐயா. மருத்துவரையா உங்களுடைய விளக்கம் இருங்க சிறப்பா இருக்கு, வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றிங்க. நன்றிங்க.
3: அதாவது இப்ப நான் வந்து தினம் ராத்திரி ஒரு சின்ன டியூஸ்பூன்ல வெந்தய நனைய போட்டு, இந்த கோடை காலம் வந்த
1: பிறகுதான்,
3: அடுத்த நாள் அது காலையில அந்த தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிடுறேன். அது சரியான கருத்து.
1: நல்லதான் சார். அதாவது உங்களுக்கு முட்டு வலி எதுவும் இருக்கா?
3: என்ன
1: மாத்திரை போடுறீங்க?
3: காலையில அட்டனால் சுத்தி ராத்திரி ராமிட்டோர்வா.
1: ரைட் ரைட் ரைட். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மருத்துவர் அலசை பெற்று எடுக்கிறதுனால அதை அப்படியே கண்டினியூ
3: பண்ணுங்க. முக்கியமா அந்த திரிபலாவும் காலையில ரெண்டு ராத்திரி ரெண்டு அமுக்கிறா, அதுவும் சாப்பிடுவேன்.
1: சரி சார், எடுத்துக்கோங்க. திரிபலா வந்து முக்குற்றத்தையும் சமப்படுத்தும், திரிபலா எடுத்துக்கலாம். அடிஷனலாக வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால உடம்பு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் சார். டயபெட்டிஸ் வராமல் ஒரு ப்ரிவெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். டயபெட்டிஸ்க்கு வெந்தயம் வந்து நல்ல முதன்மையான மருந்தாக சொல்லியிருக்காங்க. சில இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சி கொடுத்தாச்சுன்னா முட்டு வலி வரும், அதனால தான் அதை கேட்டேன். மற்றபடி இது எளிமையான மருந்து. வெந்தயம் வந்து தாராளமாக முந்தின நாள் ஊற போட்டு காலையில் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் நீராகிற அந்த பழைய சோரில் உள்ள தண்ணியை வந்து சேர்த்து குடிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வழக்கத்தை விட கொஞ்சம் பெட்டரான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சார்.
3: அது சுகர் இருக்கிற எங்க வீட்டம்மா சுகர் இருக்கு, அவங்களும் இதை சாப்பிடுறாங்க.
1: தாராளமா எடுக்க சொல்லுங்க, நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். தி பெஸ்ட். ஆமா, பெஸ்ட் இது. தாராளமா எடுக்கலாம்.
3: இன்னொன்னு சார், இப்ப நான் இன்னைக்கு செய்தியில படித்தேன், பத்திரிக்கையில, இரவு நேர வெப்பநிலை ரொம்ப, இப்ப வெயில் மத்தியானம் வெயிலா இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம் இருக்கலாம் வைங்க, ராத்திரிலாம் 32 டிகிரி சென்டிகிரேட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம நம்முடைய உடம்பை எப்படி பாதுகாக்க?
1: உடம்பு வந்து நான் இப்போ சொன்னதுதான் சார், உடம்புல சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஆயில் பாத் எடுக்கிறது இல்லாட்டாலும் தலையில் முதல்ல எண்ணெய் வைக்கணும் சார். தலையில் ஆயில் வந்து வச்சாலே உடம்பு சூடு குறைஞ்சிடும். தலை ஆக்சுவலாக நல்லெண்ணெய் வந்து தலையில் உந்தியில் அதாவது தொப்புள்ள உள்ளங்காலில் இந்த இதுலேயும் மூணுலேயும் எண்ணெய் வைங்க, உங்களுக்கு நல்ல சூடு குறைஞ்சிடும். சாப்பாட்டில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, மோர் எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம், இளநீ எடுத்துக்கலாம், பானக்கரம் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், வெள்ளரி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், நிறைய இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸு ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலுக்கு உள்ளே வாங்க, அழகாக எல்லாம் சரியாயிரும், சூப்பராக நல்ல குணம் தரலாம். இந்த வாட்டர் இன்டேக் மட்டும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எடுங்க. ஒரு தயிர் எடுக்கிறதோ, நம்ம நீர்காய்கள் தடியங்காய் சேர்த்துக்கிடலாம் சாப்பாட்டில், எதெல்லாம் நீர்காய்கறிகள் இருக்கோ, பூசணிக்காய் தடியங்காய் இதெல்லாம் வந்து நம்ம டயட்லேயே ரெகுலர் டயட்லேயே இப்போ பூசணி விதெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை

0: யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் உள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க, சூப்பராக வரும், நல்லா வந்துடும் சார். என்ன சார்?
1: பூசணி விதைன்னு சொன்னீங்களா?
0: ஆமாம், பூசணி விதை வந்து இப்போ ரெகுலராகவே டயட்ரி இன்டேக்கு வந்து எடுக்கிறது வந்து டெய்லி பாதாம் பருப்பு சாப்பிட்ற மாதிரி பூசணி விதையை சாப்பிட்றாங்க. நிறைய அலிசி சீட்ஸு இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்திருக்கு சார். பட் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குங்கிறத உங்கள் நியர்பை ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று எடுத்துக்கோங்க சார்.
1: ஆமாம், எங்கள் பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவத்தை, உள்ள மருத்துவத்தை காண்டாக்ட் பண்ணி தான்.
0: கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள அரசு மருத்துவரை வந்து போய் பாருங்கள், அவரோட கைடன்ஸில் எடுங்க சார், பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ சார்.
1: சொல்லிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு நன்றி, பண்பலைக்கும் நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இப்படி இருக்கீங்க?
3: அம்மா வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
3: வடக்கர்னூர் மாணிக்கவாசன் பேசுறேன் சார்.
0: ஆ சொல்லுங்க சார்.
3: சார், எனக்கு முன்னாலும் கால் கை முகம்லாம் ஊறல் வந்தது.
0: சரி.
3: அதில் டாக்டர் வைத்தியெல்லாம் பார்த்து குணமாயிட்டு
0: ஆ
3: இப்போ இந்த கரண்ட காலில் வந்து ஊறல் கொடுத்துக்கிட்டு பன்னீர் மாதிரி வருது. அது ஊற ஊறல் இருக்கு. அது நானும் எவ்வளோ என்னெல்லாம் போட்டு பாருங்க கேட்க மாட்டேங்கு. சரி
0: சொல்லுங்க. சரி சரி சரி, நான் சொல்கிறேன், பதில் சொல்லிடுறேன். அதாவது வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுன்னா ஒரு சித்த மருத்துவத்தில் சரும நோய்களுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. ஆக்சுவலாக சாதாரணமாக கிராமத்தில் கிடைக்கக்கூடிய குப்பை மீனியே பெரிய மருந்து சார். மேனிங்கிறது வந்து ஸ்கின்னு குப்பை மாதிரி இருந்தால் அதை கிளியர் பண்ணிட்டு தான் குப்பை மேனி. ஆனால் அது எப்படி பயன்படுத்துறது, உங்களுக்கு என்ன மாதிரி லீஷன் இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் வந்து முறையாக அணுகுனா பண்ணிக்கிடலாம்.
2: ஓகே ஓகே, அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படி
0: தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா பெட்டரா இருக்குமா? அதான் பெஸ்ட்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு சின்ன பாடல் கேட்டு இதெல்லாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆலோசனை நேரம் இன்னைக்கு கோடை காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் குறித்து நம்மளிடையே ஆலோசனை வழங்கிட்டு இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் இளநிலை பொது மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக நமக்கு வந்து தோளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் குளிராக இருக்கட்டும் அப்படின்னு, கொஞ்சம் சொறி எடுக்குது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் குளிர் தண்ணியெலாம் ஊற்றுனா கொஞ்சம் இதமாக இருக்கும். அந்த மாதிரி ஐஸ் வைக்கலாமா?
1: ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இது வந்து சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு இன்டெரக்டாக பண்ணுற மாதிரி உள்ளது. பட் இது வந்து நமக்கு சரியாக வராது. என்ன ரீசன்னா, உடம்புல வந்து லீஷன், ஸ்கின் லீஷன் இருக்கும்போது வந்து குளிர்ச்சி தன்மை கிடச்சிதுன்னா இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். இன்ஃபெக்ஷன் வந்து கூட தான் செய்யுமே ஒழிய நமக்கு வந்து ஏற்கனவே அங்கே மாய்ச்சர் இருக்கும், கெட்டு போயிருக்கும். நம்ம கூட கொஞ்சம் சேர்த்தோன்னா அக்ரவேட் ஆகுமே ஒழிய குறையாது. நம்ம ஏசிக்குள்ளே இருந்தாச்சு, உடம்பு காந்தல் இருக்குது, ஏசி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்னா பெட்டராக ஃபீல் பண்ணலாம். பட் என்னென்னா, இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். உள்ளே இருக்கனால ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் இருந்துச்சுனால எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு இன்வேஷன் இல்லாமல் மேனேஜ் பண்ணலாம். பட் பெட்டர் வே என்னென்னா, நம்மளோட உடம்பு வந்து டிராபிக்ஸுக்கு தகுந்தால, வெப்பமண்டலத்தில் வாழக்கூடியவங்க ஜெனட்டிக்கலாகவே வெயிலை தாங்கக்கூடிய தன்மை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாமே நம்மளோட ஸ்கின் வந்து பெரிய அளவு டேர்ன் ஆகாது. உடம்பு வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்து இஸ் அ ஹோல்டு. நம்ம வந்து அப்ராடுக்கு போய் ரொம்ப கோல்டு கண்டிஷனில் போனால் தான் நமக்கு லீஷன்ஸ் வரும். இப்பவும் நிறைய அப்ராடில் உள்ளவங்க இந்த மாதிரி ஸ்கின் லீஷன்ஸு, ஸ்கின் ரேஷஸ், ஒரு ஆட்டோ இம்யூன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா காரணமும் என்னென்னா, நமக்கு ஊர் வந்து இது. இதுக்கு தகுந்தாலும் நம்ம உடம்பு இருக்கும். நம்மளை சுற்றி தான் நமக்குரிய மருந்து இருக்குது. மருந்துக்கு வெளியே தேடி நம்ம எல்லாமே வந்து என்னென்னா, நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கும். சிம்பிளாக சொல்லுதா இருந்தால், இப்போ சீசன் வந்து மாம்பழ சீசன். நிறைய மாம்பழம் ஆசைக்கு வெட்டி சாப்பிட்ருவோம், நல்ல வயிறு வலி இருக்கும், டைரியா சிலவங்களுக்கு போகும். அதுக்கு மருந்து என்னென்னா, மாம்பழத்தில் உள்ள கொட்டையை உடச்சாச்சுன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்கும், அந்த பருப்பை எடுத்து பவுடர் பண்ணி தண்ணியில் கலந்து சாப்பிட்டாச்சுன்னா அந்த டைரியாவும் வயிறு வலியும் சரியாயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து மருந்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஆண்டவரோட படைப்பில் வந்து எல்லா விஷயங்களும் கிச்சன் கார்டன் இப்போ டெவலப் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அஞ்சர்பட்டி பெஸ்ட் மெடிசன். வீட்டில் எல்லாம் ஹோம் கிட் வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு மாதிரி வீட்டில் இருக்கிறது அஞ்சர்பட்டி. ஒரு இன்டைஜஷன் இருந்தால் கொடுக்கலாம், ஒரு டயரியா இருந்தால் ஒரு கசகசாராச்சு கொடுக்குறோம். இப்போ ஒரு நேர் கூட சொன்னார், அதிமரத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா ஒரு மிளகு குத்தி தீயில காட்டி அந்த புகையை எடுத்துக்கிட்டுறோம். எல்லா விஷயங்களும் அஞ்சரைப்பட்டி வந்து ஒரு ஹோம் ரெமடிஸ், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் இருந்துச்சு. அதாவது வாழும் சித்த மருத்துவம் வந்து ஒவ்வொரு வீடு அஞ்சரைப்பட்டியிலும் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அஞ்சரைப்பட்டியும் எடுக்கிறதில்ல, சித்த மருத்துவத்தையும் பெருசாக எடுக்கிறது இல்லாமல் கடைகளில் வாங்கி சாப்பிடும் ஈஸி கோயிங்காக ஸ்பூன் ஃபீடிங் எதிர்பார்க்குறோம். அது ஸ்பூன் ஃபீடிங் எடுக்கிறது வந்து எல்லா விதத்துக்கும் நல்லது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் நிறைவாழ்வு அடையணும்னா, இப்போ கோடை காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே சித்த மருத்துவத்தை வந்து பயன்படுத்தும் போது ஒரு இயற்கையோடு ஏந்த ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வாழ்வு வந்து நமக்கு ஒரு லாங் ஸ்டாண்டிங், லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும். நம்ம இப்போ என்னென்னா, நிறைய லாங்கிவிட்டி கூடியிருக்கு. வயசு 70 வரைக்கும் நிறைய ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க, நிறைய வித் சஃபரிங்ஸோடு இருக்காங்க. டெய்லி பயந்து ஒவ்வொரு மாத்திரைகளும், ஒரு மாத்திரை டப்பாவை எடுத்து வச்சாச்சுன்னா இண்டிவிஜுவலில் சர்வையில் ஆக முடியாது. ஒரு ட்ரெயின் ட்ராவலில் பறிச்சு யாராவது மருந்து எடுத்துகிட்டு வராமல் இருந்தாச்சுன்னா அவங்க பதைக்கிறத பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து வித்தவுட் ட்ரக்ஸ் ஒரு ஹெல்த்தி லைஃப், நல்லா நடமாடிட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா சித்த மருத்துவத்தை பேஸ் லைன்லேருந்தே, நாட் ஓன்லி வயசானவங்க சாப்பிடக்கூடிய வைத்தியம் கிடையாது, சின்ன குழந்தைகள்லேருந்தே ஒரு தேன் கொடுக்கறது, ஒரு உர மாத்திரை கொடுக்கறது, ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடிஸ், ஒரு சாதாரண சின்ன ஒரு கருப்பட்டியை வந்து கொடுக்கறது, நேச்சுரலாக கால்சியம் அயன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் வந்து ஃப்ரம் த பிகினிங் நம்ம வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே கொண்டு வரணும். வயசானால் சித்த வைத்தியம் பார்த்துக்கலாம்னு இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே சித்த மருத்துவத்தை வந்து கை கொண்டாச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும்.
0: ஓகே சார், ரொம்ப அருமையாக உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சிக்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மருந்துகள் கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், அந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு வாழ்வியல் முறையாகவே நீங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ. Thank you.

நேர்களே இதுவரை கேட்டீர்கள் ஆலோசனை நேரம். கோடைகாலத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதற்கு சித்த மருத்துவத்தில் உள்ள தீர்வுகளும் வழங்கினார் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி இளநிலை பொது மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் சுபாஷ் சந்திரன் அவர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று மாலையும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பத்தி மாலை 7 மணிக்கு திரை இசை. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஸ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம், பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரை. வழங்குவோர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். 8:05 குக்கு நேர்ப்பு பாடல்கள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. நாகக்குமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை எனும் தலைப்பில். 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள். 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி. 8:02 8:30 திரையருவி. நாளை காலை 8:50 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:02 ஆனந்த பூங்காற்று மனதை லேசாக்கும் வழிமுறைகள். 10:02 மனமிருமுதை. முற்பகல் 11:02 வெளிச்சம். புற்றுநோய், நீரிழிவு, இருதய நோய்கள், பக்கவாத தடுப்பு கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. சிறிய உதவியால் நீங்கள் பெற்ற பெரிய பலன். 1 மணிக்கு பாரத பிரதமர் நலத்திட்டங்கள். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம். 1:10 நலம் தானா பால் பொருட்களும் அதன் பயன்களும். 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபலட்சுமி அவர்கள். 2:15 மணித்திருநாடு கருப்பூர் கலம்காரி ஓவியம். 3:02 குக்கு மாலை 4 மணிக்கு பொதுகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 1984 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7 மணிக்கு திரை இசை. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு. 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். வள்ளுவரின் உறவு மேம்பாட்டு சிந்தனை. 10 மணிக்கு தாலாட்டு தின்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று மாலையும் நாளையும் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் ஒலிபரப்பில் இடம்பெறும்.

0: இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோட.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியினை. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். மனிதனின் உள்ளத்தில் அன்பை வளர்ப்பதே எல்லா மதங்களின் அடிப்படை. அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் இறைநிலை இருக்கும்.

இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது பக்தி மாலை. கோபம் நம்மை பலவீனப்படுத்தும், பொறுமை நம்மை வலிமையாக்கும். வாழ்க்கையில் சோதனைகள்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இது பக்தி மாலை நிகழ்ச்சி. பசியான ஒருவருக்கு உணவு அளிப்பதும் துன்பப்படுவரை ஆறுதல் கூறுவதும் உயர்ந்த வழிபாடுகள். இன்று நம்மால் இயன்ற ஒரு நல்ல செயலை செய்வோம்.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

0: இருந்தால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. சில நேரங்களில் பொய் எளிதாக தோன்றலாம், ஆனால் உண்மை மட்டுமே நிலைத்து நிற்கும். நேர்மையான வாழ்க்கை நமக்கு மன அமைதியையும் மதிப்பையும் தருகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலை பண்பலை 102.6 MHz கேட்டுருக்கிறீங்க. பகை மனதை காயப்படுத்தும், மன்னிப்பு மனதை விடுவிக்கும். நம்மை புண்படுத்தியவர்களை கூட மன்னிக்க கற்றுக்கொள்வோம், அதுவே ஆன்மீக வளர்ச்சி.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோட. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பிரார்த்தனை என்பது இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, நம்மை நாமே சிந்திக்கும் நேரமும் கூட. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இறைவனை நினைப்போம், மனதில் அமைதி மலரும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசையில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. ஒலிப்பது மனோ சித்ரா, குரல்கள் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ்.
2: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை

0: உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
1: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்துருக்குறாங்க. வண்டி கொடுத்துருக்குறாங்க, உழுதுறக்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
2: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
0: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவன முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள் ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார்.
3: திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
4: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனித நேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சனையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனிவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட

0: கிளிநொச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்ப பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்து துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி நிலைப்பந்தலை 102.6 ஒலிபரப்பில். நேயர்களை இனி கேட்கலாம் நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் முதல் தகவல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. தூத்துக்குடி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் மாதந்தோறும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டது குறித்த தகவல் தான். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழே மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செஞ்சு எந்தவித வேலைவாய்ப்பும் கிடைக்காமல் பல ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. 9வது வகுப்பில் தேர்ச்சி பெற்று 10வது வகுப்பில் தோல்வி பெற்றவருக்கு மாதம் 200, 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 300, பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 400, பட்டதாரிகளுக்கு மாதம் 600 வீதம், 3 ஆண்டிற்கு வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த தொகை நேரடியாக அந்த மனுதாரருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்புகிறவங்க மாவட்ட

வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறுவன வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு 5 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருப்பவராக இருக்கணும். தொடர்ந்து பதிவினை புதுப்பித்திருக்கணும். ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்கு மிகாமலும் ஏனையோர் 40 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். மனுதாரருடைய குடும்ப ஆண்டு வருமானம் 72,000த்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது. ஆனால் தொலைதூர கல்வி வழியாக அல்லது அஞ்சல் வழி மூலம் கல்வி கற்பவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். இதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை, பிற அரசு அலுவலகங்கள் வாயிலாக எந்தவிதமான உதவித்தொகையும் பெறாத மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை உதவித்தொகை வழங்கப்படுது. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செஞ்சு 1 ஆண்டு நிறைவு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் படித்தவர்களுக்கு மாதம் 600 வீதமும், +2 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் 750, பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருது. இதுவரை அரசினுடைய எந்த ஒரு உதவித்தொகையும் பெறாதவராகவோ எந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியாதவராகவோ இருக்க வேண்டும், இந்த திட்டத்தில் பயன்பெறாதவர் அப்படின்னு இந்த தகுதியெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை பெறுறதுக்கு அனைத்து கல்வி சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை, இதோட மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கோரம்பள்ளம், தூத்துக்குடியில் நேரில் சென்று விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவித்தொகை பெறதுனால அவருடைய பதிவு ரத்து செய்யப்படாது அப்படின்னும், உதவித்தொகை பெறதுனால வேலைவாய்ப்பு பரிந்துரைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தந்திருக்காங்க. அடுத்த தகவலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கானது. கோடை கொண்டாட்டம். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி இணைந்து மாணவர்களுடைய கோடை விடுமுறையை பயனுள்ள திறன் மேம்பாட்டு அனுபவமாக மாற்றக்கூடிய நோக்கத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் அப்படிங்கிற தலைப்பில் வாழ்வியல் திறன் பயிற்சி முகாம் 11ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருது. இந்த முகாம் மே 30ஆம் தேதி வரைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய அறிவியல் பூங்கா, அதாவது ஸ்டெம் பார்க் வளாகத்தில் நடைபெற்றுருக்கு. 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் இதில் முற்றிலும் இலவசமாக பங்கேற்கலாம். தினமும் மாலை 3 மணி முதல் 7 மணி வரைக்கும் மாணவர்களுடைய அறிவியல் சிந்தனை, படைப்பாற்றல், சமூக திறன் மற்றும் வாழ்வியல் விழிப்புணர்வு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு வகுப்புகள் மற்றும் செய்முறை பயிற்சிகள் நடைபெற்றுருக்கு. தினமும் மாலை 3 மணி முதல் 4 மணி வரைக்கும் தனித்துவமான தலைப்புகளில் சிறப்பு அமர்வுகளும் நடைபெறுது. அதே போல் வார இறுதி நாட்களில் மாணவர்களுடைய வாழ்வியல் திறன்கள் மற்றும் சிந்தனை திறனை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் சிறப்பு திரைப்படம் திரையிடலும் நடைபெறுது. அதே போல் மாணவர்களுடைய குழந்தைகள் விரும்பும் கருத்துள்ள திரைப்படங்கள் திரையிடப்பட்டு பின்னர் அதனை சார்ந்த கலந்துரையாடலும் நடைபெறும். தினமும் மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிறப்பு பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதலுடன் திறன் மேம்பாட்டு வகுப்புகளும் நடைபெறுது. செசன் ரூபி கியூப் 50 இடங்கள், சிலம்பம் 25 இடங்கள், யோகா 25 இடங்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் 25 இடங்கள். நேரம் 7:30. நேர்களை நீ கேட்கலாம்.

0: நேரம் 7:30. நேர்களை நீ கேட்கலாம்.
1: புலவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.
1: வணக்கம். பொதுவா நம்ம வந்து பாலை சேமிக்கிறதுக்கு முன்னாடி பால் உற்பத்தியை நம்ம தெரிஞ்சுப்போம். உற்பத்தின்னு பேசும்போது இந்தியா உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா பெருமையா சொல்லிக்கலாம், முதல் இடத்துல இருக்கோம். அதுவும் 248 மில்லியன் டன் பால் உற்பத்தியோட. அதாவது 1950களில் பார்த்தீங்கன்னா ஒரு பற்றாக்குறை நாடா இருந்தோம். பாலை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறையா இருந்த நம்ம நாடு தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கும் மேல நம்ம இப்போ முன்னணி நாடா, அதாவது உற்பத்தியிலேயே முதல் இடத்துல இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பர் கேபிட்டா அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தனி மனிதனுக்கு தேவையான பாலின் அளவை உலக அளவுலையும் நம்ம மிஞ்சிட்டோம். அதாவது 400 கிராமுக்கும் அதிகமா இருக்குது. ஸோ இவ்வளவு அதிகமா பால் உற்பத்தி பண்ணியும் நம்மளோட பால் வந்து ஏற்றுமதி தரம் மிக்கதா நம்ம உற்பத்தி செய்யறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இதை சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம மேல நாடுகள்ல எளிதா சாத்தியப்படுத்த முடியுது, சுத்தமான பால் உற்பத்தி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அங்க குறைவான பண்ணைகள், நிறைய மாடுகள், அதாவது கொஞ்சம் பேர் தான் மாடு வச்சிருப்பாங்க, ஆனா நிறைய வச்சிருப்பாங்க. இங்க வந்து நம்மளோட பால் உற்பத்திக்கு அதிகமா இருக்கிறதுன்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா நிறைய பேர் மாடு வச்சிருக்கோம், ஆனா 1-2 மாடு வச்சிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய பேரை அது சென்றடையணும், அப்புறம் எல்லாரும் அதை பின்பற்றணும் அப்படிங்கறது அது நடைமுறையில நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சுத்தமான பால் உற்பத்தியை எட்ட முடியல. ஆனா சுத்தமான பால் உற்பத்தின்றத நம்ம பால் உற்பத்தியாளர்களாகிய நாம் அப்படிங்கும் போது நான் யார சொல்றேன் அப்படின்னா கறவை மாடு வச்சிருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் சொல்றேன். ஸோ அவங்க தான் வந்து பாலை வந்து மடியிலேருந்து கறந்து நம்ம நுகர்வோரை சென்றடையறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பால் உற்பத்தியாளர்கள். நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட பால் உற்பத்திங்கிறது சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ சுத்தமான பால் அப்படிங்கிறப்போ ஒரு மாட்டோட மடியில அந்த பால் இருக்கும்போது மிக மிக தூய்மையான பால், அதே நேரத்தில் அந்த மாடு ஆரோக்கியமானதா இருக்கணும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. மாடு ஆரோக்கியமா இருக்கிற பட்சத்துல அந்த மடியில உள்ள பால் 100% சுத்தமான பால். அப்ப எப்ப வந்து அது சுத்தம் கெட்டு போகுது அப்படின்னா நம்ம கை தொட்டு பால் கறக்கும் போது, அப்புறம் அந்த பால் கறக்கக்கூடிய அந்த பாத்திரம் அழுக்கா இருக்கிறதுனால, இல்ல அந்த பாத்திரம் நல்லா கழுவாம இருக்கிறதுனால, ஒருவேளை கழுவுனா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி நல்ல தரமானதா இல்லாம இருக்கிறதுனால, அப்புறம் பால் கறக்கக்கூடிய தொழுவம், அந்த தொழுவத்துல நீங்க அப்பதான் தீனி போட்டிருப்பீங்க, அந்த தீனியில உள்ள தூசுகள், அப்புறம் அந்த தொழுவத்தோட உள்ள சுத்தம், அப்புறம் அது முக்கியமா கறவை மாட்டோட உடல் சுத்தம். கறவை மாடு வந்து அப்பதான் சாணி போட்டிருக்கோம், பின்னாடி நம்ம கழுவி விட்டுருக்க மாட்டோம், அப்புறம் குறிப்பா மடியை கழுவி இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள்னால பாலில் கிருமிகள் கலக்கப்படுது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுத்தமான பால் உற்பத்தி எப்படி எட்டுறது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சுத்தமான பால் உற்பத்தி இல்லாட்டி என்ன, நீங்க தான் அந்த பாலை வந்து கறந்து உடனே சொசைட்டில இருந்து பெரிய தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் நல்ல காய்ச்சி கிருமிகள்லாம் நீக்கம் பண்ணி ஒழுக்கம் பண்ணி ஒரு நாள் கெட்டு போகாத பொருளா தயாரிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா பாலோட ஆரம்ப நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பால்ல இருந்து செய்யக்கூடிய உற்பத்தி பொருளோட தரம் அமையும். அதாவது நீங்க கறந்த பால் எப்படி இருக்கோ அதுதான் பாக்கெட் பாலோட தரமா இருக்கும். நம்ம பாக்கெட் பால்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளால 1-2 நாள் வச்சுக்க முடியுது ஃப்ரிட்ஜ்ல. அப்போ அந்த மாதிரி தரத்துக்கு கொண்டு வரும்போது கூட பாலோட ஆரம்பத்தரம் அதை நிர்ணயம் பண்ணும். அதனால சுத்தமான பால் உற்பத்திங்கிறது அவசியம். அப்புறம் நான் முன்னமே சொன்ன மாதிரி பால் ஏற்றுமதி தரம் வாய்ந்ததா இல்லைன்றதுக்கும் ஒரு மிக முக்கிய காரணம், பாலை நம்ம சுத்தமாக உற்பத்தி பண்ணல, பாலில் உள்ள கிருமிகள் அதிகமா இருக்கு. மூன்றாவதா மிக முக்கியமான காரணம், ஏன் ஏற்றுமதி தரம் பண்ண முடியல அப்படின்னா பாலில் உள்ள மருந்துகளோட எச்சங்கள். இப்போ நம்ம மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்றோம், மருந்து பயன்படுத்துறோம். ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு அரை ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த மரு

வந்து அதற்கான வினையை புரிஞ்சு அந்த மாட்டுல உடம்புலேருந்து கழிவுகளா வெளியேறணும். ஸோ அதை தான் அரை ஆயுட்காலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மருந்துகளோட தாக்கத்துல அந்த மாடு இருக்கும்போது அந்த மாட்டுப்பாலை மொத்த பால்ல கலக்கக்கூடாது. கலந்தா அந்த மாட்டுல அந்த மருந்துகளோட எச்சங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மருந்துகளோட எச்சங்கள் இருக்கிறதுனால உலக அளவில் பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால நம்ம இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிடியூஸ்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தால் நம்ம பால் வந்து வெளிநாட்டில் வேலை போகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம பால் உற்பத்தி பண்ணணுன்றத நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இவ்வளோ நேரம் என்னெல்லாம் காரணிகள் பேசணுமோ அந்த காரணிகளில் உள்ள சுத்தத்துக்கான பின்னணியை நம்ம அங்கீகரிச்சுட்டா போதும். உதாரணத்துக்கு மாடு சுத்தம் இல்லை அப்படின்னா மாடை பின்னாடி கழுவுறது, முக்கியமாக மடியை கழுவுறது, பொட்டாசியம் பர்மாங்கனேட் 1% கரைசலை பயன்படுத்தி மடியை கழுவுறது, இதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னா கிட்டத்தட்ட மாடோட சுத்தம் பூர்த்தி ஆயிடுது. அதே மாதிரி பால் கறந்த பாத்திரத்தை நம்ம உடனே நல்ல பச்சை தண்ணி விட்டு ஃபர்ஸ்ட் அலசணும். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, பால் பாத்திரத்தை உடனடியாக வெந்நீர் விட்டு அலசக்கூடாது. வெந்நீர் விட்டு அலசினீங்கன்னா அந்த பாலில் உள்ள திடச்சத்துக்கள் ஒட்டி காஞ்சு போயிடும். அதனால நீங்கள் சாதாரண குளிர்ந்த நீரில் ஃபர்ஸ்ட் அலசிட்டு அதுக்கப்புறம் தேவையான வாஷிங் சோடா போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கிருமி நாசினி அதாவது அயோடோஃபோர் அந்த மாதிரியும் வச்சு சுத்தம் பண்ணலாம். முக்கியமாக மிக முக்கியமாக அதை நல்ல வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சா அந்த பாத்திரம் வந்து நல்லா சுத்தம். நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா காஞ்சிருக்க பாத்திரத்தை கறக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு அலசு அலசுவோம். அந்த அலசுற தண்ணி வந்து குவாலிட்டி இல்லை, நல்ல தரமானதாக இல்லை அப்படின்னா அந்த கிருமிகள் பாலில் கலக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் பால் பாத்திரம் தூய்மை இருக்கணும்.

அடுத்தது கரைப்பவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இருமுதல் தும்முதல் போன்ற வியாதி இருக்கக்கூடாது அவருக்கு. அப்புறம் கை நகம்லாம் நல்லா வெட்டி இருக்கணும். அப்புறம் அந்த கெட்ட பழக்கங்கள் பீடி சிகரெட் புகையில வெத்தலை அந்த மாதிரிலாம் போடாம இருக்கணும். இதெல்லாம் வந்து பாலில் கலக்கக்கூடிய காரணம்ன்றனால நம்ம சொல்றோம். அதனால கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும். அப்புறம் முக்கியமா பால் கறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பால்லே ஒரு கை விட்டுக்குவாங்க, அந்த வந்து வழவழன்னு இருக்கணுங்கிறதுக்காக விளக்கண தடவுறது. இதெல்லாம் வந்து ஒரு தவறான முறைகள், அதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம சுத்தமா பால் கறந்தோம் அப்படின்னா கிருமிகளோட அளவு அதுல குறையும். முக்கியமா வியாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, அவருக்கு வந்து தொத்து வியாதி இருந்தா அது வந்து அந்த பாலில் கலக்கும், கண்டிப்பா அதுல வந்து கிருமிகளோட அளவு கூடும். இப்போ வந்து பால் பாத்திரம் சொல்லிட்டேன், மாடோட சுத்தம் சொல்லிட்டேன், அப்புறம் மாடுக்கு ஏதாவது நோய்

இருந்ததுன்னா, குறிப்பா மடிநோய் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க அந்த மாட்டை கடைசியில கறக்கணும். கறக்காம விடக்கூடாது, கடைசியில கறக்கணும். ஒருவேளை நீங்க அந்த மாட்டை கறந்துட்டு நல்ல மாடை கறந்தீங்க அப்படின்னா, இதுல உள்ள மடிநோய் அதுக்கும் பரவதுக்கான அபாயம் இருக்கு. சோ எந்த நோய்வா இருந்தாலும், மடிநோயா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ அதுக்கு காய்ச்சலா இல்ல ஜுரமா, அந்த மாட்டை தனிமைப்படுத்தி அதை கடைசியா தான் கறக்கணும். சோ அது வந்து கிருமிகள் கலக்க காரணமாயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாடு கட்டி வச்சிருக்க ஒரு இடத்துல இருந்து தள்ளி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நீங்க பால் கறவை கறந்தீங்க அப்படின்னா, பால் வந்து சுத்தமா உங்களால உற்பத்தி பண்ண முடியும். சுத்தமானா நம்மளால 100% பண்ண முடியாது, கண்டிப்பா காத்துல உள்ள கிருமிகள் கலக்க தான் செய்யும். ஆனா ஒரு மில்லி பால்ல 1000 பாக்டீரியாங்கிறது எப்படி, ஒரு 100 பாக்டீரியாங்கிறது எப்படி? சோ இந்த பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 1-2 ஆகும், 2-4 ஆகும், 4-8 ஆகும். அதனால அபரிமிதமான வளர்ச்சின்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால கிருமிகளோட அளவை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால பாலோட தரத்தை நீட்டிக்க முடியுன்றது நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரி நம்ம பாலை சுத்தமா உற்பத்தி பண்றதை தெரிஞ்சுக்கணும். சுத்தமா உற்பத்தி பண்றப்போ அந்த பால் கறக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த வாய் வந்து குறுகலா இருக்கணும். நீங்க வந்து வசதியா இருக்கணும்ன்றதுக்காக அகலமா வச்சுட்டு கறப்பீங்க, சரி அப்படி கூட கறந்துக்கலாம். ஆனா சீக்கிரமா அந்த வந்து ஒரு குறுகிய வாயுடைய பாத்திரத்துல மாத்திடணும். அதுக்குன்னு பால அடிக்கடி பாத்திரத்தை மாத்திட்டே இருக்கக்கூடாது, அதுவும் கிருமிகளுக்கு வழிவகுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, குறுகலான வாய் உள்ள பாத்திரத்துல ஊத்திட்டீங்க அப்படின்னா அதை நல்லா வேகமா மூடி வச்சிடணும். சோ கிருமிகள் கலக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறையும். சோ இதை மாத்தி வச்ச பாத்திரத்துல எவ்வளவு நேரம் பால் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னா, கறந்ததுல இருந்து பால் சுமார் 4 மணிலிருந்து 6 மணி நேரம் கெட்டு போகாம இருக்கும். அது எப்படி 4 மணிலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் மட்டும் கெட்டு போகாம இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல எப்படி நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கோ அதே மாதிரி பால்லையும் சில நோய் எதிர்ப்பு தன்மைக்கான காரணிகள் இருக்கு. அந்த காரணிகள் 4 மணிலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ரொம்ப வீரியத்தோட இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா அதோட வீரியம் குறைஞ்சு போனோட்டிதான் இது உள்ள கலக்கப்பட்ட கிருமிகள் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 கறந்த பால் 4 மணி நேரத்துக்குள்ள விநியோகிக்கப்பட்டு விட வேண்டும். அப்படி இல்லையா, அந்த 4 மணிலிருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க சொசைட்டில ஊத்துவீங்களோ அல்லது சில்லிங் சென்டர் பால் குளிர்விக்கும் நிலையங்களுக்கோ அல்லது பால் பதனிடும் தொழிற்சாலைக்கோ, டெய்ரி பிளான்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கேயோ போயிடணும். இது மூணும் முடியலையா, நீங்க பால் மதிப்பு கூட்டுதலை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். 4-6 மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துக்குள்ள நீங்க அந்த கிருமிகளோட அளவை வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னா அபரிமிதமா அதுல கிருமிகளோட அளவு ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பால் சேமிக்கிற முறை அப்படிங்கிறது, பாலை வந்து ஒரு நிறைவான கொள்கலன்கள்ல ஊத்தி, அதாவது குறுகிய வாயுடைய கொள்கலன்கள்ல ஊத்தி நம்ம ப்ராப்பரா மூடி வைக்கிறதுன்றது முதல் படிநிலை. அதுக்கப்புறமா அந்த சேமிக்கிற கொள்கலன் இருக்கு இல்லையா, அது வந்து பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். ஒருவேளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இருந்தா நல்லது. நம்ம அலுமினியம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வாஷிங் சோடா மற்றதெல்லாம் பயன்படுத்தும் போது அரிப்புத்தன்மை ஏற்படும். அப்படி அரிப்புத்தன்மை ஏற்படும் போது அந்த இடுக்கு பள்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா, முத நாள் பயன்படுத்தின அந்த பால் வந்து உள்ளே போய் ஒட்டின் இருக்கும், துகளாட்டம் ஒட்டின் இருக்கும். அந்த ஒட்டின் இருக்கிறது அடுத்த கிருமிகளோட வளர்ச்சிக்கு வாய்ப்பு அமையும். அதனால பெஸ்ட்டு மெட்டீரியல் என்ன அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரம். எவர் சில்வரில் கேன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்குறது நல்லது. அந்த மாதிரி கேன் ஏன் நம்ம பரிந்துரைக்கிறோம் அப்படின்னா, நல்லா நீங்க கிருமிகள் போக அலச முடியும். அந்த பால் துகள் ஒட்டி இருக்காத வண்ணம் நல்ல வாஷிங் சோடா போட்டு அலச முடியும், நல்லா காய வைக்க முடியும், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய முடியும். அதனால நம்ம அந்த பாத்திரத்தை சொல்றோம். இப்போ அந்த பாத்திரத்தை 4-6 டிகிரி டெம்பரேச்சருக்கு குளிர்விக்கணும். உங்களால 4-6 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போக முடியல, சொசைட்டிக்கு ஊத்த முடியல, விற்பனையாளருக்கு கொடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து அதை 4-5 டிகிரி அதிகபட்சம் 6 டிகிரிக்கு குளிர்விச்சிடணும். பாலை நீங்க குளிர்விக்கிறது மூலமா ஒரு 6 மணிலிருந்து 8 மணி நேரம் கிட்டு போகாம பாத்துக்கலாம். அதாவது நீங்க பால் கறந்ததுல இருந்து நீங்க குளிர்விப்பாலில் வச்சிட்டீங்கன்னா தாராளமா 8 மணி நேரம் நீங்க வச்சுக்கலாம் சில்லர்ல, அதாவது 5 டிகிரி வெப்பநிலையில. இல்ல என்னால அதுவும் முடியல அப்படின்னா, நீங்க பால் பொருட்கள் உற்பத்திக்கு போயிடணும், அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இல்ல நான் வந்து டிராவல்ல இருக்கேன், அந்த பால் கேனை கொண்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு மட்டும் யோசனை சொல்லுங்க அப்படின்னா, மேல ஒரு சாக்கோ அல்லது தண்ணியை எப்போதும் உறிஞ்சி வச்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டத பொருளை வந்து மேலே கேன் மேலே சுற்றி வச்சுட்டு அது மேலே ஐஸ் கட்டிகளை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெப்பநிலையை அதிகப்படுத்தாமல் இருக்கும். அது வந்து ஒரு டிராவலுக்கு போக்குவரத்துக்கு அதை நம்ம பயன்படுத்தலாம். மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக பாலை கொண்டு போக முடியாத பட்சத்தில் 5 டிகிரியில் அந்த பால் இருந்ததுன்னா பால் கெட்டு போகாது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பால் டேங்கர்லாம் ஒரு டேங்கர் லாரின்னு சொல்லிட்டு போகும். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜாக்கெட்டுன்னா 2 சுவர் இருக்கும். உள்ள உள்ள அந்த அறையில வந்து பால் இருக்கும், அந்த வெளிப்புற சுவருக்கும் அதுக்கும் இடையில வந்து உள்ள வந்து குளிர்விப்பால் இருக்கும். அது வந்து பாலை குளிர்ந்த நிலையிலே, அதாவது 5 டிகிரி வெப்பநிலையிலேயே

அப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணாலும் அந்தந்த வெப்பநிலையிலேயே வைத்திருக்கும். அப்ப மட்டும்தான் பால் வந்து கெட்டு போகாது. நான் ஏன் வந்து சொசைட்டி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சொசைட்டில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து பால் கொள்முதல் பண்றாங்க இல்லையா, அவங்க அதிகபட்சம் 500 லிட்டர் ஒரு சொசைட்டில கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதை எடுத்துட்டு போய் அவங்க பல்க் மில்க் சில்லர் ஆவின்லயோ இல்ல மத்த டெய்ரி பிளான்ட்லயோ என்ன பண்றாங்கன்னா, அங்கங்க ஒரு பல்க் மில்க் கூலர் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான பாலை சேமிச்சு வைக்கக்கூடிய பல்க் மில்க் கூலர்ன்ற அமைப்பு, பாலை 5 டிகிரி செல்சியஸ்ல சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு உபகரணம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 500 லிட்டரோ 1000 லிட்டரோ 5000 லிட்டரோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கொள்கலன் விரிவா இருக்கும். அதுல கொண்டு போய் நீங்க பாலை ஊத்திட்டீங்கன்னா அது பால் சில்லுன்னே இருக்கும். அதுல இருந்து அந்த டெய்ரி பிளான்ட் பால் பதனிடும் தொழிற்சாலை வந்து டேங்கர்ல பல்க் மில்க் டேங்க் இருக்கு இல்லையா, டேங்கருக்குள்ள மாத்தி எடுத்துட்டு போற வரைக்கும் அந்த பால் வந்து ரொம்ப பாதுகாப்பா 5 டிகிரி வெப்பநிலையில இருக்கும். நிறைய பண்ணைகள் என்ன பண்றாங்க, நல்ல டீப் ஃப்ரீசர் மாதிரி வச்சுக்கிறாங்க, கேனோடையே தூக்கி கொண்டு போய் அந்த ஃப்ரீசர்ல வச்சிடறாங்க. அது வந்து நம்ம பாலை எப்போ வேணா கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கடைபிடிக்கிற ஒரு முறையா இருந்தாலும், சரியா சொல்லணும்னா 5 டிகிரியில வைக்கிறது நல்லது. இந்த ஃப்ரீசருக்குள்ள வைக்கும்போது பால் வந்து திரும்ப ஐஸா மாறி, திரும்ப அந்த ஐஸை திரும்ப பாலா மாத்துறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேஸ்டா போகும். அதனால சாலச்சிறந்த முறைனா 5 டிகிரி வெப்பநிலையில பாலை குளிர்விக்கிறது தான். இது வந்து பால் சேமிக்கிறத பொறுத்து.

இப்போ பாலில் உள்ள கலப்படத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற பால் ஆரோக்கியமானதானா, இல்லை இந்த பாலில் வந்து ஏதாவது கலந்துருப்பாங்களா, பால் வெள்ளு வெள்ளேன்னு இருக்கேன், பால் மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கேன், பால் திக்காக இருக்கேன், இது மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதனால நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற பால் ஆரோக்கியமானதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் செய்யக்கூடிய எளிய சில சோதனைகளையும் நான் சொல்கிறேன். ஸோ இது மூலமாக நம்ம பயன்படுத்துகிற பாலாக இருக்கட்டும், இல்லை பால் பொருட்களாகட்டும், கலப்படம் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பசும்பால் தான் விரும்புவாங்க. ஐயோ, நான் எருமைப்பால்லாம் சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரி ஒரு கொள்கை இருக்குது, எனக்கு எருமைப்பாலை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்போ வந்து இது வந்து வீட்டில் செய்ய முடியாது, ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள ஆய்வகத்தில் தான் பண்ண முடியும். ஹன்சா டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு துளி, அதாவது கொஞ்சோண்டு நீங்கள் வந்து எருமைப்பால் கலந்துருந்தா கூட அதில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த தேவையான உபகரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சொட்டு பால், ஒரு கண்ணாடி ஸ்லைடுன்னு சொல்லுவோம் அது, அப்புறம் இன்னொரு சொட்டு அந்த ஹன்சா சோதனை திரவம். இது என்ன அப்படின்னா, அந்த எருமைப்பால் கலந்துருந்துன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எருமையோட சீரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீரம் ஒரு சொட்டு, பால் ஒரு சொட்டு வச்சிங்கன்னா, அந்த சீரம் ஒரு சொட்டு வச்சிங்கன்னா, ரெண்டே

ஒரு குச்சி வச்சு கலந்து அந்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா பால் திரிஞ்சு போச்சு, திரி திரியா வருது அப்படின்னா கண்டிப்பா அதுல எருமை பால் கலந்துருக்கு. அப்ப நம்ம சாப்பிடுற பால்ல எருமை பால் கலந்துருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து எருமை பால்லாம் பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்ல, ஆனாலும் இது ஒரு சோதனை இருக்கு. நம்ம எருமை பாலை கூட கண்டுபிடிச்சிடலாம். பெரும்பாலும் நம்ம வண்டி பால் வாங்குறோம், நம்ம வந்து பாக்கெட் பால்ல நிறைய பேர் வந்து பயப்படுறோம், உண்மையிலே இது பாக்கெட் பால் வந்து பால் தானா அப்படின்றது. ஸோ அதனால அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், நம்ம பால் பண்ணையில இருந்து நேராக வாங்க முடியறதில்ல. ஸோ இடைத்தரகர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பண்ணையில உள்ள பாலை சேகரிச்சு அப்புறம் சில்லறை வியாபாரிகள்ட்ட கொடுத்து அதுக்கப்புறம் வண்டிக்காரங்க அந்த பாலை வாங்கிட்டு வந்து வண்டிக்காரங்க நம்மள்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இது நடைமுறையில இருக்கு. ஸோ அந்த வண்டி பால் ஊத்துறது பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் பாலை ஊத்திட்டு அந்த சைடு கூட போயிருக்க மாட்டாங்க, நம்ம சொல்லுவோம் மொத்த தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். பால்ல தண்ணி கலப்படம் அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆனா தடுக்கப்பட முடியாத விஷயமா இருக்கு. அந்த வகையில பால்ல தண்ணி கலந்துருக்கா இல்லையா அப்படின்றத சோதனை பண்றதுக்கு பால் மானி லாக்டோமீட்டர்னு ஒரு கருவி இருக்கு. அந்த லாக்டோமீட்டர் என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர்ல நீங்க பாலை டம்ளரோட வாய் பகுதி வரைக்கும் ரிப்பீட்டு அதுல அந்த லாக்டோமீட்டர் போட்டிங்கன்னா, இந்த லாக்டோமீட்டர்ல என்ன இருக்கும்னா அதுல வந்து பதரசம் இருக்கும், அது உள்ளேயே இன்பில்ட்டா இருக்கும், வெளியில எதுவுமே டச் ஆகாது. ஸோ அந்த பால் மானியை மிதக்க விட்டீங்க அப்படின்னா அதுல அளவுகள் நிறைய இருக்கும். அந்த அளவுகள்ல பாத்தீங்கன்னா 26 to 28 வரைக்கும் உங்களுக்கு அளவு காமிச்சுது, ரீடிங் காமிச்சுது அப்படின்னா பெருசா அந்த பால்ல தண்ணி கலக்கல. ஸோ அப்ப இந்த பால் மானி இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்றது. அப்ப 26 கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த அளவுல கண்டிப்பா அதுல வந்து தண்ணி கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த லாக்டோமீட்டர்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, வீட்டுல வந்து எளிய சோதனைனா ஒரு வழவழப்பான ஒரு மேற்பரப்புல ஒரு துளி பால் எடுத்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பால்ல ஒருவேளை தண்ணி கலந்துருந்ததுன்னா டக்குன்னு அந்த ஒரு துளி கட கட கடன்னு ஓடி வந்துடும். ஓடி வந்துட்டு அதுல எந்த குறியீடும் இருக்காது, எந்த மார்க்கிங்கும் இருக்காது. ஒருவேளை தண்ணி கலக்காத பால் ஒரு சொட்டு நீங்க வச்சீங்கன்னா அது வரவே மெது மெது மெது மெதுவா வரும். அப்படி வந்துட்டே வழிஞ்சிட்டே இருக்கிறப்போ ஒரு வெள்ளையே ஒரு கோடு மாதிரி படிஞ்சுட்டே வரும். அப்படி இருந்ததுன்னா அது தண்ணி கலக்காத பால் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு எளிய சோதனை. சரிங்க, நாங்கள் இவ்வளோ நாள் வந்து பாலில் தண்ணி தான் கலக்குறாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் கிடையாது. பாலில் தண்ணி கலந்துட்டா இந்த பால் மானி போட்டு நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க, அதில் அளவில் நம்ம மாட்டிக்கிடுறோம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா அதில் வந்து வடிச்ச கஞ்சி அல்லது மாவு இதெல்லாம் போட்டு அந்த டெஸ்ட்ல வந்து நல்லா டிகிரி காட்டணும் அப்படின்னு நினச்சி மக்கள் வந்து வடிச்சு கஞ்சி மாவு சத்து எதையாவது போட்டு அப்படி இப்படி பண்ணி நமக்கு பாலை வந்து திக்காக இருக்கிற மாதிரி காட்டிடுறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆய்வகத்துலேயும் பண்ணலாம். வீட்டில் வந்து எப்படி பண்ணுறதுனா, டிங்சர் அயோடின் நம்ம வீட்டுக்கு வச்சுருப்போம் இல்லையா, டிங்சரு டிங்சர் அயோடின் அல்லது அயோடின் அந்த கரைசலை எடுத்து வச்சுட்டு எந்த பாலில் நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த பாலில் ஒரு 2 நீங்கள் விட்டிங்கனாலே நீல நிறமாக மாறிடும். ஒரு 5 பால் எடுத்துட்டு அதில் ஒரு 2-3 சொட்டுக்கள் வந்து நீங்கள் அயோடின் கரைசலை விடும்போது நீல நிறமாக மாறிடுச்சு அப்படின்னா அதில் வடிச்ச கஞ்சியோ இல்லை மாவோ இல்லை ஏதோ ஒன்று அந்த மாவு சத்து சார்ந்த பொருளை சேர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஸ்டார்ச் சோதனைன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயம் வருது. நம்ம உண்மையிலே நம்ம பயன்படுத்துகிற பால் வந்து பால் தானா இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திரவமா அப்படின்னா நீங்கள் சந்தேகப்பட்டது நியாயம்தான். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் மில்க் செயற்கை பால் அப்படின்னு ஒன்று தயாரிக்கிறாங்க, உடலுக்கு மிக மிக ஆபத்தை தரவிக்கக்கூடியது. இந்த பிராந்தியத்தில் இருக்காதுன்னு நம்புகிறேன், ஆனாலும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது தப்பு இல்லைல்ல. அதனால செயற்கை பால்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். செயற்கை பால் அப்படிங்கிறது நம்ம வாயில் வச்சு பார்த்தோம்னாலே சாப்பிட்டு முடிச்சோன்னே பின்னாடி கசக்கும். சில பொருள்லாம் வாயில் அடியில் கசக்குதுன்னு சொல்லுவோம்ல, நாக்கு கடியில் கசக்குதுங்க அப்படின்னு. அதாவது அந்த பொருள் சாப்பிட்டு முடிச்சோட்டி பின் கசப்பு சுவைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கசக்கும். கையில் வச்சு இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கனாலே ஒரு பிசு பிசுன்னு சோப்பை தேய்க்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். பாலை அடுப்பில் வச்சு சூடுபடுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் மாறும். என்னடா விந்தையாக இருக்குது, பசும்பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன பால் வச்சு சூடுபடுத்தினோட்டி மஞ்சள் கலராக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இது வந்து செயற்கை பாலாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா செயற்கை பாலுங்கிறது இப்போ நம்ம வந்து பாலில் வந்து கொழுப்பு சத்து புரத சத்து மாவு சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, மாவு சத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது மாவையும் புரத சத்துக்காக யூரியா அந்த மாதிரியும் அப்புறம் கொழுப்பு சத்துக்காக எண்ணெய் பெயிண்ட்டு இந்த மாதிரி ஆபத்தான கெமிக்கல்ஸ் வச்சு நம்ம செயற்கை பால்னு தயாரிக்கிறாங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து கையில் வச்சு இப்படி பார்த்தாலே நமக்கு பிசு பிசுன்னு தெரியறது, அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது மஞ்சளாக மாறுறது, இதெல்லாம் வந்து நமக்கு அறிகுறிகள் காமிச்சு கொடுத்துரும். நம்ம இதை சோதனையாக செய்தணும், இதில் வந்து உண்மையிலேயே யூரியாலாம் இருக்கா, இவங்க சொன்ன மாதிரி கெட்ட கெமிக்கல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னா யூரியாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 1 tbsp ஒரு 5 பால்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு 5 பால் எடுத்துட்டு அதில் ஒரு 1/2 tsp அளவுக்கு துவரம்பருப்பு அரைச்சி வச்சு ஒரு மாவு மாதிரி அந்த பொடி மாதிரி அதில் சேர்த்துக்கிடணும். ஒரு 5 ml பால் இந்த

0: அரை டீஸ்பூன் வந்து அந்த துவரம்பருப்பு பொடி, இதை நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, கடையில் கிடைக்கும் லிட்மஸ் பேப்பர், பிஹெச் பேப்பர் மாதிரி சிவப்பு கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்து அந்த பாலில், இப்போ நம்ம பால்லையும் அந்த துவரம்பருப்பு பொடியும் போட்டு கலக்கியிருக்கோம் இல்லையா, அதில் அந்த லிட்மஸ் பேப்பரை முக்கி வச்சுட்டு ஒரு 30 வினாடிலேருந்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் முக்கிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலர் லிட்மஸ் பேப்பர் ப்ளூ கலராக மாறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் யூரியா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது யூரியா ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு மாதிரி பட்டை மாதிரி இருக்கும், இது வந்து யூரியஸ் என்சைம் வச்சு கண்டுபிடிக்கிறது, உண்மையில இந்த பாலில் யூரியா இருக்கா இல்லையான்றத இந்த யூரியா ஸ்ட்ரிப்பை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ இதில் வந்து யூரியா கலந்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் அந்த பிசு பிசுப்பாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒருவேளை டிடர்ஜென்ட் கலந்துருக்கலாம், டிடர்ஜென்ட் கலந்துருந்தா அதையும் கண்டுபிடிக்கலாம். என்ன, ஒரு 5-10 மில்லி பால் எடுத்து சம அளவு தண்ணி, 5 மில்லி பால் எடுத்தீங்கன்னா 5 மில்லி தண்ணி போட்டு நல்லா இப்படி குளுக்குனீங்கன்னா நுர வந்துச்சுன்னா ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருந்தா அதில் சோப்பு இருக்குது, டிடர்ஜென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து செயற்கை பால், யூரியா இருக்கலாம், டிடர்ஜென்ட் இருக்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பசும்பால் சேமிப்பு முறைகள் மற்றும் பாலில் கலப்படங்களை கண்டறியும் முறைகள் உரையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. ஜெயலலிதா அவர்கள்.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில்

0: காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்த போது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தாவேக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தாவேக்க அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக் சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக் சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில், அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோக்யா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவுச்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேசவர்களுக்கு பாச வணக்கங்கள். இது

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆசை பாடல்கள் காற்றலைகளில் கவிப்பாடும் நேரமாய் இது கொக்கு. வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கான எண்கள் 9443360794. இந்த எண்ணுக்கு நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், குறுஞ்செய்தியும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் நண்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா சிந்துபூந்தரை, முருகன், உச்சி மகாளி இவங்க விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கு கரை. எஸ்பி பாலசுப்ரமணி, கே சித்ரா குரல்களில். தேவாவின் இசையில் வாலியின் வைரவரிகளில் பாடல் இதோ. எனக்கென பிறந்தவர்

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேயர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, உடையாம்புலி, அருள்ராஜ், பத்மா, அபிஷேக், அனீஷ் இவங்களுக்காக பாடல் வருது. உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து

இளையராஜாவினுடைய இசையில் மனோ கே சித்ரா குரல்களில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது குக்கு நேரூர்ப்பு பாடல்கள் நிகழ்ச்சி. நேரம் 8:16 ஆயிட்டிருக்கு. இந்த நிமிஷத்தில் பாடல் கேட்டக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயர்புரம் கண்ணன், ஆதிலட்சுமி, செல்வகணபதி, முத்து மகேஸ்வரி இவங்க விரும்பி கேட்டக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் செவ்வந்தி.

நேரம் எட்டு மணி 21 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது குக்கு பாடல் கேட்டு முடிச்சிங்க. செவ்வந்தி திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில். அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பாளையங்கோட்டையிலிருந்து சுந்தர கணேசன். அவங்களுக்காக பாடல் வருது நாட்டாமை திரைப்படத்திலிருந்து.

மனோ ஜானகி குரல்களில் சிற்பியனுடைய சில வைரமுத்துவின் வரிகளில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. நாட்டாமை திரைப்படத்தில் இருந்து நேரம் 8:26 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, உடையாம்புலி முத்துராமன் சரிதா. இவங்க கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்பு.

வித்யாசாகருடைய இசையில் சாதனா சர்க்கம் ஹரிகரனோட குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. அன்பு திரைப்படத்தில் இருந்து. நேரம் 8:32 நிமிடம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. குக்கு நிகழ்ச்சியில் உங்களது பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறுஞ்செய்தி குரல் பதிவு அனுப்ப வேண்டிய எண்கள் 9443360794 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா மேலப்பாளையம் ஹுசைனுக்காக, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

பரணியின் இசையில் பா விஜயின் வரிகளில் ஒலித்தது உன்னிமேனனின் குரல். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் திருநெல்வேலி டவுன், சங்கரநாராயணன், பெரியசாமி இவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதல் சொல்ல வந்தேன்.

தேவோட இசையில் ஹரிஹரனோட குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில் இருந்து தேவாவோட இசையில் பாடல் வந்துச்சு. பா விஜயனுடைய வரிகளில் பாடல் இருந்துச்சு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க குறுக்கு சாலையிலிருந்து மணி செல்வம். அவங்களுக்காக பாடல் இதோ காற்றலைகளில் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து.

0: இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் பி ஜெயச்சந்திரன் ஜானகியோட குரலில் பாடல் கேட்டு முடிச்சிங்க. தெய்வவாக்கு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு வரிகள் தந்திருந்தார் கங்கை அமரன். நேர்களே, குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இதை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, வெங்கடேஸ்வரர் மகேஸ்வரி பாலகிருஷ்ணன் இவங்களுக்காக பாடல் வருது, நினைவு சின்னம் திரைப்படத்துல இருந்து.
1: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேன்டி.

0: வரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன், ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 106.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சியோடு. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேரில் எல்லாருமே பாடலை விரும்பி கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஒலித்து சென்றது நினைவு சின்னம் திரைப்பட பாடல் இசைஞான இளையராஜனுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில் கங்கை அமரன் வரிகளில் இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆய்குடி சுப்பிரமணியன், ஐயம்மாள், கனகா, சபீரா, சண்முக சுந்தரம் இவங்க எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் தங்கச்சி படித்தவ. பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ரெண்டா பெரியசாமி, பக்கத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊரெல்லாம் நல்லபடி மாத்துவன் கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ இந்த தீ

0: சொல்றத பார்த்தா உன் தங்கச்சி அம்சமா தான் இருப்பா போல் இருக்கு. அப்படின்னா கவலையை விட உன் தங்கச்சி நானே கட்டிக்கிறேன்.
1: உன் மூஞ்சிக்கு என் தங்கச்சி கேக்குதா? நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அவளுக்கு பார்க்க போறேன் தெரியுமா?

0: பாடல் கேட்டு முடிச்சுங்க. என் தங்கச்சி படித்தவ திரைப்படத்தில் இருந்து கங்கை அம்மனோட வரிகளில், கங்கை அம்மனோட இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில். நேர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நேர்கள் குறிஞ்சது அனுப்பியிருக்கீங்க, ஏன்னா சிலருக்கு தான் பாடல் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த வகையில் முதலாவது ஆளுநர் குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம், காகசீர்பட்டி கார்த்திக், அரியபுரம் சாஸ்தா, புதுக்குடி அனுராதா, மேலப்பாண்டவர் மங்கலம், அருமுகசாமி முத்துமாணிக்கம், குருவன்கோட்டை முருகன், விகேபுரம் முகமது காசிம், தேனி விசாந்த் மித்ரன், டவுன் வள்ளிராஜ் பரமேஸ்வரி, மேற்கு தாம்பரம் பிரியா, புதுப்பட்டி பரமேஸ்வரி அகஸ்டின், சாத்தான்குளம் வைதேகி. அதுபோக கீழச்சுரண்டை சமுத்திரம், பெங்களூர்லேருந்து ராஜா, இவங்க எல்லாருமே பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்னொரு நாள் பாடல் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய குக்கு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் வி சி பிரமோத் வித் தி நியூஸ் அட் 9. The headlines. India and Italy agree to elevate ties to special strategic partnership. Both sides ink 15 agreements to boost bilateral cooperation in key areas including critical minerals, defense and agriculture. Prime Minister Narendra Modi receives FAO's highest honor, Agricola Medal, dedicates award to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's first growing major economy with 6.4% growth this year despite West Asia conflict, says UN report. IMD issues red alert for severe heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And in IPL cricket, match between hosts Kolkata Knight Riders and Mumbai Indians underway at Eden Gardens. India and Italy today finalized 15 outcomes across diverse sectors. The agreements were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Italian counterpart Giorgia Meloni in Rome today. The outcomes mark the elevation of bilateral

0: impact of rising oil prices caused by tensions in the West Asia and disruptions in the Strait of Hormuz. Benchmark domestic equity indices ended with marginal gains today. We have a report.
1: Sensex rose by 118 points to close at 75,318, while Nifty added 41 points to settle at 23,659. Meanwhile, the broader market on the National Stock Exchange also ended in positive territory. The mid-cap 100 jumped 0.5%, while the small-cap 100 ended on a flat note with a positive bias. In the foreign exchange market today, the rupee depreciated by 30 paise to close at a record low of 96 rupees and 83 paise against a US dollar. Arjun Chaudhary for Akashvani News.
0: Meanwhile, the growth of the combined index of 8 core industries in the country rose to 1.7% in April this year on an annual basis, up from the revised 1.2% in March. The India Met Department, IMD, has issued a red alert for severe heatwave conditions over parts of Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. Similar conditions are likely to prevail over Haryana, Chandigarh, Delhi, Punjab, Bihar, Chhattisgarh, coastal Andhra Pradesh, Himachal Pradesh, Odisha, Rajasthan, Telangana and Uttarakhand till tomorrow. Meanwhile, severe heatwave gripped several parts of northern and central India, with the mercury breaching the 45-degree mark. In National Capital, an orange alert has been issued for heatwave conditions for the next 3 to 4 days. More from our correspondent.
2: According to the Met Department, the maximum temperature in Delhi is expected to be around 45 to 47 degrees Celsius tomorrow. In the past 24 hours, the maximum temperature in the National Capital was recorded at 44.5 degrees Celsius. With increase in the temperature, the Delhi government has mandated a compulsory rest period for all outdoor workers from 1 p.m. to 4 p.m. amid intensifying peak summer temperatures. With Shivang Mishra, Soumya Sharan for Akashvani News, Delhi.
0: In IPL cricket, match between Mumbai Indians and host Kolkata Knight Riders is underway at the iconic Eden Gardens. Mumbai Indians were 57 for 4 in 8 overs when match was halted due to rain. Earlier, Kolkata Knight Riders won the toss and elected to field. Yesterday, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets in a high-scoring match in Jaipur. And now, before we end the bulletin, the headlines once again. India and Italy agree to elevate ties to special strategic partnership. Both sides ink 15 agreements to boost bilateral cooperation in key areas, including critical minerals, defense and agriculture. Prime Minister Narendra Modi receives FAO's highest honor, Agricola Medal, dedicates award to farmers of India. West Bengal government announces immediate start of deportation proceedings against illegal Bangladeshi infiltrators under Citizenship Amendment Act. India to remain world's fastest growing major economy with 6.4% growth this year despite West Asia conflict, says UN report. IMD issues red alert for severe heatwave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And in IPL cricket, match between host Kolkata Knight Riders and Mumbai Indians underway at the Eden Gardens. And that's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனி வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனி வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
6: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். கல்லூரி பிஜி படித்தது, 2 பிஜி எடுத்தேன். எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரப்படாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லப்போல நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படப்படாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படப்படாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும். தொலைக்காத இடத்துல

0: போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, ட்ரில்லியன் டாலர்ஸ் எக்கனாமி எல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுனா வந்துட்டு இருக்கு. இப்போ சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போ நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன் ஒரு 15 இயர்ஸ். நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது? அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை எப்படிகளை எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்திங்கன்னா, ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியலல்ல. அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால் பண்ணி பார்த்தேன்.
1: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்குங்க?
0: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட்டு அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி, நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் க்ரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்குள்ள இக்னைட் பண்ணி விட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம் எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பிஇ ஃபெடரேஷனுடைய 10 வருஷமாக பிரசிடெண்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கேவிஐசி ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று புனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அவரில் ஹீஸ் அ பீ கீப்பர். அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே ஃபஸ்ட்டாக பண்ண என்ன விஷயம் அப்படின்னா ஹீஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார் ஐ மே ப்ரௌட் பீ கீப்பர் அப்படின்னார். ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு தான், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லப்பில. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ் எல்லாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நோன்றது இதுமாரி சொன்னது எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும் அதை வந்து.
1: நீங்கள் வந்து கேவிஐசி பற்றி சொல்கிறீங்க சார், ஒரு ஐடி செக்டாரில் இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் கேவிஐசியை போய் நீங்கள் அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்கே நீங்கள் எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ம்தா இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு

0: டாக்டர் லக்ஷ்மிநாராயண் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் டைரக்டராக இருந்தார். அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான் இருக்கேங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி. எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்ட், அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்கே ஒரு பொருளை எப்படி இல்லை ப்ராசஸாக ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் எப்படி பண்ணலாம், ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம், அதில் ரெண்டாவது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு, பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.

0: இதை சந்தைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே புரிப்பு பெரிய புரிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனீ வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூடா அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்களுக்கு பண்ணே இருக்கு, அதில் போய் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இது தான் இருந்தது.
1: இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இதெல்லாமே, வேற ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா அவங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ், ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்லை எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸ்ஸு, ஒரு சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்ந்துருவேன், பகிர்ந்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனீ வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம், இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்கெல்லாம் நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன்ட் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்லை அதுக்கான காரணம் என்ன சார், இங்கே இருக்கிற சூழல் காரணமா இல்லை என்ன காரணம்?
0: இல்லை சூழல் மட்டும் இல்லை மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்குது உலக அளவில், அதில் 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி, அதில் 250 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவலில் பூக்கள், மகரந்தம் இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்தில். வி ஆர் ஹைலி பிளஸ்ட், அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்குது. நீங்கள் அந்த காட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டுப்பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹொசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. அதான் நான் சொன்னேன், நான் 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது, அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்ட் அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 250 இந்தியாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ் அவ்வளோ இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணுறோன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்பில்.
1: நிச்சயமாக
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமாக ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஐசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துகிற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்குது, அதில் வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது தான் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க, அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு

0: நாலு மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். ஹனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களாம் ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெர்பல், ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃப்யூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது போல் நிறைய விஷயங்கள் அதை அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச்சு, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம். அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இது போல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீ கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு. ஓகே, அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதேமாதிரி கிறிஸ்டியானிட்டிலேயும் அதேமாதிரி இஸ்லாமத்துலேயும்
1: எல்லா மதங்களையும்
0: எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள்ல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

நெஞ்சில் நிறைந்த நேயோர்வர்களுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தமிழ் இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் கொண்டு வரும் இலக்கிய சரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சரல் நிகழ்ச்சி என்ன தர காத்திருக்கிறது? இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் சமண இலக்கியங்களில் முக்கியமான இடம் பெற்ற நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவையைத்தான் இன்றைய இலக்கிய சரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது. அதற்கு முன்பாய் பாடல் ஒலிக்கிறது பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரலில் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இலக்கிய சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. பாடல் ஒலித்து சென்றது கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாசோட குரலில், கவியரசர் கண்ணதாசனுடைய கவி வரிகளில், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் ஒலித்து சென்றது கொடிமலர் திரைப்படத்திலிருந்து. இன்றைய இலக்கியச்சால் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை என்னும் தலைப்பில். நாககுமாரன் அப்படிங்கிற இளவரசனை மையமாக கொண்டு அமைந்த காவியம் தான் இந்த நாககுமார காவியம். அரச வாழ்க்கையினுடைய இன்பங்களிலும் செல்வ வளங்களிலும் வாழ்ந்தாலும் வாழ்க்கையினுடைய நிலையின்மையை உணர்ந்து ஆன்மீக வாழ்வை நோக்கி செல்லும் மனிதனின் மனப்பயணமே இந்த காவியத்தின் மையக்கரு. நாககுமாரன் பல அனுபவங்களின் மூலம் உலக வாழ்க்கையின் மாயையை உணர்கிறான். அறம், ஒழுக்கம், கருணை இவைதான் மனிதனை உயர்விக்கின்றன என்பதை உணர்ந்து இறுதியில் துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றான். இந்த கதையின் வழியே சமண சமய கொள்கைகளும் உயரிய வாழ்வியலும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. நேர்களே, இலக்கியச்சார் நிகழ்ச்சியிலும் கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் அணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்குது. எந்த திரைப்படத்திலிருந்து? இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து. வாலியோட வைர வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில், பாடல் இதோ காற்றலைகளில் பி வி ஸ்ரீனிவாசின் குரலில்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் 9:40. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை எனும் தலைப்பில். முதலாவதாக நாககுமார காவியத்தில் நாம் எடுத்துக்கொள்வது அறச்சுவை. இந்த காவியத்தின் முதன்மை சிறப்பு அறநெறி, அறம் செய்ய விரும்பு என்ற வாழ்வியல் கோட்பாட்டை நாககுமாரன் தனது வாழ்க்கையால் உணர்த்துகிறான். நல்லொழுக்கமே மனிதனை உயர்விக்கும் என்ற கருத்து காவியம் முழுவதுமே பரவியிருக்கிறது. அடுத்ததாக பக்தி சுவை. சமண சமயத்தின் தத்துவங்களும் துறவர வாழ்க்கையின் மகத்துவமும் இக்காவியத்தில் அழகாக கூறப்பட்டிருக்கின்றன. உலக ஆசைகளை துறந்து ஆன்மீகத்தை நோக்கிச் செல்லும் மனப்பான்மை பக்தி சுவையை உருவாக்குகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், எஸ்பி பி.வி. ஸ்ரீனிவாசின் குரலில் பாடலுதோ காற்றலைகளில்.

நேரம் 9:45 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது இலக்கிய சேரல். இன்றைய இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை என்னும் தலைப்பில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் இலக்கிய சுவை இயற்கையின் சுவை. மலைகள், காடுகள், மலர்கள், நதிகள் போன்ற இயற்கை காட்சிகள் கவிதை நயத்துடன் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன நாககுமார காவியத்தில். இயற்கையும் மனித உணர்வுகளையும் இணைத்து கூறுவது இந்த காவியத்தின் சிறப்பு. இதனைத் தொடர்ந்து காதல் சுவை, மனித உறவுகளின் மென்மை, பாசம், அன்பு ஆகியவை நயமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் காவியத்தில் இனிமையும் உணர்ச்சியும் அதிகரிக்கின்றன.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாசன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில், பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:50. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர காத்திருக்கிறது வீரச்சுவை. நாககுமாரனின் துணிவும் மன வலிமையும் வீர உணர்வை வெளிப்படுத்துகின்றன. சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் அவனை ஒரு சிறந்த நாயகனாக காட்டுகிறது. அடுத்ததாக தத்துவச்சுவை. வாழ்க்கை நிலையற்றது என்ற உண்மையை ஆழமாக உணர்த்துகிறது நாககுமார காவியம். செல்வம், புகழ், இன்பம் அனைத்தும் நிலையற்றவை. அறமும் ஆன்மீகமும் மட்டுமே நிலையானவை என்ற கருத்து இந்த நூலில் வலியுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. விபி ஸ்ரீனிவாசன் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில் பாடல் இதோ காற்றலைகளில்.

மாறியது. கனிமொழி கண்மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது உந்தன்.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருந்தது நாககுமார காவியம் குறிப்பிடும் இலக்கிய சுவை என்னும் தலைப்பில். செம்மையான தமிழ்ச் சொற்கள், இனிய செய்யுள் நடை, அழகிய ஓமைகள் ஆகியவைதான் காவியத்திற்கு தனிச்சிறப்பை அளிக்கின்றன. இதனால் இதனை படிக்கும் வாசகர்களுக்கு இலக்கிய இன்பம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் உலக இன்பங்களிலிருந்து அறநெறி மற்றும் ஆன்மீக உயர்வை நோக்கிச் செல்லும் பயணத்தை அழகாகச் சொல்லும் காவியம்தான் நாககுமார காவியம். அறம், பக்தி, இயற்கை, காதல், தத்துவம் என பல இலக்கிய சுவைகளை தன்னகத்தே கொண்ட இக்காவியம் தமிழ் இலக்கியத்தின் ஒரு முக்கியமான பொக்கிஷம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. பி.பி. ஸ்ரீனிவாசன் குரலில் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து. டி.என். ராமையா தாஸ் வரிகளில் ஆதித்ய நாராயண ராவ் இசையில் பாடல் இதோ காற்றலைகள்.

நேரம் 10 மணி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இமைமூடும் வேளையில் ஆலோலும் பாடும் தென்றல். இது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. இளையராஜாவின் இசையில் கேஜே யேசுதாஸ் ஜானகி குரல்களில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் பிறைசூடனின் பாடல் வரிகளில்.

நேரம் 10:06 இணைந்திருக்கிறோம், ரசித்து கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது ஜெயச்சந்திரன் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில், கங்கை அமரனின் வரிகளில். தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து.

இனிய வேளையில் இசைக்கும் ராகமாய் ஒலித்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பில். இது தாலாட்டும் தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது நாடோடி.

இசைமீட்டும் இனிய வீணை, இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இரவை இசையால் நீட்டித்துக் கொண்டிருக்கிறது தாலாட்டும் தென்ற நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கு காத்திருக்கிறது ஜானகியின் குரலில், இளையராஜாவின் இசையில். பாடலிதோ காற்றலைகளில் நினைவு, ஒரு சங்கீதம் திரைப்படத்திலிருந்து.

தாய்மடியாய் தாளாண்டி கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பயணங்கள் இனிதாகும், சுமைகள் சுகமாகும். தாளாட்டும் தென்றலின் பாடல்களோடு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து

இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. தெக்கு தெரு மச்சான் திரைப்படத்திலிருந்து.

தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் ஒலித்து சென்றது தெக்கு தெரு மச்சான் திரைப்பட பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் சின்னவர் திரைப்படத்திலிருந்து.

இளையராஜாவின் இசையில் மனோ சொல்லதா குரல்களில் ஒலித்து சென்றது சின்னவர் திரைப்பட பாடல். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது மனோ ஸ்வர்லதா குரல்களில். பிறைசூடனின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாண்டித்துறை திரைப்படத்திலிருந்து.

இதம் தேடும் இரவில் ஸ்வரம் பாடும் சங்கீதம் இது ஆகாஷ்வாணி. திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இது தாலாட்டும் தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கு காத்திருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரல்களில், இளையராஜாவின் இசையில், வாலியின் வைரவரிகளில் பாடலிதோ காற்றலைகளில், கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தாராட்டம் தர நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. தாராட்டம் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக பாடல் வர காத்திருக்கு. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து

ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெற்றது தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சி. நேரம் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை, நமது திருநெல்வேலி வானொலியின் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட் பிரியதர்ஷினி அவர்கள், 7:00 7:25 வணக்கம் பரணி, 8:02 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு மனதை லேசாக்கும் வழிமுறைகள். 10:02 மனம் விரும்புதே, முற்பகல் 11:02 வெளிச்சம். புற்றுநோய், நீரிழிவு, இருதய நோய்கள், பக்கவாத தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே, சிறிய உதவியால் நீங்கள் பெற்ற பெரிய பலன். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம். 1:10 நலம் தானா, பால் பொருட்களும் அதன் பயன்களும். 1:55 பல் சீரமைப்பு குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் பல் மருத்துவ நிபுணர் சுபலக்ஷ்மி அவர்கள். 2:15 மணித்திருநாடு, கருப்போர் கலம்காரி ஓவியம் குறித்த தகவல்கள். 3:02 குக்கு, மாலை 4:00 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும், 1984 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை, 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல். நாளை இரவு 8:05 குக்கு நீர்ப்பு பாடல்கள். 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சி. நாளையே இலக்கியச்சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது வள்ளுவரின் உறவு மேம்பாட்டு சிந்தனை.

பத்து மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.

0: What happened to her?
1: கணவன் கே

இதுவரை ஒலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் உரிமைக்குரல், உலகம் சுற்றும் வாலிபன், பொண்ணுக்கு தங்க மனசு, சிவகாமியின் செல்வன், கௌரவம், பூக்காரி, சூரியகாந்தி, சொல்லத்தான் நினைக்கிறேன், சங்கர் குரு, தீர்க்க சுமங்கலி, எங்கம்மா சபதம், கல்யாணமாம் கல்யாணம்.

0: classes in the three-tier Panchayati Raj institutions across the state. World Health Organization has said it could take up to 9 months for a vaccine against this particular strain of Ebola to be ready. WHO advisor Dr. Vasi Murthy said two candidate vaccines against the Bundibugyo strain are currently under deployment, but neither has yet undergone clinical trials. WHO Director General Tedros Adhanom Ghebreyesus said there have been around 600 suspected Ebola cases and 139 suspected deaths so far. In IPL cricket, Kolkata Knight Riders defeated Mumbai Indians by 4 wickets at the Eden Gardens in Kolkata. Put into bat first, Mumbai Indians posted 147 runs for 8 in 20 overs. In reply, Kolkata overhauled the target for 6 in 18.5 overs. Today, Gujarat Titans will face Chennai Super Kings in Ahmedabad at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது நினைவில் நின்றவை. இதில் ஆனந்த ஜோதி, தர்மம் தலைகாக்கும், பெரிய இடத்து பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது ஆனந்த ஜோதி படப்பாடல்கள்.

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை ஆனந்த ஜோதி, தர்மம் தலைகாக்கும், பெரிய இடத்து பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.

0: கிரிக்கெட். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டிஃபீட்டட் மும்பை இந்தியன்ஸ் பை 4 விக்கெட்ஸ் அட் தி ஈடன் கார்டன்ஸ் இன் கொல்கத்தா. டுடே குஜராத் டைட்டன்ஸ் வில் ஃபேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் அஹமதாபாத் அட் 7:30 PM. அண்ட் தட் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் நியூஸ் புல்லட்டின்.
1: நேரம் 2:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

0: போக்கின் எப்படி
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை. ரூபக தாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்கள் தவில்.

0: Tamil Nadu, Puducherry and Karaikal for the next 2 days. And that is the end of this news bulletin.
1: நேரம் 5 மணி 10 நிமிடம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் வேதாளம் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பி. சுசீலா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.